0: பாட்டுக்கு இதான் டாலர்
1: ரெண்டு புள்ளி 3. பாட்டுக்கு இதான் டாலர்.
2: இந்த அலை

0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: 102.3

0: நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 17 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 23 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8 தேதி சனிக்கிழமை. ரெயின்போ எஃப்எம் 101.4 இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது.
1: அறிவினரல்லார்க்கு அணங்கென்ப

0: ஆய்ந்து தெளியும் அறிவு வாய்க்கப் பெறாதவர்களுக்கே மாயவித்தை காட்டும் பரத்தையர் உறவு பேய்போல் பிடித்து நிற்கும். குறள் எண் 918 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: ஆயும் அறிவினர் அல்லார்க்கு அணங்கென்ப மாய மகளிரும் உயக்கு.
0: ஆய்ந்து தெளியும் அறிவு வாய்க்கப் பெறாதவர்களுக்கே மாயவித்தை காட்டும் பரத்தையர் உறவு பேய்போல் பிடித்து நிற்கும். குறள் எண் 918 அதிகாரம் வரைவின் மகளிர்.

0: நேரம் 6 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்த் பிரசாதா கூறியுள்ளார். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்யானந்தாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருவண்ணாமலையில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் வாக்குறுதியின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் நேற்று நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். கொலம்பியா நாட்டின் புதிய அதிபராக திரு அபிலாடோ டேலா எஸ்பெரிலா பதவியேற்றுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியையும் வென்றன. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் நாளை முதல் வரும் 12 தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இந்த இனிய காலை பொழுதில் நல்ல எண்ணங்களோடும் நம்பிக்கையோடும் இந்த நாளை துவங்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள். நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்

தனலட்சுமி, அயற்சியை களைபவள் ஜெயலட்சுமி, மகிழ்ச்சியை தருபவள் தனலட்சுமி, அயற்சியை களைபவள் ஜெயலட்சுமி, வளர்ச்சியை

6:21 ஆயிட்டு நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். சில நேரங்கள்ல வாழ்க்கையில நமக்கு தேவையானது பெரிய மாற்றம் இல்லைங்க, ஒரு சின்ன நம்பிக்கை தான். எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிற மனசுக்குள்ள ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க, அந்த நம்பிக்கையை நம்மள முன்னோக்கி அழைத்து செல்லும். அந்த நம்பிக்கையோட அடுத்த இனிய பாடலை கேட்கலாம்.

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: அன்புள்ள தம்பி டேவிட் பால், நிஷாந்த் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
2: நலம் நலமறிய ஆவல். நம்மில் பலருக்கும் நேரங்காலம் பேரில் நம்பிக்கை உண்டு. நேரத்தை பார்த்து தான் சில பேர் வீட்டை விட்டே கிளம்புவாங்க. நாளும் கிழமையும் பார்த்து தான் ஒரு சில வேலைகளை செய்வாங்க. ஒரு சிலருக்கு இதில் நம்பிக்கை இருக்காது. கோயில் குளம் போகிற மாதிரி தான் இதுவும். ஆனாலும் நேரத்தின் அருமையை நாம் தெரிஞ்சுக்கணும். அதிலும் வேளாண்மையில் காலமறிந்து பருவம் பார்த்து பயிர் பார்த்து ஒரு சில தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கணும். இப்போது ஒரு சில விவசாயிகள் குறுவை நெல் சாகுபடி செஞ்சுருக்கிறாங்க. அடுத்து ஒரு போக நெல் சாகுபடி சம்பா பருவத்துக்கு விதைவிட தயாராக இருக்கிறாங்க. நீண்டகால நெல் ரகங்களான CR 1009, அப்புறம் அதுலேயே Sub 1, ADT 50, இப்படி நிறைய நெல் ரகங்கள் இருக்குது. இவற்றை சாகுபடி செய்ய விரும்புவோர் கைவசம் விதை இருந்தால் மகிழ்ச்சி, இல்லைன்னா விதையை சேகரம் பண்ணணும். ஆடி மாதத்துக்குள்ளே விதை விதைக்கணும் இல்லையா. மடி விதையை விட பிடி விதை மேலும்பாங்க. எப்பவும் நம் கைவசம் நமக்குண்டான விதை இருக்கணும்.
1: டேவிட் பால்,
2: நீங்கள் 1009 நெல் தான் சாகுபடி செய்வீங்க. காலத்தில் விதை விட ஏற்பாடு செய்யுங்க. காலம் நேரம் தாமதம் செய்யக்கூடாது. ஒரு மில்லி செகண்டின் மதிப்பை ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் வாங்கியவரை கேட்டால் தெரியும். ஒரு செகண்டின் மதிப்பை, ஒரு வினாடியின் மதிப்பை விபத்தில் உயிர் தப்பியவரை கேட்டால் தெரியும். ஒரு நிமிடத்தின் மதிப்பை தூக்கிலிடப்படும் கைதியை கேட்டால் தெரியும். ஒரு மணி நேரத்தின் மதிப்பை உயிர்காக்க போராடும் மருத்துவரை கேட்டால் தெரியும். ஒரு நாளின் மதிப்பை அன்று வேலையில்லாத தினக்கூலி தொழிலாளரை கேட்டால் புரியும் தெரியும். ஒரு வாரத்தின் மதிப்பை வார பத்திரிகை ஒன்றின் ஆசிரியரை கேட்டால் தெரியும். ஒரு மாதத்தின் மதிப்பை குறை பிரசவம் ஆகும் ஒரு தாயை கேட்டால் தெரியும். ஒரு வருடத்தின் மதிப்பை தேர்வில் தோல்வியுற்ற ஒரு மாணவனை கேட்டால் தெரியும். நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார், ஓடுவது முள் அல்ல உன் வாழ்க்கை. இப்படி காலம் நேரம் பருவம் பார்த்து ஒரு சில வேலைகளை முடிக்கணும். ஜஸ்டிஸ் டிலேடு இஸ் ஜஸ்டிஸ் டினைடுன்னு ஆங்கிலத்தில் ஒரு பொன்மொழி உண்டு. காலத்தில் கிடைக்க வேண்டிய நீதி தள்ளி போனால் அது கிடைக்காமைக்கு சமமா.
1: டேவிட் பால்,
2: வேலையை விரைவாக ஆரம்பித்து முடிங்க. ஆடிப்பட்டத்தில் காய்கறி சாகுபடி செய்வீங்க. வீட்டு தோட்டம் போடுறவங்க உடனடியாக நமக்கு தேவையான காய்கறிகளின் விதைகளை வாங்கி ஊனிடணும். நெல் சாகுபடி செய்கிறவங்க குறுகிய கால ரகங்களையும் தேர்ந்தெடுக்கலாம். 1009 குண்டு நெல் வேண்டாம்னா அடுத்தபடியாக பொன்னிக்கு போகலாம். அதிலும் BPT இருக்குது, அந்த விதைகளையும் சேகரம் செய்யலாம். 3 வருஷத்துக்கு ஒரு முறை விவசாயிகள் தங்கள் கைவசம் உள்ள விதைகளை தொடர்ந்து பயன்படுத்தாமல் விதையை மாற்றிக்கணும். சக விவசாயிகள்கிட்ட கொடுத்து கூட மாற்றிக்கலாம். இல்லை விரிவாக்க மையம் ஆராய்ச்சி நிலையங்களுக்கு போகலாம். இதையெல்லாம் காலத்தில் செய்யுங்க. நேரத்தை பயன்படுத்தியவன் தோற்றதும் இல்லை, நேரத்தை வீணாக்கியவன் வென்றதும் இல்லை. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்.

வணக்கம். நான் இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே சமதுலம்.

வணக்கம் வணக்கம் வணக்கம் அண்ட் வெரி குட் மார்னிங் மக்களே. 7:01 ஆயாச்சு. நான் உங்க ஆஜபினாஸ் வந்தாச்சே. இன்னைக்கு இந்த மார்னிங்ல, அதுவும் சாட்டர்டே டைம்ல, ஓகே எல்லா வேலையும் வந்து அப்படியே நேற்றெல்லாம் முடிச்சுட்டு பயங்கர டயர்டாக வந்து நான் தூங்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு எந்திரிக்கலாமா வேணாமா இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒன்றும் கிடையாதுங்க, அப்படியே அந்த மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து உங்களுடைய ரொட்டீனை ஸ்லோவாக எப்பவும் போல பண்ண ஆரம்பிங்க. ஸோ இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, சுறுசுறுப்பாக நான் எந்திரிச்சு என்னுடைய வேலைகளை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கும் ஓகே, உங்களோட சுறுசுறுப்போட உங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மணி நேரம் பாட்டு ரொம்ப சூப்பராக அப்படியே ஹிட்டான ஒரு பாட்டாக வந்து வரப்போகுது. ஸோ இந்த ஒரு மணி நேரத்தை வந்து அப்படியே ஹாப்பியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து எப்பவும் போல நம்ம வந்து ஒரு எஸ்எம்எஸ் கேள்வி கேட்பதுண்டு. அண்ட் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஒரு பாட்டை போட்டுட்டு அப்படியே உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு சும்மா ஒரு ப்ரீத்திங் டைம் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன கேள்வி அப்படின்றத வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக ஓ காதல் கண்மணி திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான ஒரு மெலடி ட்ராக் வருது. அண்ட் இந்த பாட்டை கேட்டு ஸ்டேடியன் மக்களை இதுரேன் எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுல

7:08 நிமிடம் ஆயாச்சு. எஸ் சத்யபிரகாஷன், சாஷா திரிபாதி அவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகள், ஏ ரஹ்மான் அவர்களுடைய இசையில சாங் கேட்டு முடிச்சாச்சு. ஓ காதல் கண்மணி திரைப்படத்துக்காக இந்த பாட்டை கேட்டு முடிக்கும்போது ஆஹா வாட் அ பியூட்டிஃபுல் சாங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட்ல சொல்லிட்டு இருக்கோம். சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய அந்த கேள்வி, அதாவது ஃபேஸ்புக் கேள்வி என்ன அப்படின்றத வந்து நான் நம்மளுடைய சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற பேஜ்ல வந்து ரிவீல் பண்ணியிருக்கேன். யூத் ஹாக்கி ஃபைஸ் இந்த ஏசியா சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து எந்த நாடு வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க அப்படின்றது தான் வந்து நான் இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு பதில் தெரியும் அப்படின்னா எஸ் அகேன் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜுக்கு போங்க. அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே கலர் கலராக மல்டி கலர்ஸில் வந்து அப்படியே நான் வந்து கேள்வியை கேட்டிருப்பேன். ஸோ கமெண்டாக உங்களுடைய பதில்களை நீங்கள் தெரிவிக்கலாம். அண்ட் நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக திருமணம் மீண்டும் நிக்கா திரைப்படத்துக்காக பாடலாந்திவேன் இந்த பாட்டை கேட்டு

ஷதாப் ஃபரிதி அண்ட் சின்மை அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல, கார்த்திக் நேதா அவர்களுடைய வரிகள்ல, ஜிப்ரான் அவர்களுடைய இசையில திருமணம் இன்னும் நிக்கா திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு முடிக்கும் போது நேரம் 7:15 ஆயாச்சுப்பா. சமயம் சூப்பராக வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, வணக்கம் சென்னை வந்து கேட்டுட்டு இருக்கோம். ஆமாம், வணக்கம் சென்னை கேட்டு நிற்கும் போது நம்ம வந்து ஒரு கேள்வியும் வந்து கேட்டோம். ஏன் அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வந்துச்சுங்க, அதாவது நேற்று எப்படி இருந்துச்சு அப்படின்றது வந்து கண்டிப்பாக முக்கியம் இல்லை, இன்னைக்கு எப்படி இருக்கு, இந்த ஆரம்பம் எப்படி இருக்கு அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷான மார்னிங்ல, ஒரு ஃப்ரெஷ்ஷான தாட்டோட, ஒரு ஃப்ரெஷ்ஷான அட்டெம்ட்டோட வாங்க இன்னைக்கு நம்ம நாளை வந்து நம்மளே வந்து கலகலப்பாக வந்து ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தூக்கத்தை வந்து முடிச்சு அப்படியே சோம்பேறித்தனத்தெல்லாம் வந்து அப்படியே முடிச்சு இப்போ வந்து ஆக்ஷன் டைம்ல, அதாவது காஃபியை கையில் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. பதில் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்களும் கான்ஃபிடன்ஸாக போங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு நான் போட்டிருக்க போஸ்ட் கீழே கமெண்ட் ஆக உங்களுடைய பதில்களை நீங்கள் தெரிவிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக சகா தெரியப்படுறதுக்காக ஒரு சூப்பரான சாங் வந்துட்டு இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு ஸ்டே டியூன் மக்களை, இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே செமதூள்.

நரேஷ் ஐயர் அண்ட் ரீட்டா தியாகராஜன் அவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல சபரி ஷபீர் அவர்களுடைய சூப்பரான லிரிக்லயும் மியூசிக்லயும் சாங் கேட்டு முடிச்சாச்சு. சகா திரைப்படத்துக்காக இந்த மாதிரி பாட்டுலாம் கேட்டால் ஏமா நமக்கு வாய்க்கொளராது. அதான் காலையிலேயே வந்து இப்படிலாம் வந்து ஒரு எனர்ஜியான சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்ருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நாள் முழுக்க வந்து நம்மளோட மைண்டை நல்லா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து வச்சுக்கலாம். ஸோ நெகட்டிவ் தாட்ஸ்க்கெல்லாம் இன்றைக்கி லீவ் கொடுத்துருங்க, ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே அப்படின்றனால. ஸோ மண்டே வந்து திரும்பவும் நம்ம கொண்டு வருவா. இப்போ வந்து பாசிட்டிவ் வைப்ஸ்க்கு வந்து வெல்கம் சொல்லுங்கள். காலையில் இந்த வணக்கம் சென்னை கேட்கும்போது நீங்களும் வந்து அப்படியே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வணக்கம் குட் வைப்ஸ் கமா அப்படின்ற மாதிரி வந்து நீங்களும் பதில்களை சொல்லலாம் நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக ஒரு நாள் கூத்து திரைப்படத்துக்கு ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான சாங் வந்துட்டு இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு ஸ்டே டியூன் மக்களே. இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுலே.

0: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
2: சைபால் காசியில் இருக்கிற கடவுள் காசி விஸ்வநாதர், அங்கே இருக்கிற தேவி காசி விசாலாட்சி. இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தப்போ கடவுள் சொன்னார், இந்த மனிதர்களை நாம் ரொம்பவும் நம்பிக்கையோடு தான் படைச்சிருக்கிறோம், இருந்தாலும் அவங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லை, எதுலேயும் ஒரு உண்மையான நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னார். என்ன அப்படி சொல்கிறீங்க? அதை பாருங்கள், எவ்வளவு பேர் காசியை தேடிட்டு வந்து கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா இவ்வளவு தூரம் தேடிட்டு வந்து இங்கே குளிப்பாங்களா அப்படின்னு. நாங்கள் தேவி, சரி அதை சோதித்து பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணிக்கிட்டாங்க. உடனே ஒரு திட்டம் போட்டாங்க. அது எப்படின்னா, நாம் ரெண்டு பேருமே பக்தர்கள் மாதிரி உருவத்தை மாற்றிக்கிட்டு கங்கை கரைக்கு போக வேண்டியது. நான் வந்து கங்கையில் இறங்கி குளிக்கிறேன், கொஞ்ச நேரத்தில் சுழலில் மாட்டிக்கிட்டது மாதிரி நடிக்கிறேன், நீ உடனே கரையிலிருந்து சத்தம் போடு, என்னோடய வீட்டுக்காரரை யாராவது காப்பாற்றுங்களேன் காப்பாற்றுங்களேன்னு சத்தம் போடு. அதோடு இன்னொன்று சொல்லு, யாராவது ஒரு புண்ணிய ஆத்மா அவர்கிட்ட போய் அவருடைய முடியை பிடிச்சி இழுக்கணும், அப்படி ஒரு சாபம் இருக்குது எங்களுக்கு. புண்ணிய ஆத்மா அதாவது எந்த பாவமும் செய்யாத இல்லாத ஒருத்தர் தான் அவரை காப்பாற்ற முடியும், அப்படிப்பட்டவங்க யாராவது வெள்ளத்தில் குதித்து என்னுடைய கணவரை காப்பாற்றுங்கோ அப்படின்னு நீ சத்தம் போடு, கூச்சல் போடு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னார் கடவுள். சரின்னு சொல்லி ரெண்டு பேருமா சாதாரண பக்தர்கள் மாதிரி கங்கை கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. அவர் இறங்கி குளித்தார், திட்டம் போட்டது மாதிரியே சுழலில் மாட்டிக்கிட்டது மாதிரி கத்துனார். கரையில் இருந்த அந்த அம்மா, ஐயோ என் கணவரை காப்பாற்றுங்களேன் யாராவது காப்பாற்றுங்களேன்னு கத்துனாங்க. பல பேர் ஓடி வந்தாங்க. உடனே இவங்க, பாவம் இல்லாத புண்ணிய ஆத்மா ஒருத்தரால் தான் என்னுடைய கணவர் காப்பாற்றப்படணுங்கிறது விதி, அப்படி ஒரு சாபம் இருக்குது, அதனால் புண்ணிய ஆத்மா யாராவது அவர்கிட்ட போய் அவர் முடியை பிடிச்சி தூக்குனா அவரை காப்பாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னாங்க. இவங்க இப்படி சொன்னதும் எல்லாரும் திகைச்சு போய் நின்றுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க செஞ்ச பாவம்லாம் ஒவ்வொன்றா ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டுது. சரி இதுக்கு நாம லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம். இந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார், ஆற்றுல குதித்தார், அவர்கிட்ட போனார், முடியை பிடிச்சார், தூக்குனார், அவரை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்துட்டார். அப்படி காப்பாற்றின அந்த ஆளை இவங்க ரெண்டு பேரும் தனியாக கூப்பிட்டுக்கிட்டு ஒரு மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. வந்து விசாரிக்கிறாங்க, நீ யாரப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஏதும் தெரியாத மாதிரி, நான் இந்த ஊர் அன்ன சத்திரத்தில் வேலை செய்கிற ஒரு சமையல்காரன் அப்படிங்கிறார். நீ வந்து கங்கையில் குளிக்கிறது உண்டான்னு கேட்டிருக்காங்க. நான் இந்த ஊர்லேயே தான் இருக்கிறேன், இருந்தாலும் தினமும் கங்கையில் குளிக்கிறதில்ல, எப்போது ஒரு நாள் அங்கே குளிப்பேன் அப்படின்னார். கங்கையில் மூழ்கி எழுந்திரிச்சா பாவம்லாம் தொலையும்னு சொல்கிறாங்க, அப்படி இருக்கிறப்போ அங்கே இன்றைக்கி கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் தங்களை வந்து புண்ணிய ஆத்மாவாக நினைக்கல, கங்கையில் குளிக்காத நீ உன்னை வந்து புண்ணிய ஆத்மாவாக நினச்சி என்னை காப்பாற்ற வந்திருக்கிற, அது எப்படி அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், கங்கையில் குதித்ததுக்கு அப்புறம் தானே உங்களை காப்பாற்ற போகிறோம், அப்படி குதிக்கும் பொழுது என்னுடைய பாவம்லாம் போயிருக்கும்ல, நான் புண்ணிய ஆத்மாவாக ஆயிருப்பேனே, அதனால தான் துணிஞ்சு வந்து உங்களை காப்பாற்றினேன் அப்படின்னா. கடவுளும் தேவியும் அவனுக்கு வந்து காட்சி கொடுத்தாங்களாம். இப்படி ஒரு கதை உண்டு. அதாவது கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கே தங்களுடைய பாவம் போகுங்கிற நம்பிக்கை பரிபூர்ணமாக இல்லை, குளிக்காத ஒருத்தனுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது, அதனால் அவனால் கடவுளை பார்க்க முடிஞ்சது. கடவுளை வந்து நாமளும் பார்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற குழப்பம்லாம் நமக்கு வேண்டியதில்லை, நம்பிக்கையோடு வாழணுங்கிற உண்மையை மட்டும் இந்த கதையிலேருந்து புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஏன்னா இந்த கதையை கேட்டுட்டு ஒரு நண்பன் குதர்க்கமாக ஒரு கேள்வி கேட்டான், ஏன் சார் கங்கையில் குளித்தா பாவம் போயிடும்னு சொல்கிறீங்களே, நான் எனக்கு வேண்டாத ஒருத்தனை அழைச்சிட்டு போய்

0: கங்கையிலேயே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே முழுக்க போட்டுட்டு நான் செஞ்ச பாவத்தை வந்து அதுலேயே கழுவி விட்டுட்டு மறுபடியும் உங்ககிட்ட வந்துடுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்னை வந்து புண்ணிய ஆத்மான்னு ஏற்றுக்குவீங்களா அப்படிங்கிறான். ஆள் கொஞ்சம் அசந்தான் நம்மளே அங்கே அழைச்சிட்டு போனாலும் போயிடுவான்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

7:35 ஆயாச்சு. நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு நிறைய பேர் வந்து பதிலா சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எங்கேருந்து பதிலா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம். அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா பதில் அனுப்பியிருக்காங்க. சில பேர் வந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, குட் மார்னிங் அனுப்பியிருக்காங்க, காஃபி டீ அனுப்பியிருக்காங்க, பொங்கல் வடை பஜ்ஜி சாம்பார் இதெல்லாம் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ அல்லி நகரம் எஸ் மகாதேவன், அதுக்கப்புறம் மாலினி மாலினி தேவி அருணாச்சலம், மயிலை பட்டாபி, அதுக்கப்புறம் பிரமிளா தமிழ் செல்வன், பி கே பூபாலன், பாலா லூயிஸ் பெர்னாண்டஸ், அதுக்கப்புறம் அன்பரசன், அன்புராணி, வீரதுரை, அதுக்கப்புறம் பத்மா சவுந்தரராஜன், அண்ணா, அதுக்கப்புறம் அண்ணாதுரை, அதுக்கப்புறம் வந்து ஆனந்த முருகன், முத்துவேல், அவங்க வந்து பரந்தாமன் அவங்க அனுப்பி வச்சிருக்காங்க, சாமுன்னி கே எம் அவர்கள், பெங்களூர்லேருந்து குப்பநத்தம் டி ராமு, நரேஷ்குமார் வைஷு, அதுக்கப்புறம் திருநின்ற ஊர்லேருந்து ஜெயராமன் அவர்கள், ஹிராணி வீரம் அப்படின்றவங்க, சிவா அருண், அதுக்கப்புறம் ஷேகா அப்படின்னு வச்சிருக்காங்க, என்ன ஷேகான்னு தெரியல, திருமூலஸ்தானம் வீர சுந்தரி, அதுக்கப்புறம் வந்து பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், ரங்கராஜன், அதுக்கப்புறம் மணலி பெரிய சேக்கார்லேருந்து ஜெயக்குமார், இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து வாழ்த்துக்கள், அதுக்கப்புறம் வந்து நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு கரெக்டான பதிலாக வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் என்ன அப்படின்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்காக குஷி திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டை கேட்டு ஸ்டே டியூன் மக்களை, இது ரெயின்போ எஃப்எம் 101.4 நாமே சமதுல.

0: मोदी हर परिवार को घर में बिजली बनाकर वही बिजली बेचकर कमाई का एक और साधन देना चाहता है.
1: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: ஹேஷம் அப்துல் வஹாப் அவர்களுடைய வாய்ஸ்ல குஷி திரை வருதுக. சுப்ரண சாங் கேட்டு முடிக்கும் போது நேரம் 7:41 ஆகிட்டு. நம்ம நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு வந்து நிறைய பேர் பதிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். சோ யாரெல்லாம் பதில் சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்திரலாம். ஓம் பிரகாஷ், பாபு முல்லக்காட்ல இருந்து, மதுரை சோ சண்முக சுந்தரம், மேலப்பேடு தயாளன், விஜயகுமார், செய்யா சந்திரசேகர், குணாலன், அண்ணாமலை, அதுக்கப்புறம் நாகராஜ், பி அடையாளப்பட்டிலிருந்து ஆசிர்வாதம், ராஜேஸ்வரி, சூளை ரீஜா, மனோகரன், மந்திரமூர்த்தி, ஆச்சாரி, நாகராஜன், பி திருமம், கேசவன் கேசவன், அதுக்கப்புறம் சபரி, மனோஜ், மாலினி தேவி, அருணாச்சலம், செய்யார்லேருந்து சந்திரசேகர், ஹேமலதா, பூபாலன், பல்லப்பாளையத்திலிருந்து தூத்துக்குடி, சி பாலசுப்ரமணியம். ஸோ இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கரெக்டான ஆன்சர் வந்து அனுப்பியிருக்காங்க. எப்படிங்க எல்லாரும் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க? ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. சரி ஓகே, இன்னைக்கு சாட்டர்டே அப்படின்றதுனால நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுங்கம்மா. கரெக்டான பதில் வந்து சொல்லியிருக்கீங்க. எஸ் சூப்பர். ஸோ நான் கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூத் ஹாக்கி ஃபைஸ் ஆசியா சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த நாடு வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். இந்த கேள்விக்கு உங்களுக்கும் பதில் தெரியும் அப்படின்னா உங்கள் நண்பர்கள் மாதிரியே சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜுக்குள்ளே போங்க. நான் போட்டிருக்க போஸ்ட்டு கீழே கமெண்ட்டாக பதில்களை சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக சித் ஸ்ரீராம் அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸில் முதல் நீ முடிவும் நீ திரைப்படத்துக்காக பாடலாம் தீவே கேட்டு ஸ்டே டியூன்.

சித் ஸ்ரீராம், தாமரை, தர்புகா சிவா இவர்களுடைய அல்டிமேட்டான காம்போல சூப்பரான ஒரு சாங் முதலும் நீ முடிவும் நீ திரைப்படத்துக்காக கேட்டு முடிச்சாச்சு. ஏழு மணி 48 நிமிடமும் ஆயாச்சு. ஸோ சமையான சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்ருக்கோம். அதே மாதிரி நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட கேள்விக்கு நிறைய பதில் சொல்லியிருக்காங்க. சில பாட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா காதுக்கு மட்டும்தாங்க கேட்கும், ஆனால் மனசுக்குள்ளேயே போய் உட்கார்ற பாட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இந்த பாட்டை கேட்டவொடனே எத்தனையோ பேர் வந்து அவங்களோட ஸ்கூல் டைமுக்கு போயிருப்பீங்க. சரி ஓகே, அந்த ஒரு ஹாப்பினஸோட அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு பாட்டை கேட்க போகிறோம். ஏன்னா அந்த பாட்டை கேட்டு நம்ம கேட்ட கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு ரிவீல் பண்ண போகிறோம். அதே மாதிரி யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து கேட்க போகிறோம். ஸோ நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கோப்ரா திரைப்படத்துக்காக ஆந்திவை இந்த பாட்டை கேட்டு ஸ்டே டியூன் மக்களே. இதுரையின் FM 101.4 அமைச்சு.

ஸ்ரேயா கோஷல், நகுல் அபியங்கர், அதுக்கப்புறம் ஜிதின் ராஜ் அவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல, விவேக் அவர்களுடைய வரிகளே, ரஹ்மான் அவர்களுடைய இசையில சூப்பரான ஒரு சாங் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சில 7:54 ஆயாச்சு. நம்ம வணக்கம் சென்னையில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்ப்பா. அந்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூத் ஹாக்கி ஃபைவ்ஸ் ஆசியா சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த நாடு வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். நிறைய நண்பர்கள் வந்து பதிலாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சரியான பதில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பதில் அனுப்பின எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கே சுரேஷ் அவர்கள், அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன், ஹேமலதா, ஓம் பிரகாஷ், ஸோ இவங்க எல்லாருமே வந்து பதிலாக அனுப்பியிருக்காங்க. இவங்க பதிலாக அனுப்பியிருக்காங்க, ஸோ சரியான பதில் அனுப்பியிருக்காங்க சொல்லி சொன்னேன். சோ சரியான பதில் என்ன அப்படின்னு சொல்ல வேண்டிய நேரமும் வந்தாச்சு. இஎஸ், இதுல வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து 2026 இந்த ஓமன்ல வந்து மஸ்கர் நகர்ல வந்து நடைபெற்ற யூத் ஹாக்கி ஃபைவ்ஸ் ஆசியா சாம்பியன்ஷிப் போட்டியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. எஸ் இந்தியா அப்படிங்கறதா வந்து சரியான பதில். சோ இந்தியா அப்படின்னு சரியான பதில் சொன்ன எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இறுதிப் போட்டியில் வந்து இந்தியா சாம்பியன் ஜூனியர் ஆண்கள் அணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் அணியோட சேர்ந்து வந்து போட்டி போட்டாங்க. அதில் வந்து 3-1 அப்படிங்கிற கோல் கணக்கில் வந்து வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வந்து வாங்கினாங்க. ஸோ முக்கியமான விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் பிரிவில் வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க இந்தியா. ஸோ வெள்ளிப்பதக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வாங்கியிருக்காங்க. பெண்கள் பிரிவில் வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க நம்ம இந்தியா அணி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பெண்கள் அணி வந்து வெள்ளிப்பதக்கமும் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் வந்து இந்த போட்டியில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா அணியும் வந்து முதல்ல

வந்து இந்த தங்கத்தை வாங்கியிருக்காங்க, அதுவும் வந்து ஆண்கள் அணி பெண்கள் அணி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் ஓ சூப்பர்ப்பா நம்மளும் வந்து சாம்பியன்ஷிப் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பெருமையான ஒரு டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பெருமையான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த சாட்டர்டே அதுவுமா காலையில் எந்திரிச்சு நம்ம போட்டிருக்க போஸ்ட்டை படித்து அதுக்கு பதிலை சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? என்னதான் வந்து இந்திய பெண்கள் அணி வெள்ளி பதக்கம் வாங்கியிருந்தாலும் நம்ம வந்து ஓவரால் சாம்பியன்ஷிப் பட்டத்தை நம்ம தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னும் போது அது ஒரு மாதிரி சூப்பராக இருக்குங்க. இந்த இறுதிப் போட்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி வந்து முன்னேறி முன்னாடி வந்ததன் காரணமாக நம்ம இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் பட்டத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது எஸ் சூப்பரில் எப்படியோமா என்னமோ நம்மளும் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இப்போவே வந்து என்னென்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து கற்றுக் கொடுக்கணும், எதுலலாம் வந்து சேர்க்கணும் அப்படின்றது வந்து இப்போவே வந்து நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடணும். சரி ஓகே, ஒரு சூப்பரான சமையான அப்படி வந்து பாடலாம் கேட்டு முடித்தோம். ஸோ நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக சூரரை போற்றி திரைப்படுத்துக்காக பாடலாந்தீவி இந்த பாட்டை கேட்டு ஸ்டேஷன் மக்களை இதில் இன்பு எஃப்எம் 107.8 நாளைங்களா மெய் சமதுல.

0: நேரம் காலை 8 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி IIT பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதி

ஏற்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 240,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்யானந்தாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருவண்ணாமலையில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் வாக்குறுதியின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் ஊராட்சி பகுதியில் காட்டாங்கல் கால்வாய் துருவாரும் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா அறிவுறுத்தியுள்ளார். கொலம்பியா நாட்டின் புதிய அதிபராக திரு அபிலாடோ டேலா அஸ்பிரலா பதவியேற்றுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஸ்ரீபாக் அணியையும் வென்றன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒன்ஸ் அகெயின் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் சொல்றது நான் உங்களா ஜெபனா. 8:04 ஆயாச்சு. எஸ் ரஷா ரெயின்போ நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சே. பரவாயில்ல, ரஷ்யா வந்து இன்னைக்கு கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து சாட்டர்டே. எஸ் இன்னும் வந்து எந்திரிச்சிட்டிங்களா? நிறைய பேர் வந்து படுத்துனீங்களா? பரவாயில்லமா, அப்படியே வந்து உங்களோட தூக்கத்தை வந்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே லைட்டா வந்து அரைக்குறையாவாச்சு காதில் வந்து எப்பவும் கேட்டுனே இருங்க. எஸ் டியூன் பண்ணியிருக்கீங்க 101.4 எஃப்எம் ரெயின்போ. பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் ராஜபினா. ஸோ இப்போ ரஷா ரெயின்போ நிகழ்ச்சியில் சூப்பராக வந்து இன்னைக்கு நாள் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அருமையான பாடல்கள்லாம் வந்து வெயிட்டிங்கில் இருக்கு. ஏன்னா அதுக்கெல்லாம் முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிற ஒரு விஷயம் தான், இன்னைக்கு 22 கேரட் கோல்டினுடைய ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 1 கிராம் தங்கத்தினுடைய விலை 13,749 ரூபாய் இருக்குதுங்க இப்போதைக்கு. ஸோ வெள்ளியினுடைய விலை 1 கிராம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 249 ரூபாய் 90 பைசாவில் இருக்குது. 10 பைசா கம்மியாயிருக்கு. ஆமாம், ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம்ல. சரி ஓகே, ஆதவன் திரைப்படத்துக்காக நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் வந்துட்டு இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு ஸ்டேட்யூன் இதில் இன்பம் 107.4 செவதூள்.

ரஞ்சித், வினித் ஸ்ரீனிவாஸ் அண்ட் ஜானகேயர் இவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல வந்து சாங் கேட்டோம். நான் முத்துக்குமார் அவர்களுடைய வரிகள்ல, விஜய் ஆண்டனி அவர்களுடைய மியூசிக்ல, எஸ் அங்காடி தெரு திரைப்படத்துக்காக தான் பாடல் கேட்டோம். 8:15 ஆக போகுது. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அதாவது நீங்கள் வந்து வேலைக்கு கிளம்புறீங்க, எனக்கு சாட்டர்டேனாலும் வேலை இருக்குது அப்படின்னீங்கன்னா, ஸோ வீட்டை விட்டு கிளம்பும்போது அப்படியே ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளை வந்து நம்ம ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணியை எடுத்துக்கிறீங்க. ஏன்னா அதே மாதிரி வீட்டை விட்டு கிளம்பும்போது டூ வீலரில் போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹெல்மெட்டை வந்து போட்டுட்டு தான் போகணும். ஓகே, குட் பாய் குட் கேர்ள்ஸாக இருக்கணும். அதே மாதிரி ஃபோர் வீலரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட்டை கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஹெட்ஃபோன்ஸை போட்டுக்கிட்டு நான் வண்டி ஓட்டுவேன், அந்த கதையே வேணாங்க. ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் கட்டி தூக்கி போட்டுருங்க. எங்கே நீங்கள் கிளம்புறீங்களோ அந்த

இடத்துக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன பாட்டு கேட்குறீங்களோ என்ன பண்றீங்களோ அது உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக குருவி திரைவதுக்காக பாடலாம் திவ்யா. இந்த பாட்டை கேட்டு ஸ்டேட்யூன் மக்களை திரையின் எஃப்எம் 101.4 நாம இசமதுல.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரு விருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

சாதனா சர்கம் அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல ஒரு சாங் கேட்டு முடிச்சாச்சு. நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்துக்காக என்ன படம் தெரியுமா, அது உங்களுக்கு ஹார்ட்டையே தூக்கி கொடுப்பாருமா அப்படிப்பட்ட ஒரு படம். சரி ஓகே, இந்த படம் கேட்டு முடிக்கும் போது அப்படியே வந்து ஜாலியாக அடுத்ததாக வந்து என்ன பாட்டை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னது உனக்கு ஒருத்தர் ஹார்ட்டை வெளில எடுத்து கொடுக்குறது ஜாலியா அப்படின்னு இல்லம்மா, இந்த பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல அந்த ஜாலி. சரி ஓகே, அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் வந்து திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்துக்காக பாடலாம் தீவி. அண்ட் இந்த பாட்டை கேட்டு ஸ்டேஷன் மக்களை இதில் இன்பு எஃப்எம் 101.9 எல்லாமே சமதுள்ள

செய்யலாம் 100% வேலை வாய்ப்பும் உறுதி. தொடர்புக்கு atdcindia.co.in 9840416769.

பூபா விஜய் அண்ட் தேவி ஸ்ரீ பிரசாத் இவர்களுடைய சூப்பரான காம்போல உனக்கும் எனக்கும் தெரியப்படுறதுக்காக சம்திங் சம்திங் கேட்டு முடிச்சாச்சு. 8:36 ஆயாச்சு. நல்லா இருக்குல்லப்பா இந்த பாட்டுலாம் கேட்கும் போது. அந்த மாதிரி சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கும். ஸோ அடுத்ததாக வேட்டையாடு விளையாடு தெரியப்படுறதுக்காக ஒரு சூப்பரான பாடல் வருது. அண்ட் இந்த பாட்டை கேட்டு ஸ்டேஷன் மக்களை இது ரெயின்போ FM 101.4 எல்லாமே செமதுள்ள

டிராஃபிக் இருந்தாலும் பரவாயில்ல, டென்ஷன் இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் அப்படியே ஓரமாக வச்சுட்டு உங்கள் கூட ரெயின்போ இருக்கு இல்லையா, ரெஷ்ஷாக ரெயின்போ நிகழ்ச்சியை கேட்டுட்டு அப்படியே அந்த மைண்டை கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் பொறுமையாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ 8:43 ஆயாச்சு. ஸோ நம்ம வந்து உண்மை என்ன பாம்பே ஜெயஸ்ரீ அவர்களுடைய சூப்பரான ஒரு வாய்ஸில் வந்து சாங் கேட்டு முடிச்சாச்சு. எஸ் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்துக்காக அண்ட் இந்த பாடலை தொடர்ந்து அந்நியன் திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டு இருக்கேன். இந்த பாட்டை கேட்டபடி ஸ்டெட்டுனா இருங்க மக்களே, இது ரெயின்போ FM 101.9 நீங்கள் அமைய சமதுல்லை.

0: எனக்கும்
1: என்னமா சொல்ற?
2: இப்போ உங்க கடையில டீ வாங்குறவங்களுக்கு பிளாஸ்டிக் கப்ல டீ ஊத்தி குடுக்கறீங்க. அதே மாதிரி சாம்பார் வடை மாதிரியான ஐட்டங்கள்லாம் வாங்கும்போது கொதிக்க கொதிக்க பாலித்தின் இல்லாட்டி பிளாஸ்டிக் பைகள்ல ஊத்தி குடுத்துறீங்க. சோ அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இந்த சாப்பாடு ஐட்டங்கள்ல கலந்துருது. இந்த மாதிரி பாலித்தின் பைகள்ல போட்ட உணவுகள் எல்லாம் சாப்பிடும் போது நாளடைவுல புற்றுநோய் மாதிரியான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு.
0: சரிமா, இனிமே பிளாஸ்டிக் பாலித்தீன் சம்பந்தமா எந்த பொருளும் கடையில வச்சுக்கவே மாட்டோமா? ஓகே தானே?
3: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: சூடான எந்த உணவு பொருளையுமே பிளாஸ்டிக் பாலித்தீன் மாதிரியான பொருட்கள்ல வாங்குறத தவிர்க்கலாமே. அன்போடு சொல்லிக்கிறது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: எட்டு மணி 54 நிமிடம் ஆயாச்சு. ஃப்ரெஷ்ஷா ரெயின்போ நிகழ்ச்சியினுடைய எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ பாட்டெல்லாம் வந்து கேட்டு அப்படியே வந்து உங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிருப்பீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட இப்போதைக்கு நான் ஷோ வைண்ட் அப் பண்ணிட்டு கிளம்புகிறேன். திரும்பவும் வந்து உங்க எல்லாருக்கூடிய பேசுறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஃபன்னான, எப்படி சொல்றது, இன்னும் ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு ஷோ. 10:02 இருக்கும்போது ஓடோடி வந்து விடுவேன். நீங்களும் வந்து அந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக ரம்மி திரைப்படுத்து போடலாம். தேவை கேட்டு ஸ்டேட்டியன் மக்களை இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கெல்லாமே சமதூளு.

0: நேரம் 9 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து நடைபெற வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 240,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருவண்ணாமலையில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவே டிஜிட்டல் முறையில்

விற்பனையை மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை நடத்த தவிக அரசு தயங்குவது ஏன் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார். குடும்ப அட்டையில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தம் தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் நியாயவிலைக் கடைகளிலும் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 78 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10,800 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியையும் வென்றன. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் நாளை முதல் வரும் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் Rainbow Rap.

நேரம் சரியா 9:03 ஆகுது. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் FM ரெயின்போ 101.4 கிட்ட இருக்கீங்க. அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராப், எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங் சொல்லிக்கிறது நான் உங்க பூர்ணிமா. ஸோ ரெயின்போ ராப்ல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான பிளேலிஸ்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ அருமையான ஒரு வீக்கெண்ட் ஆரம்பிக்க போறீங்க. இந்த வீக்கெண்டை வந்து உங்களுடைய வேலைகள் அதோட பாத்தீங்கன்னா சில பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த வார நாட்கள் நம்மளால செய்யவே முடியலன்னு சொல்லிட்டு, அது ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கா இருக்கலாம் இல்ல உங்களோட பர்சனல் ஒர்க் எதுவாக இருக்கலாம், அதற்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க. அரை மணி நேரம் முழுசா அதுக்கு மட்டும் ஒதுக்குங்க. அந்த 30 minutes பிளான் பண்ணி அந்த வேலையை முடிச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த வரக்கூடிய வாரம் உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீ வாரமாக இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வீக்கெண்ட்ல கிடைக்கிற நேரங்கள்ல பெண்டிங்ல இருக்கிற வேலைகளுக்கான ஒரு 30 நிமிடங்கள் செலவழிச்சிங்கன்னா போதும், அது வந்து ஒரு நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இன்னைக்கு வந்து ரெயின்போ ராப்ல சூப்பரான பிளேலிஸ்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ அந்த வரிசையில ஃபர்ஸ்ட் நான் பிளே பண்ண போற சாங் என்ன பாடல், ஏ அழகுமான் இசையில ஸ்ரீராம் அண்ட் ஸ்வேதா மோகன் இந்த பாடலை பாடியிருக்காங்க. விவேக்கோட வரிகள்ல மெர்சல் படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது FM ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமத்தோட

விவேக் வரிகள்லையா ரகுமான் இசையில ஸ்ரீராம் அண்ட் ஸ்வேதா மோகன் குரல்கள்ல மெர்சல் படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. நேரம் சரியா 9:09 ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. இது ரெயின்போ ராப் அண்ட் ரெயின்போ ராப்ல அடுத்த சாங் நான் பிளே பண்ண போறேன். ஹாரி ஜெயராஜ் மியூசிக்ல இந்த பாடல் கிரிஷ் அண்ட் அருண் பாடியிருக்காங்க. பா விஜய் இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காரு. உன்னாலே உன்னாலே படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சிமதுளு.

கிரிஷ் அண்ட் அருண் குரல்கள்ல பா விஜய் வரிகள்ல உன்னாலே உன்னாலே படத்துல இருந்து சாங் கேட்டீங்க. நேரம் சரியா 9:16 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த ஷோ ரெயின்போ ரேப். அண்ட் ரெயின்போ ரேப்ல எக்ஸலண்டான பிளேலிஸ்ட் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க டைம்ல அடுத்த சாங் நான் பிளே பண்ண போறேன். நான் முத்துக்குமார் இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காரு. வித்யாசாகர் கம்போசிங்ல திப்பு இந்த பாடலை பாடியிருக்காரு. கண்டேன் காதலை படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுல.

0: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்து

0: நீங்க இப்போதே pmsuryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: அண்ணா, வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுண்ணே.
2: ஏண்டா இத்தனை நாளா வண்டி ஓட்டுற, இன்னுமா உனக்கு பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியல?
1: ஐயோ அண்ணே, நான் நிஜமா தான் சொல்றேன், பிரேக் உண்மையாவே பிடிக்க மாட்டேங்குது.
2: சரி, வழக்கம் போல ஏதாவது மரத்துல போய் மோது.
1: எது மரமா? அது எங்க எங்க இருக்கு? கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் மரத்தையே காணுமே. ஐயா, மறக்காம எல்லாரும் மரத்தை வளர்த்துருங்க. அப்படி இல்லனா எங்களை மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

யுவன் சங்கராஜா கம்போசிங்ல யுவன் செண்பகராஜ் வேலு சாம் நாராயண் அண்ட் விவேக்கோட வரிகள்ல இவங்க அவருடைய குரல்கள்ல அண்ட் விவேக்கோட வரிகள்ல பாடல் கேட்டீங்க. கோட் படத்துல இருந்த நேரம் சரியாக 9:26 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த ஷோ ரெயின்போ ரேப். ரெயின்போ ரேப்ல வந்து எக்ஸலண்டான பிளேலிஸ்ட் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டைம்ல அடுத்து நான் பிளே பண்ண போற சாங் ஏஆர் ரஹ்மான் கம்போசிங்ல இந்த பாடல் வைரமுத்து எழுதியிருக்காரு அண்ட் ஏஆர் ரஹ்மான் இந்த பாடல பாடியிருக்காரு. பாம்பே படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமத்தோடு

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: வணக்கம், நான் உங்க கார்த்திக் மேத்தா பாடலாசிரியர். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஆல் இண்டியா ரேடியோ ரெயின்போ 101.4 எல்லாமே தூளு.

இவன் சங்கராஜா கம்போசிங்ல நாமத்துக்குமார் வரிகள்ல கார்த்திக் அண்ட் ரஞ்சித் பாடின சாங் கேட்டீங்க. சண்டைக்கோழி படத்துல இருந்து நேரம் சரியா 9:37 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கீங்க. உங்க பூர்ணிமா ரெயின்போ ராப்ல அடுத்து நான் பிளே பண்ண போற சாங் இந்த பாடல். யாரு அனிருத்துடைய கம்போசிங்ல இந்த பாடலை பாடிருக்காங்க? அனிருத் அண்ட் தனுஷ். அண்ட் தனுஷுடைய வரிகள்ல வேலையில்லா பட்டதாரி படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சிமத்துள்ள

0: காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங்,

0: நீயே புடுங்க வானா.
1: ஓகே,
2: நேரம் சரியா 9:42 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கீங்க. இது ரெயின்போ ரேப் அண்ட் அனிதோட மியூசிக்ல சூப்பர் சாங் கேட்டீங்க. வேலையில்லா பட்டதாரி படத்துல இருந்து அடுத்த சாங் என்ன பாடல் நான் பிளே பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடல் வந்துட்டு எஸ் ஏ ராஜ்குமாருடைய இசையமைப்புல இந்த பாடல் வந்து வைரமுத்து இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காரு. கோபால் ராவ் அண்ட் சவுந்தர் ராஜன் இந்த பாடலை பாடியிருக்காங்க. தொள்ளாத மனமும் தொள்ளும் படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமத்தோளு.
3: குட்டிக்கு துட்டு ஒட்டியா இருக்கா உனக்கு?

0: 91.4 இங்க எல்லாமே தோணி. சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

கட்டுக்கிட கட்டுக்கிட கட்டுக்கிட கட்டுக்கிடே. ஆண்டனிதாசன், மானசி, துர்கா, அனிதாவோட குரல்கள்ல, ஆண்டனிதாசன் வரிகள்ல, அனிருத்தோட இசையில, காக்கி சட்டை படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. நேரம் சரியா 9:53 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. இது ரெயின்போ ராப் அண்ட் ரெயின்போ ராப்ல எக்ஸலண்டான பிளே லிஸ்ட் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் இந்த டைம்ல. அடுத்து நான் பிளே பண்ண போற பாடல், இந்த பாடல் யாரு பாடியிருக்காங்க, ஷில்பா ராவ் அண்ட் அனிருத் பாடியிருக்காரு. அர்ஜுன் ராஜா, அருண் ராஜா, காமராஜா வரிகள் வரிகள்ல இந்த பாடல். அனிருத்துடைய மியூசிக்ல ஜெயிலர் படத்துல இருந்து உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமதோளு.

மறுபடியும் 10 மணிக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் ஆர்ஜே பெனாஸ் கூட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டில் தென் இது பூர்ணிமா, இது எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே செம்மதோளு.

0: Come on, girls. நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை எந்த நிபந்தனையும் இன்றி காங்கிரஸ் கட்சி ஆதரிக்குமா என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேள்வி எழுப்பியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு சார்பில் சென்னையில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் திமுக பங்கேற்காது என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 240,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவே டிஜிட்டல் முறையில் விற்பனையை மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். குடும்ப அட்டையில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தம் தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் நியாய விலை கடைகளிலும் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. திருப்பூர் மாநகர காவல்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 78 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10,800 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணி

அணியையும் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியையும் வென்றன. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் நாளை முதல் வரும் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் மேன், ஒன்ஸ் அகெயின் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் சொல்றது. நான் உங்க ராஜவினாசன் இன்னைக்கு
2: தெரியாம போயிடுது.
1: முதல் பாடலாக யூத் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் வருது. இந்த பாட்டை கேட்டு அப்படியே
2: என்ஜாய் பண்ணுங்க.
1: மக்களை
2: எல்லாமே செமதோல

0: கருணாஸ் அவரோட பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்லையும் லிரிக்லையும் வந்து ஒரு அருமையான பாட்டு கேட்டு முடிச்சாச்சு.
1: சூப்பரான சாங் அவருடைய பயங்கரமான என்ட்ரி கொடுத்துருக்கோம் ஷோக்கு.
0: எஸ் நம்ம வந்து முட்டை கலக்கி எல்லாம் வந்து சொல்லிட்டோம். சோ இந்த பாட்டு போட்டதுக்கும் வந்து ஒரு ரீசன் இருக்கு தெரியுமா உங்களுக்கு?
1: என்னன்னு
0: என்ன அப்படின்னா வந்து முட்டை கலக்கி இதெல்லாம் வந்து இப்ப நம்ம கண்டுபிடிச்சோம்,
1: நாம கண்டுபிடிச்ச வார்த்தைகள் இதெல்லாம்.
0: ஆமா,
1: அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அது என்ன
0: அந்த மாதிரிதான் வந்து இன்னைக்கு நம்ம ஷோ இருக்கும் போது. சோ நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க புரியுமா, யார்
1: பேசி இல்லாம.
0: வணக்கம்.
1: வணக்கம்
0: சூப்பருங்க. சரி ஓகே சார், இன்னைக்கு நம்ம ஷோல வந்து ஃபர்ஸ்ட் காலரா வந்திருக்கீங்க. சோ நீங்க தான் வந்து ஒரு எக்ஸாம்பிள வந்து அப்படியே ஃபிட் பண்ணிட்டு போக போறீங்க, அதனால கரெக்டா வந்து விளையாடணும். ஓகே சரி சார், உங்களுக்கு வந்து ஈஸியான ஒரு வேர்டை வந்து நான் கொடுக்கறேன். அகப்பை அப்படின்னா என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
2: அகப்பையா?
0: ஆமா
1: அகப்பை. எஸ்
0: வாழ்த்துக்கள். ஓகே, உங்களுக்காக நான் கொடுக்கக்கூடிய வார்த்தை வந்து நாழிகை. நாழிகைனா என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன?
1: நாழிகை,
3: நாழிகைனா வந்து
1: எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: இல்ல இல்ல, நான் எங்க இதுல பேச வழக்கம் வந்து என்ன கூட இருக்கு, அது நாழின்னு ஒண்ணு இருக்குது, ஏதாவது அளக்குற அளந்து போற நாழி ஒண்ணு. நாழிகைன்றது
1: சார் க்ளூ பாருங்க, கடிகாரம், கடிகாரத்துல ஓடும்
3: முள்ள.
0: ஆமாங்க, மீனுக்கும் இருக்கும்ல அதான் முள்ளு.
3: முள்ளு
0: பரவாயில்ல, ட்ரை பண்ணீங்க சார், நன்றி
1: நன்றி நன்றி.
0: வணக்கம், யாருங்க இந்த?
4: வணக்கம் இருவருக்கும், காலை வணக்கம்.
0: வணக்கம்,
1: காலை வணக்கம். மனஜா மேடமா? வெறும் கரும் வெறும்பாக்கம் மனஜா. ஓகே மேடம், நாளிகை அந்த நாளிகை அந்த வார்த்தைக்கான இப்ப வழக்குல இருக்கக்கூடிய பெயர் என்ன?
4: மேடம்
0: அர்த்தம் சொல்லுங்க. எனது புரியலங்க.
4: அளவுகள் வருமா இல்ல நிமிடங்கள் வருமா?
0: அளவுகளா நிமிடங்கள். நீங்க வந்து
1: ஏவா பியா நம்மள கேக்குறாங்க.
0: இல்ல ஆக்சுவலி அவங்க சொல்ல வரது வந்து பாதி ஆன்சர் வந்து கரெக்ட், அது வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கனா கரெக்ட்டா இருக்கும்.
4: மணி நேரமா இல்ல நேரமா?
0: மணி நேரமா, ஆனா ஏதோ வந்து நேரம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இல்லையா?
1: நாளிகை
4: வினாடிகள்.
0: வினாடிகளா? ஓகே சரி ஓகே, நன்றி நன்றி நன்றி, தேங்க் யூ. பட் ஆக்சுவலி புனிமா இவங்க வந்து ரொம்ப க்ளோஸா நெருங்கிட்டாங்க, பட் அது வந்து கம்ப்ளீட்டா சொல்லலாம். பட் ஆனா ஆக்சுவலி அடுத்த காலர் வந்து அவங்க ஏதாவது ஆன்சரோட வந்திருப்பாங்க, சோ அவங்களுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். வணக்கம், யாருங்க இந்த? வணக்கம்
1: வணக்கம்
5: இது வணக்கம் இனிய வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாருங்க இந்த பேசுறீங்க?
5: சென்னையில இருந்து ராஜேஷ்.
1: ராஜேஷ், ஓகே. நாளிகை அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன?
5: மாளிகை.
1: நாளிகை
0: சார், நாளிகை.
1: எதுகை மூனையை
5: விளையாடுறீங்க?
1: நாளிகை, நான், நான் அந்த நாள நாளிகை.
0: அந்த நாளிகை அப்படிங்கிற வார்த்தைக்கான

0: அர்த்தம் வந்து உங்களுக்கு தெரியுமா? பரவாயில்ல சார், பொறுமையா யோசிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலி வந்து ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட கேட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ நாழிகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுமார் 24 நிமிடங்கள், அதுதான் வந்து நாழிகை.
1: ஒரு நாள் அப்படிங்கிறது ஆக்சுவலி
0: 24
1: தெரியாது.
0: சரி, ஓகே. இதே மாதிரி நம்ம ரொம்ப நாளா வந்து மறந்து போன சில தமிழ் வார்த்தைகளை பத்தி நாங்க ரெண்டு பேரும் வந்து நிறைய உங்களுக்கு எல்லாம் வந்து இன்னைக்கு கிளாஸ் எடுத்துட்டு ஒரு சூப்பரான ஒரு சாங் கேட்டுட்டு கண்ணால் எடுத்து நாசை அதிரைப்படுதுக்காக போடலாம் திவே. அண்ட் இந்த பாட்டை கேட்டு ஸ்டே டியூன் மக்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: எங்க எல்லாமே செமதுளு.
2: தட்சணைய குத்துப்புட்டா சங்கீதத்தை கத்துத்தரேன், தட்சணைய குத்துப்புட்டா சங்கீதத்தை கத்துத்தரேன், சரிகம பதனிசா சனிதப மகரிசா.

0: வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சம தூளு.
1: இந்த கேம் விளையாட ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல வந்து எல்லாம் அந்த கேமே தாங்க ஓடிட்டு இருக்கு.
2: ஆமா, என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
1: அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, நிறைய நேர்கள் கால் பண்ணிட்டே இருக்காங்க,
2: பேசலாம்.
1: வணக்கம், யாருங்க இந்த?
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்
3: மேடம். சென்னை பூந்தமல்லி கலை சாமி இருவருக்கும் அன்பார்ந்த வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம் சார். வணக்கம் வணக்கம்
1: சார். உங்களுக்கான ஒரு வார்த்தை வந்து நான் சொல்றேன். உங்களுக்கான வார்த்தை வந்து களையம். களையம்னா என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க?
3: களையம்னா மண் சட்டியில ஒரு இது மாதிரி செய்வாங்களா? மண்

0: நன்றி. பரவாயில்ல, சூப்பரா வந்து கண்டுபிடிச்சாரு.
1: டவுட்லயே ஆரம்பிச்சாரு, பட் சொல்லிட்டாரு இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி.
0: கலையம்னா வந்து மண்பானை, மண்பானை வந்து அர்த்தம். சோ நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ பொங்கல்லாம் வந்துச்சுன்னா கலையம் இல்ல,
1: கலையம் இல்ல கண்டிப்பா.
0: சரி ஓகே, அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம். வணக்கம், யாருங்க இந்த?
1: கார்த்திக் வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து. ஓகே கார்த்திக், உங்களுக்கான வார்த்தை குழம்பி.
2: குழம்பியா?
1: குழம்பி தெரியலையா? எனி க்ளூ யூ வாண்ட்? சார் டெய்லி மார்னிங் நிறைய பேருடைய டே டு டே லைஃப் இதோட ஆரம்பிக்கும். குடிக்கிற ஒரு விஷயம்.
0: நீங்க
1: குடிக்கிறது இல்ல, குடிக்கிறது அருந்துவது. காபி. எப்படி கண்டா கண்டுச்சீங்க? ஓகே குடம்பி.
0: பூர்ணிமா நீங்க கொடுத்த எல்லா
1: அந்த மாதிரி அந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கு. ஓ சமங்க, காஃபி அதான். குழம்பினா காஃபி, குழம்பியகம்னா காஃபி ஷாப். ஆமா
0: சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள். வணக்கம், யாருங்க இந்த? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாருங்க இந்த பேசுறீங்க?
3: சமூகத்துல பேசுறேன். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
1: நல்லா இருக்கும் சார்,
0: சூப்பரா இருக்கும் சார். நன்றி.
3: எனக்கு கொடுங்க.
1: என்ன ஆர்வம் குடுது? கமான் கமான் அப்படிங்கிறாரு. சொல்லுங்க.
0: உங்களுக்கு வந்து நாங்க
3: கேக்குறீங்க கலையம்
1: சொல்லியாச்சு, அவர் அப்பவே கண்டுபிடிச்சிட்டாரே,
0: அவர் சொல்லிட்டாரே அது வந்து மண்பானை, மண்ல செய்யக்கூடிய ஒரு இது. அதுல அது மட்டும் கிடையாது, நிறைய போட்டு சாப்பிடலாம். சரி ஓகே, இப்ப அடுத்த க்வெஸ்சன் வந்து உங்களுக்காக நான் கேக்குறேன். அடுத்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா சுலகு, சூலக்கு, சுலக்கு.
1: வாழ்த்துக்கள்
0: சார். பரவாயில்ல, நிறைய பேருக்கு நிறைய வார்த்தைகள் தெரியல. சுலகுனாக்கா வந்து அந்த தானியங்கள் எல்லாம் வந்து புடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல ஒரு முறம், அந்த முறத்தினுடைய பேர் தான் வந்து சுலகு அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த நேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்ம தான் வந்து அதை முறம் அப்படி
1: முறம்னு சுலகு அப்படிம்பாங்க. சுலகு எல்லாம் சுலகு அப்படிம்பாங்க, பட் அது இன்னும் வழக்குல தான் இருக்கு.
0: எஸ் பரவாயில்ல, யூஸ் பண்றாங்க
1: பண்ணிட்டு இருக்கோம். ஆமா வணக்கம். இப்ப அது பிளாஸ்டிக்ல எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த சுலகு வந்து.
0: கரெக்ட். வணக்கம்.
4: வணக்கம். கூவி கோபி.
0: ஆ சரி, கூவி முடிச்சிட்டீங்களா காலையில? சூப்பர் சார், நன்றி. சோ சரி சார், உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு வேர்டு வச்சிருக்கேன், அதாவது மிட்டா மிட்டா மீட்டா மிட்டா
4: பிதா
1: மிட்டா மிட்டா
4: பிதாங்கற அம்மா மாதா பிதா
0: அந்த மாதிரி மீட்டா பாத்தீங்களா?
1: இன்னும் புதுசா வார்த்தை வச்சிட்டாரு இவரு.
0: நன்றிங்க. அவர் வந்து ஏதோ ட்ரை பண்ணிருக்கா அப்படி. வணக்கம், யாருங்க இந்த?
5: வணக்கம், மதுரை மாவட்டம் மேலூர் கோட்டனத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன்.
0: ஓகே ராதாகிருஷ்ணன் சார், நீங்க கெஸ் பண்றீங்களா மீட்டானா என்னன்னு
5: சொல்லிட்டு? என்னது?
0: மீடா மீடா
1: மீடா
5: மீடா.
0: ஆமா
5: மீடா ஈஸியானதெல்லாம் கலையம்
1: அதெல்லாம் சொல்லிட்டு எங்கடான்னு சொல்றீங்களே அப்படிங்கிறீங்களா? மிடா
0: மிடா
1: அவரும் பல கோணங்கள்ல சொல்லி பாக்குறாரு, ஏதாவது கிளிக் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு.
0: பரவாயில்ல சார், ட்ரை பண்ணுங்க. நன்றி நன்றி. வணக்கம், யாருங்க இந்த?
6: வணக்கம் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்து சந்திரசேகர்.
1: சந்திரசேகர் சொல்லுங்க. மீடா நல்லா இருக்கும், ரெண்டு பேருமே
0: சூப்பரா இருக்கும் சார். நன்றி.
1: இன்னும்
0: சார் மிடா மிடாக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது
6: குறிப்பு கொடுங்களேன் மிடாக்கு.
0: இதுவும் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ற ஒரு பொருள்.
6: சரி நான் சொல்லி பாக்குறேன். மிளகு அப்படி மிளகு
0: அந்த பொருள்னா நீங்க வந்து அது மட்டும் கிடையாது, அதை வைக்கிற பொருளா கூட இருக்கலாம்.
6: அப்படியா?
0: ஓகே நம்ம என்ன பண்ணோம்னா மீட்டிங்ல சட்டி எடுத்து தலையில

0: அப்படியே சைலண்டா உட்கார்ந்துடுற. ஓகே ஓகே, அப்படியே வந்து அடுத்தது வேற யாராவது சொல்றாங்களா அப்படின்னு பாக்கலாம்.
1: ஓகேங்களா,
0: தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம், யாருங்க இந்த? ஓகே ஹேமா மேம், நீங்க ஏதாவது கெஸ் பண்ணீங்களா மிடானா என்னன்னு?
2: பானை மேடம், பெரிய மண்பானைன்னு சொல்லுவாங்க.
0: பெரிய மஞ்சாடி, ஏய் சூப்பரா கண்டுபிடிச்சீங்க. கலையம் வந்து வெறும் பானை, அதுக்கு மூடி இருக்காது. ஆனா மிடாக்கு வந்து மூடி இருக்கும்,
1: பெரிய மஞ்சாடி, பெரிய நெல்லு அதெல்லாம் போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு.
0: வந்து மூடி இருக்கும், ஜாடி மாதிரி இருக்கும், ஆனா கொஞ்சம் பெருசா இருக்கும். அதுதான் மிடா அப்படின்னு சொல்லுவாங்க.
1: அந்த நெற்குருது அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்துல.
0: என்ன வார்த்தை கேட்க போறோம், புத்தகத்தை புரட்டி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தனே இருங்க. படத்துக்காக நான் சொன்ன மாதிரி அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. Stay tuned.

0: தேங்க்ஸ் பா.
1: ராஜேந்தர், சிலம்பரசன், சுசித்ரா அண்ட் மகதி இவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல, பேரரசு அவர்களுடைய லிரிக்ல, யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில சூப்பரான ஒரு சாங் வல்லவன் திரைப்படத்துக்காக கேட்டு முடிக்கும் போது 10:30 ஆயாச்சு. பூர்ணிமா, அடுத்ததான் வந்து நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், யாருங்க இந்த?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: வணக்கங்கள்
3: இருவருக்கும், எங்களுக்கும், உங்களுக்கும் வணக்கங்கள். நானும் திருப்பி சொல்றேன் பாருங்க.
2: வணக்கம்.
3: வணக்கம். உங்க பேர் என்ன சொல்லவே இல்லையே.
2: முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன்.
3: பிரமீலா மேடம், ஓகே.
1: சரி பிரமீலா மேடம், உங்களுக்கான வேர்டு கொடுத்துடலாமா?
2: சொல்லுங்க
1: மேடம். வேர்டு எப்படி கொடுக்கலாம் உங்களுக்கு? கஷ்டமா கொடுக்கணும். சரி ஓகே. 10,000. 10,000 பா. இத்தாயம்
2: நெல்லாம் கொட்டி வைப்பாங்களே எங்க ஊர்.
3: எங்க வீட்டுல இருக்குங்க, டெய்லி நாங்க பாத்துக்கோங்க.
1: சரி, நெல் கொட்டி வைக்கிற என்னது அது?
2: அது 10,000 சொல்லுவாங்க, குடீர் சொல்லுவாங்க.
1: அப்படியா? சரி ஓகே. நெல் கொட்டி வைக்கிற ஒரு பெட்டி மாதிரி?
2: ஆமா.
1: ஓகே, சூப்பருங்க. சமையான ஒரு விஷயம் கரெக்டா சொல்லிட்டீங்க.
2: அது நாங்க வழக்கத்துல சொல்றதுதான். நீங்க
1: ஓ அப்படியா
2: சொன்னீங்க. ஏன்னா எங்களுடைய இதுல வந்து 10,000 சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு ஊருக்குமே வித்தியாசமா இருக்கும்.
1: ஓ பாத்தீங்களா, நான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். பார்த்தா நாங்க யூஸ் பண்றேன் என்ன நீ அப்படின்ட்டு போயிட்டீங்க.
3: இது எங்க வீட்டுல இருக்குங்க, பக்கத்துலாங்க இருக்கு. அதுல ஓடி
2: ஒளிஞ்சிக்குவோம் சின்ன பிள்ளைங்க
3: அதுக்கெல்லாம் யூஸ் ஆயிருக்கு.
2: ஆமா,
1: சூப்பர் சூப்பர்.
2: முடியாது அந்த இடத்த, அது அப்படியே பின்னாடி போய் ஒளிஞ்சிக்குவோம்.
3: ஆக்சுவலி மரத்துல செஞ்ச மாதிரி இருக்கும் இது வந்து. ஆக்சுவலா
2: ஆமா, வுட்ல அது ஒவ்வொரு லேயரா இருக்கும். நம்ம அதெல்லாம் கலட்டிட்டு அதுல இருந்து எடுத்துக்கலாம். இல்லன்னா ஒரு டோர் மாதிரி இருக்கும், அதுல இருந்து நெல்லை எடுப்போம்.
1: ஓகே ஓகே, சூப்பருங்க சூப்பருங்க. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. சோ வணக்கம், யாருங்க இந்த?
4: வணக்கம்.
1: வணக்கம்,
4: மாலினி பேசுறேன்.
1: ஓகே மாலினி மேடம், உங்களுக்கான ஒரு வேர்டு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். சரி சொல்றேன், பரவாயில்ல. கொந்தாணி அப்படின்னா என்ன? கொந்தாணி.
3: கொந்தாணி
4: குந்தாணினா அதுவும் இந்த நெல் கொட்டி வைக்கிற
3: மாதிரிதான்.
1: என்ன இப்படி சொல்லிட்டு
3: அடிக்க கூடாது நீங்க?
4: இல்ல குந்தாணின்னு தான் சொல்லுவோம், அதுதான்
1: நெல்லு கொட்டி வைக்கிறதா? இல்ல எப்படி எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அப்புறம் நீங்க சரியா சொல்லிட்டு நான் தப்புன்னு சொல்லிட்டேன்னா எனக்கு மன வருத்தம் ஆயிடும்.
4: போட்டு வைக்கிறது,
1: போட்டு வைக்கிற ஒரு வெசல் மாதிரி சொல்றீங்க.
4: ஆமா,
1: உரல்ன்றீங்க. ஒழுங்கா சொல்லுங்க. உரலா?

0: உரல் உரல் கல் உரல்
1: கல்லுல
2: கல்லுல உரல்
1: என்னாமோ
0: பெரிய பெரிய உரலா இருக்கும்பா.
1: ஓகே சரி ஓகே, நீங்க சொன்னதை வந்து நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன், சரியான பதில் தான் மேடம், நன்றி. சோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கொட்டி வைக்கிற ஒரு பொருள் அப்படின்னு சொன்னாங்க,
2: அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சாங்க அது எதுவா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: அதுதான், அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி குந்தானி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உரல், அதுல வந்து தானியங்கள்லாம் போட்டு
2: இடிக்கிறதுக்காக,
1: அதுதான் குந்தான்.
2: அந்த காலத்துல இடிச்சிருக்காங்க மசாலா எல்லாம், நம்ம இப்ப யார் இடிச்சிட்டு இருக்கா இல்ல.
1: ஆமா, நம்ம ஸ்ட்ரெயிட்டா கிளம்பி அப்படியே அந்த கடைக்கு போறோம், வாங்குறோம், சாப்பிடுறோம்,
2: அவ்வளவுதான்.
1: சரி ஓகே, அடுத்ததாங்க. வணக்கம், யாருங்க இந்த?
3: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
1: ஓகே வித்யா மேம், உங்களுக்காக ஒரு வேர்டு, மரக்கால்.
2: மரக்கால்,
3: மரக்கால்னா படியா?
1: ஆஹா, நெருங்கிட்டீங்க.
3: மரக்கால
1: படிதான் எனக்கு ஞாபகம். எப்படி உங்களுக்கு இது வந்து தெரிஞ்சது சொல்லுங்க.
2: பழைய
1: காலத்துல வந்து தானியங்களை வந்து என்ன சொல்ல அளக்குற ஒரு கருவியா வந்து அந்த கருவிக்கு அவங்க பேர் வச்சிருக்கதுதான் வந்து மரக்கால் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, நிறைய பேருக்கு நிறைய வார்த்தைகள் எல்லாம் தெரியுது,
2: தெரிஞ்சிருக்கு. ஆமா,
1: சூப்பருங்க சூப்பருங்க. வணக்கம், யாருங்க இந்த? வணக்கம்.
4: வணக்கம்மா. வணக்கம் வணக்கம்
2: வணக்கம், உங்க பேர்?
4: ஈரோட்ல இருந்து தங்கவேலுங்கம்மா.
2: தங்கவேலு சார்,
1: ஓகே
2: தங்கவேலு சார், உங்களுக்கான வார்த்தை
4: அந்த குந்தானிக்கு வந்து மேடம் அந்த உலக்கு குத்துறாங்க பாருங்க, இரும்பு, அதுதான் குந்தானி.
2: இரும்பு, அதுதான் சொல்லிட்டாங்க. உலக்க உலக்க
1: அவங்க
4: உலக்கையில வந்து அந்த அடி பூட்டு இருக்கும் பாருங்க, அந்த இரும்புல, அதுதான், அதுக்கு பேர் தான் குந்தானி.
1: உங்களுக்கான
2: வார்த்தை வெதுப்பகம். வெதுப்பகம், வெதுப்பகம்,
4: வெதுப்பகம்னா என்ன? பாய்லருங்களா?
2: வெதுப்பகம், இன்னொரு வார்த்தை அடுமனைன்னு சொல்லலாம். இது அடுமனை,
4: அடுமனை பாய்லர் எல்லாம் ஒண்ணுதாங்க. அந்த
2: பாய்லர் ஆனா கரெக்டான இடமா சொல்லுங்க. வெதுப்பகம், அடுமனை,
4: அடுமனை தானுங்க. அடுமனை அது அப்படியே மாறி பாய்லரா வந்துருச்சு. வெதுப்பகம்னா அந்த
1: வாழ்த்துக்கள். நிறைய வார்த்தைகளுக்கு,
2: எவ்வளவு வார்த்தைகள் வருது,
1: நிறைய வார்த்தைகளுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் எல்லாம் இருக்கு. சோ எல்லாமே வந்து நாங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சோ அதுக்கெல்லாம் முன்னாடி பாயும் புலி திரைப்படத்துக்கா ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, அண்ட் இந்த பாட்டை கேட்டு
2: என்ஜாய் பண்ணுங்க. இது FM 101.4
1: எல்லாமே சமதோல.

0: நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன்.
1: கதையா?
0: ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜா இருந்தாராம்.
1: அந்த ராஜாக்கு
0: ஒரு எஃப்எம் புடிச்சுதான்.
1: எஃப்எம் புடிச்சுதா?
2: எந்த எஃப்எம்?
0: அதுதான் நம்மளோட ரெயின்போ எஃப்எம். ரெயின்போ எஃப்எம் கேட்டு பாரு, பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட்டு, அதுக்கு தானே ரெயின்போ கேட்டு. ஆனேலி நானும் வாழு ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே செம்ம தூளு.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: உங்களுக்கு
2: 4வது வணக்கம் மேடம்.
3: 4வது வணக்கம். ரெடியா இருக்கீங்களா? நீங்க
2: அடுக்கலம்

0: திருப்பூர் மாநகர் மன்னரை பாராப்பாளையத்திலிருந்து
1: உங்களுக்கான அந்த வார்த்தை என்னன்னா சவர்க்காரம். ஆஹா, சவர்க்காரம், சவர்க்காரம்,
2: சவர்,
1: சவர்க்காரம் அல்லது வழலை அப்படின்னு சொல்லலாம். வழலை, வழ வழ வழ வழலை,
0: சோப்புங்க.
1: அடிச்சீங்க பாருங்க, சம. நீங்க ரொம்ப வழ வழ சொல்லவும் கண்டுபிடிச்சீங்க. வழ வழனோட சோப்பு சவர்க்காரம். நன்றி, நன்றி,
2: நன்றி சார். சூப்பர். வணக்கம், யாருங்க இந்த?
3: வணக்கம், நான் திருத்தணி, தமிழ் ஏந்தி.
1: தமிழ் ஏந்தி அப்படி நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சுதான் ஆகணும், பேர்லயே தமிழ் வச்சிருக்கீங்க. ஆமா,
3: சொல்லுங்க.
1: உங்களுக்கான அந்த வார்த்தை வந்து புலவுச்சோறு.
3: புலவுச்சோரா? கூப்பிடுங்க. சோறுன்னு சாப்பாடு தெரியுது,
1: சாப்பாடு, உணவுதான், எல்லாருக்கும் பிடித்த உணவு.
2: சார் இதுல உணவு முக்கியமா சொல்லணும்னா, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு. சார் இப்ப கண்டுபிடிங்க.
1: கடைக்கு
2: போய் எனக்கு ஒரு பிரியாணி வேணும்னு கேட்க கூடாது, எனக்கு ஒரு புலவுச்சோறு குடுங்க
1: அப்படின்னா
2: ஹோட்டல் எல்லாம் டென்ஷன் ஆகி என்ன தொத்தி அனுப்பிடுவாங்க. வணக்கம், யாருங்க இருந்து? வணக்கம், வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
2: ஓகே ராஜேஸ்வரி மேடம்,
4: நன்றி.
2: நாங்களும் அதுக்காக தான் வந்து அயராது உழைக்கின்றோம். வணக்கம், யாருங்க இந்த?
4: போயிருவீங்க
2: அந்த மாதிரி ஒரு வார்த்தை. சரியா? பேழை. பேழை, பேழைனா
4: புத்தகம்.
2: அலமாரி. பேழைனா பெட்டகம்.
1: பெட்டகம் கொஞ்சம் கரெக்டா வந்துட்டீங்க.
2: கரெக்டா சொல்லுங்க, கரெக்டா சொல்லிடுங்க.
1: என்னங்க விதிமல மிரட்டுறீங்க? கரெக்டா சொல்லிடுங்க அப்படிங்கிறீங்களா? பெட்டகம், அத சுருக்குங்க.
2: வணக்கம் யாருங்க இந்த?
5: காலை வணக்கம், விநாஸ் மேடம் அண்ட் பூர்ணிமா மேடம்.
2: வணக்கம் சார. வணக்கம் சார், யாருங்க இந்த பேசுறீங்க சார்?
5: ராயப்பேட்டை வெங்கட்.
2: ஓகே வெங்கட் சார்.
5: மேடம், இந்த மரக்கால்ல இன்னொரு ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன், அதாவது நாலு படி சேர்ந்தா ஒரு மரக்கால் மேடம்.
2: அப்படியா? நான் எத்தனை படின்லாம் சொல்லவே இல்ல சார். மரக்கால்னா வந்து தானியம் அளக்குற ஒரு கருவி.
5: ஒருத்தர் படினாங்க, ஒருத்தர் மரக்கால்னாங்க, பட் மரக்கால் இஸ் ஈக்குவல் டு நாலு படி.
2: அப்படியா? ஓகே சார், அந்த மாதிரி சொன்ன எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்கப்பா.
5: ஆமா,
2: ஓகே சார், நோட் பண்ணிட்டாங்களா? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
5: சொல்லுங்க.
2: ஓகே, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஈஸியா கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, திருவுகோல்.
5: திருவுகோல்
2: நிறைய வார்த்தைகளோட நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி திரைப்படத்துக்காக ஒரு பாட்டு வருது,
1: வந்துட்டே இருக்கு.
2: இந்த பாட்டை கேட்டு ஸ்டே டியூன் ஆகுங்க மக்களே. இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: விஜய் ஆண்டனி அவர்களுடைய வாய்ஸ்லயும் மியூசிக்லயும் வந்து ஒரு சூப்பரான ஒரு சாங் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சரியா 10:51 ஆயாச்சு. சோ நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில இருக்கும்.
1: ஆமா,
0: சோ நிறைவாக ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம கேட்டுட்டு அப்படி நம்ம வந்து ஷோவையும் வந்து அப்படியே முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. சரி, ஓகே, நம்ம கூட பேசுறதுக்காக வணக்கம். யாருங்க இந்த
2: இருவருக்கும் காலை வணக்கம்?

0: காலை வணக்கம்.
1: வணக்கம் சார், உங்களுக்காக வந்து ஈஸியான ஒரு வார்த்தையோட ஸ்டார்ட் பண்றேன், சரியா? ஓகே, குடுவை சார. குடுவை,
2: குடுவைன்னா அந்த கோப்பை மாதிரி இருக்கும்.
1: கோப்பை மாதிரி,
0: கோப்பை. இன்னும் சரியா நீங்க சொல்லணும். கோப்ப

0: சரி ஓகே சார், சரியா தப்பான்னு பாத்துடலாம். நன்றி சார் ட்ரை பண்ணதுக்கு. வணக்கம், யாரு இது?
1: ஸ்ரீநகர்ல இருந்து ரமா ரவி பேசுறேன். ரெண்டு பேருக்கும் வணக்கம்மா.
2: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் மேடம். குடுவை, குடுவை
1: அது சொம்பு சொல்லலாமா?
0: சொம்பு கிடையாது, குடுவைனா இருக்கு, அது ஒரு அர்த்தம் இருக்கு,
2: அதுதான் அந்த பேர் தான் வேணும் அப்படிங்கிறேன்.
0: ஆமா,
1: சொம்பு அந்த நாட்டாமையெல்லாம் வச்சுப்பாங்களே,
0: அந்த சொம்பு அப்படின்னீங்களா?
2: சொம்பு
1: சின்ன சொம்பு,
0: சின்ன சொம்பா?
2: இல்ல இல்ல, குடுவைங்கிறது அந்த ஷேப் வந்து சொம்பு மாதிரி இருக்காது, ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கும், உரல் மாதிரி இருக்கும். டம்ளர் வந்து கோப்பை, அது சின்ன டம்ளர் தண்ணி குடிக்கிறது. இதுவும் அது யூஸ் ஆகும் தண்ணி குடிக்க, பட் அதோட சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். அதெல்லாம் நான் சொல்லிட்டேன், நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அது
0: லோட்டா,
2: லோட்டா வந்து தமிழ் வார்த்தையே கிடையாது.
0: சரி பரவாயில்ல மேடம், ட்ரை பண்ணீங்க, நன்றி
2: நன்றி.
0: வணக்கம், யாருங்க இந்த?
3: இருவருக்கும் கலை வணக்கம்.
2: மாலை வணக்கம். சொல்லுங்க குடுவை, உங்க பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அருண், குடுவை சொல்லுங்க.
0: வணக்கம், யாருங்க இருந்து?
4: வணக்கம்மா, தேவிகா பல்லாவரத்துல இருந்து
0: பேசுறேன்.
2: இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம்,
2: நானும் திருப்பி சொல்றேன், வணக்கம் மேடம். கண்டுபிடிச்சிட்டீங்களா குடுவை?
4: பானையம்மா?
2: இல்ல மேடம், கோப்பையில கொஞ்சம் பெரிய சைஸ்.
4: கோப்பையில இருந்து பெரிய சைஸ்
0: ரொம்ப
2: சரிங்க. ஸ்கூல் ஆபீஸ்க்கு எல்லாம் கொண்டு போவாங்க.
0: அது கூட
2: தண்ணி, தண்ணி தண்ணி இருக்கு.
0: நிறைவு பாடலாக வசூல் ராஜா MBBS திரைப்படத்துக்காக பாடலாம். தீவி டடா, பை பை.

0: நேரம் 11 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கல்வித்துறையின் வளர்ச்சிக்கான திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு இந்தியா ஊக்கமளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நுகர்வோர் மற்றும் சிறு வணிகர்கள் மேற்கொள்ளும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு எவ்வித கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது என்று அதற்கான குழுமம் அறிவித்துள்ளது. போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வரும் காலங்களில் கூடுதலாக மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் திமுகவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தமிழக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்யன் ஞானசேகரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பல்கேரியாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மேலம் ஹைட்ரம் சானு இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மான்ட்ரியல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆசைப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். எந்த கோர்ஸ் எடுத்தாலும் 5 லட்சம் கிட்ட ஆகுமா? இதுக்கு ஏன் கவலைப்படுற? நம்ம ATDC இருக்கே சிறந்த பாடத்திட்டம், குறைந்த கட்டணம், சுயதொழிலும் செய்யலாம், 100% வேலை வாய்ப்பும் உறுதி. தொடர்புக்கு ATDCIndia.co.in 9840416769.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியா 11:03 ஆகுது. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த நிகழ்ச்சி திரைகானம். நான் உங்கள் பூர்ணிமா. திரைகானம் நிகழ்ச்சியில அருமையான பாடல்கள் கேட்டு ரசிக்க போற இந்த நேரத்துல நிகழ்ச்சியுடைய முதல் பாடலா கார்த்திக் மற்றும் மேகா குரல்கள்ல, நான் முத்துக்குமார் வரிகள்ல, ஹாரி ஜெயராஜ் இசையில இந்த பாடல் 7 அறிவு படத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கு. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமத்தோடு

நாமுத்துக்குமார் வரிகள்ல ஏழாம் அறிவு படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. திரைக்கானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 11:10 ஆகுது. FM ரெயின்போ 101.4 இது திரைக்கானம். அடுத்த பாடல் பெனிதயால் மற்றும் கல்யாணி மேனன் இந்த பாடல பாடியிருக்காங்க. கல்யாணி மேனன் வரிகள்ல ஏஆர் ரஹ்மான் இசையில விண்ணை தாண்டி வருவாயா படத்துல இருந்து பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இது FM ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செம்மதோளு.

வெண்ணிதயால் மற்றும் கல்யாணி மேனன் குரல்கள்ல பாடல் கேட்டீங்க. விண்ணை தாண்டி வருவாயா படத்துல இருந்த நேரம் சரியா 11:16 ஆகுது. FM ரெயின்போ 101.4 கிட்ட இருக்கீங்க. அடுத்த பாடல் நான் பிளே பண்ண போறேன். பிரசன்னா மற்றும் சுப்ரியா ஜோஷி இந்த பாடலை பாடியிருக்காங்க. விவேகாவோட வரிகள்ல விஜய் ஆண்டனி இசையில வேலாயுதம் படத்துல இருந்து.

0: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹை.
0: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

சின்மயி குரல்ல வைரமுத்து வரிகள்ல ஜிப்ரானுடைய இசையில பாடல் கேட்டீங்க. வாகை சூடவா படத்துல இருந்து நேரம் சரியா 11:26 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி திரை கானம். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் நான் பிளே பண்ண போறேன். யுவன் சங்கர் ராஜா இசையில இந்த பாடல் சத்யன் அண்ட் சின்மயி பாடியிருக்காங்க. பா விஜய் வரிகள்ல அறிந்தும் அறியாமலும் படத்துக்காக.

0: 101.4 இங்க எல்லாமே தோணி.
1: நேரம் 11:48 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுருக்கீங்க. அண்ட் இந்த நிகழ்ச்சி திரைகானம். திரைகானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தேவிஸ்ரீ பிரசாத் இசை மற்றும் குரல்ல ஹரியோட வரிகள்ல வேங்கை படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே செமதோளு.

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட்டு. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ள
1: நேரம் சரியா 11:55 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த நிகழ்ச்சி திரைகானம். திரைகானம் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அண்ட் அடுத்த பாடல் நான் வந்து மம்பட்டியான் திரைப்படத்துல இருந்து ஹரிஷ் ராகவேந்திரா அண்ட் ஷைலா இந்த பாடலை பாடிருக்காங்க வைரமுத்து வரிகள்ல எஸ் தமிழுடைய மியூசிக்ல. அண்ட் இந்த பாடலோட இந்த நிகழ்ச்சியோட நான் சைன் ஆஃப் பண்றேன். மற்றும் ஒரு அருமையான நாள் ஒரு சூப்பரான ஷோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ பூர்ணிமா. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமதோளு.

0: நேரம் 12 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கல்வித்துறையின் வளர்ச்சிக்கான திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு இந்தியா ஊக்கமளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் நடைபெற்று வருகிறது. நுகர்வோர் மற்றும் சிறு வணிகர்கள் மேற்கொள்ளும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு எவ்வித கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது என்று அதற்கான குழுமம் அறிவித்துள்ளது. போதைப் பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வரும் காலங்களில் கூடுதலாக மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் திமுகவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தமிழக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மேலம் ஹைத்ரோம் சானு இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மான்ட்ரியல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: நேரம் 12:02. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் PM இ வித்யா திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். பிரதம மந்திரி இ வித்யா என்ற திட்டமானது படிக்கும் மாணாக்கர்களுக்கு எவ்வித சிரமமும் இல்லாமல் ஒரே இடத்தில் தங்கள் படிப்பிற்கு தேவையான அனைத்து தகவல்களையும் பெற வசதி செய்யப்பட்டுள்ள ஒரு இணையதளம். இணையதளத்தில் கிடைக்கும் விவரங்களை தங்கள் பாடத்திட்டங்களை புரிந்து கொள்ளவும் தங்கள் அறிவாற்றலை மேம்படுத்திக் கொள்ளவும் இந்த தளம் உதவுவதால் இதனை PM இ வித்யா திட்டம் என அழைக்கின்றனர். இதனால் சுமார் 25 கோடிக்கும் அதிகமான மாணவர்கள் பயனடைவார்கள் என நம்பப்படுகிறது. இன்று பல தகவல்களும் இணையதளத்தில் கிடைக்கப்பெறுகிறது என்றாலும் சரியான தகவலை சரியான நேரத்தில் எங்கிருந்து பெறுவது என்ற குழப்பம் மாணவர்களிடம் இருப்பதை போக்கவே இந்த தளமானது ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங் என்ற திக்ஷா தளம் ஸ்வயம், ஸ்வயம் பிரபா தொலைக்காட்சி, வானொலி, பாட்காஸ்ட், இணையதளம் வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவதற்கான பயிற்சிகள் என பலவும் கற்று

கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது. இதனை மத்திய அரசின் கல்வித்துறை அமைச்சகம் கடந்த 2020 அறிமுகப்படுத்தியது. இது ஒருங்கிணைக்கப்பட்ட தளம். அனைத்து விதமான டிஜிட்டல் வழி கற்றல்களையும் இணைய சேவைகளையும் ஒரு சேர கொண்டு சேர்க்கிறது. பன்முனை அணுகல் வழிகளை உண்டாக்கி தருகிறது. புதிய கல்விக் கொள்கைகளின் திட்டத்தினை ஒத்து இந்த இணையதள சேவை உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால் நாடு முழுவதும் அனைத்து மாணவர்களுக்கும் சமமான தரமான கல்வி வாய்ப்புகள் கிடைக்கின்றன. தொலைதூர கிராமங்கள், மலைவாழ் மக்கள், கூடுதல் சிறப்பு வகுப்புகள் போன்ற வசதிகள் இல்லாத மாணவர்கள் என பலருக்கும் தொழில்நுட்பத்தின் வாயிலாக மேம்பட்ட கல்வி சேவைகள் எல்லோருக்கும் கிடைத்து வருகின்றன. இந்த தளம் ஒரே இடத்தில் ஒரு குறிப்பிட்ட பாடம் பற்றி என்னென்ன சொல்லப்படுகிறது, அதிலுள்ள பிற கூடுதல் விவரங்கள் என்ன, நிபுணர்கள் ஆசிரியர்கள் என்னென்ன விளக்கங்கள் தந்துள்ளனர், சந்தேகங்களுக்கு விடை தேடி அலையாமல் உடனுக்குடன் தீர்த்து கொள்ள அனுபவமுள்ள ஆசிரியர்கள் என்ன மாதிரியான விளக்கங்கள் அளிக்கின்றனர் என்பதை மாணவர் யாராகினும் தெரிந்து கொள்ள வழி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இ வித்யா இணையம் மூலம் கிடைக்கும் தீக்ஷா தளத்தில் அதிக அளவிலான பாட புத்தகங்களும் இணைய தகவல்களும் கிடைக்கின்றன. NCERT எனப்படும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுவால் தயாரிக்கப்பட்டுள்ள பாடங்கள் என பலவும் கிடைக்கின்றன. அதில் எளிமையாக கொடுக்கப்பட்டுள்ள QR கோடை ஸ்கேன் செய்து அந்த புத்தகத்தினை படிக்க முடியும். அதோடு என்ன தலைப்பு குறித்து படிக்க விரும்புகிறோம் என தேர்வும் செய்து கொள்ளலாம். 18 மொழிகளில் தகவல்கள் பெறலாம். இதனோடு கூடவே குறிப்பிட்ட திறன் பெற விரும்பும் மாணவர்கள் வசிக்கும் இடங்களுக்கு ஏற்ப பரிந்துரைகளும் வழங்கப்படுகின்றன. அடுத்ததாக ஸ்வயம் இணையதளத்தை இங்கிருந்தபடியே அணுகும் வசதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த தளத்தின் வாயிலாக சிறப்பான கற்பித்தல் முறைகளை எவர் வேண்டுமானாலும் அவர்களிடத்தில் இருந்தபடியே பார்த்து கற்றுக்கொள்ள முடியும். அதுவும் இலவசமாக. பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மாணவர்களும் சிறந்த ஆசிரியர்கள் கற்றுத்தரும் விவரங்களை படித்து பெருமளவில் பயன்பெறலாம். இதில் 9 வகுப்பு முதல் முதுநிலை பாடத்திட்டங்கள் வரை இந்த தளத்தில் பெரும் கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் ஆசிரியர்கள் பாடங்களை நடத்துவதோடு அதற்கான பயிற்சி அட்டவணைகள், இணையதள வகுப்புகள், வீட்டு பாடங்கள் என பலவற்றையும் அளிக்கின்றனர். மேலும் விருப்பமுள்ள மாணவர்கள் குறைந்த அளவு கட்டணம் செலுத்தி தேர்வுகள் எழுதி சான்றிதழ்களையும் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு மாணவர் எத்தனை பாடத்திட்டங்களை வேண்டுமானாலும் படித்துக் கொள்ளலாம். மேலும் கல்வி தொலைக்காட்சிகள், வானொலி சேவைகள் என பலவும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. இதுவே பிரதம மந்திரி இ வித்யா திட்டத்தின் சிறப்புகள். கல்வி என்பது அனைவருக்குமானது என்பதில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசு உறுதியாக நம்புகிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இதுவரை PM இ வித்யா திட்டம் பற்றி அறிந்து கொண்டோம்.

வணக்கம். எஃப்எம் 101.4 நேயர்கள் அனைவருக்கும் இனியதான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. எஸ், சாட்டர்டே வந்தாச்சுங்க. சம வைபோட அப்படியே நம்ம வீக்கெண்ட் அப்படியே இப்படிலாம் நான் செலிப்ரேட் பண்ண போறோம், அப்படிலாம் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நிறைய பிளான்ஸோட நமக்கு வந்து அப்படியே மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். உட்காராது. எஸ், இன்றைக்கு உட்கார வச்சு இதோ இருங்க நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கிறது தான் நான் உங்க பவானி. எஸ், இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம என்ன ஷோல இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளைஞர் உலகம் ஷோல தான் இருக்கும். எஸ், இளைஞர் உலகம் ஷோல நம்மளுடைய கருத்துக்கள் நிறைய விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து என்ஜாய் பண்ண அந்த நினைவுகள்லாம் நம்ம வந்து அப்படியே பகிர்ந்து கொள்வோம். அதையும் தாண்டி நிறைய கேள்விகள் நிறைய விதமான பதில்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடத்துல நான் வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கொள்வேன். ஸோ எஸ், இன்றைக்கு நான் இளைஞர் உலகத்தில் சூப்பரான ஒரு கேள்வியோட தான் உங்களிடத்துல நான் வந்திருக்கேன். நம்மளுடைய ஸ்பெஷலே என்னது உங்களுக்கு தான் தெரியும்ல. எப்பவுமே நம்ம வந்து ஒரு சாங்கை போட்டு வைபை பண்ணிக்கிட்டே தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கேள்விக்குள்ளெல்லாம் போவோம். எப்பவுமே எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டாக அப்படி தெய்வீகமாக ஆரம்பிக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து ஸ்வீட்டாக ஒரு பாடலோடு எங்களுக்கு வந்து ஆரம்பித்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் பொழுது உங்களுக்காகவே சூப்பரான ஒரு சாங் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன். அது வந்து திரைப்படத்திலிருந்து அசலி ஃபிசலி என்ற பாடல் தான் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது. கார்த்திக் மற்றும் அருணி குரலில் ஹாரி சேரஜோடைய சாம்பிளை கேட்டு மழந்திருங்களது நமது எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதுலு.

0: 12 மணி 14 நிமிடம் மாயாச்சு. இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில தான் வந்து இணைந்திருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு கேட்க போறதான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்திரலாமா? எஸ், நம்ம வந்து லைஃப்ல நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கிட்டே இருப்போம். லைஃப் வந்து லெசன்ஸை கத்துக் கொடுக்கறத நிறுத்தாதங்க. டில் எண்ட் வரைக்குமே நம்ம லெசன்ஸ் கத்துக்கிட்டே தான் இருப்போம். அதுல குறிப்பா நம்ம வந்து நிறைய நேரங்கள் வந்து இதை நம்ம அப்பவே கத்திருந்தா என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க வைக்கும் இல்லையா. சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்ணி சுத்தி சுத்தி வர என்னமோ சொல்ல வர அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய சின்ன வயசுல, அதாவது நம்மளுடைய வாலிப வயசுல நம்ம கற்க மறந்த இல்ல கற்க தவறிய பாடம், அதுக்கப்புறமா நான் யோசிச்சு பார்க்கும் பொழுது சி, இது அப்பவே நான் கத்திருந்தா சூப்பரா இருந்திருக்குமே, அப்பவே நான் யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாக்கா என்னமா இருந்திருக்கும் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளெல்லாம் யோசிக்க வைக்கும் இல்லையா. அது போல உங்களுடைய பதில்களை தான் நீங்க வந்து சொல்ல போறீங்க. என்ன மாதிரியான என்னென்னலாம் கற்க நினைச்சீங்க ஆனா கற்க தவறி போச்சு, அப்ப கத்திருந்தா நான் என்னத்துக்கு எப்படியோ இருந்திருக்கலாம் ஆனா இப்ப கத்துக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல, பட் அதை மிஸ் பண்ண தயக்கம் அந்த ஏக்கம் வந்து இனிமையா மனசுல ஓட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்றார் போல நீங்க உங்களுடைய வந்து பதில்களை வந்து நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியதுல உங்களுடைய போன் எடுங்க. 298600038 அல்லது 2952055544 இணைப்பு எண்ணாக 044 என்று என்னோட சேர்ந்து நீங்க என்னோட வந்து பேசலாம். சோ எஸ், நம்ம காலேஜ் நமக்கு காத்துட்டு இருக்காங்க, என்ன பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து?
1: கார்த்திக் பேசுறோம்.
0: கார்த்திக் சார், நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கோம்.
0: சூப்பர் சார், சொல்லுங்க, நீங்க என்ன விஷயம் கற்க வந்து யூத்லயே கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க?
1: நான் வந்து ஸ்கூல நிறுத்திட்டேன் மேடம்.
0: நன்றி சார். பேசிடுவோம். கலா மேம், நல்லமா இருக்கீங்களா? தேங்க்யூ மேடம். சொல்லுங்க, நீங்க என்ன விஷயத்த கற்க வந்து யூத்லயே கத்துருக்கலாம், சின்ன வயசுலயே கத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க?
2: என்னது?
0: புரியல. தையல். ஓகே ஓகே, டெய்லரிங். அப்ப சின்ன வயசுல கத்துருந்தா இன்னுமே கூட நம்ம வந்து நல்ல ஒரு பிசினஸ் அந்த இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு இருக்கீங்க.
2: நன்றி,
0: வாழ்த்துக்கள். அடுத்த கொலைக்கிட்டே பேசிடுவோம். அவங்க என்ன கத்துக்க வந்து தவறிட்டாங்க இல்ல மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாப்போம். ஹலோ, வணக்கம், யாரு இங்க இருந்து?
3: வணக்கம்.
0: என்ன சோகமா இருக்கீங்க? யாரு எங்க இருந்து?
3: நான்
0: நல்லா இருக்கேம்மா. என்னாச்சு வை சோகம்? பவானி வந்துட்டாரு ஐயோ அப்படின்னு
3: இருக்கா? சும்மா
0: அப்படி அந்த உற்சாகம் துள்ள வேண்டாமா, எடுங்கள் பாட்டி.
3: நான் வந்து இது அப்ப வந்து 50,000 டாக்டர் சேர்த்து அதுக்கு படிதானே எங்க அப்பா எல்லாம் சொன்னாரு.
0: அப்படி கொடுக்கணும், ஊசி எல்லாம் போடக்கூடாது, பாவம்ல. சூப்பர்மா, நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம், தங்கள் பெயர் எங்கிருந்து பேசுகிறீர்கள்? வணக்கம் மேம், நலமா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேம்மா.
4: நான் வந்து சின்ன வயசுலயே வந்து கத்துக்கணும்னு ஆசைப்பட்டது வந்து இந்த சைக்கிள் ஓடுறது மேடம். அது ரொம்ப அந்த பவர் சைக்கிள் வாங்கி எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா எனக்கு வந்து யாரும் வந்து கத்துக் கொடுத்தியா யாரும் இல்ல.

0: ஓகே.
1: ஆசைப்படுற ரொம்ப சைக்கிள், கடைசி வரைக்கும் நான் சைக்கிள் கத்துக்கவே இல்ல. ஆனா என் பசங்க இப்ப காலேஜ் போறாங்க, சூப்பரா வண்டி ஓட்டுறாங்க, சைக்கிள் ஓடுறாங்க.
0: சாயங்காலம் போறீங்க, வண்டி எடுத்து ஓட்டுறீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். சோ எஸ், நம்மளுடைய காலர்ஸ் எல்லாமே ரொம்பவே விறுவிறுப்பா சுறுசுறுப்பா தங்களுடைய பதில்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், நீங்களுமே சின்ன வயசுல இது கத்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும், கொஞ்சம் மிஸ் பண்ணிட்ட டைம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்படின்ட்டு யோசிக்க வைக்கிறதான சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் இல்லையா, அதை நீங்க வந்து ஷேர் பண்ணோம்னாக்கா நீங்க உங்க போன் எடுத்து 298-6-0-0-3-8 அல்லது 295-2-0-5-5-4 என்ற எனக்கு நீங்க கால் பண்ணி பேசலாம். ஸோ எஸ் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு, வாரணமாயிரம் திரைப்படத்திலிருந்து ஏத்தி ஏத்தி என்ன தேத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருவோம். பென்னி தயாள், நரேஷ மற்றும் சோலார் சாய் அவங்க குரல்ல, நான் முத்துக்குமார் வரிகள்ல, ஹாரிஸ் ஜெயராஜோட சிம்பிள் வந்துட்டே இருக்கு. கேட்டு மனிதர்கள், இது நமது எஃப்எம் 91.4, இங்க எல்லாமே சமதுல.

0: 91.4 இனி எல்லாமே தூளு. நேரம் 11:25 ஆயிடுச்சு. வெல்கம் பேக் மக்களே. ஸோ எஸ் நம்ம காலேஜ் எல்லாமே நான் சொல்றேன் எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்றதுக்காக நமக்காக காத்து கொண்டிருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறோம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்க இருந்து?
1: சசிகலா பேசுறேன், சைதாப்பேட்டையில இருந்து.
0: சசிகலாமா? வை சோகம், வை சாட்டர்டே ஆல்வேஸ் சோகமா இருக்கு, என்னாச்சு?
1: லைட்டா ஃபீவர்.
0: ஓ நோ. ஓகே ஃபைன், நம்ம கொடுக்குற ஆன்சர்ல ஃபீவர்லாம் திரிக்க விடணும். ஓகேவா? சொல்லுங்க, என்ன மிஸ் பண்ணீங்க உங்களுடைய யங் ஏஜ்ல? இப்போ வந்து அதை ஃபீல் பண்றீங்க?
1: சின்ன வயசுல வந்து படிக்கணும்னு நினைச்சேன், படிக்க முடியல.
0: ஓகே.
1: அதாவது வந்து வீட்ல அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது, ஹாஸ்டல்ல தங்கி படிக்க சொன்னாங்க.
0: ஓகே.
1: நான் பிளைண்ட், அதனால ஹாஸ்டல்ல தங்கி படிக்க சொன்னாங்க.
0: ஓகே.
1: படிக்க முடியல, அப்பா அம்மா விட்டுட்டு இருக்க முடியல. அதனால அப்ப படிக்க முடியலையேன்னு இப்ப கஷ்டமா இருக்கு.
0: ஓகே. சோ எஸ், நான் சொன்னது போலவே நம்மளுடைய இது எல்லாமே வந்து வயசு எல்லாமே ஒரு நம்பர் தான். இப்பவுமே நீங்க வந்து படிக்கலாம், நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கை வந்து கத்து கொடுத்துட்டே தான் இருக்கும். சோ நம்மளுடைய கேள்வி அறிவை வந்து எப்பவுமே பெருக்கிட்டே இருக்கலாம், எந்த ஒரு இதுமே தடையுமே இல்லை. சோ எஸ் நீங்க நிச்சயமா இன்னுமே படிச்சு நெக்ஸ்ட் டைம்லாம் சொல்லுவோம், நான் இத்தனை புக்ஸ் படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு வந்து நீங்க நிறைய கேள்விகள்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே விரும்புறேன்.
1: ஓகே, தேங்க்ஸ்,
0: தேங்க்யூ, வாழ்த்துக்கள். சோ எஸ் நம்ம அடுத்த கால கிட்ட பேசிடலாம். எஸ் ஓகே. ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து? ஓகே. சோ எஸ் நம்மளுடைய காலர்ஸ் வந்து பேசுவாங்க. ஹலோ வணக்கம், யார் கேக்குது?
2: வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழத்துல இருந்து பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நல்லா இருக்கிறேன். சின்ன வயசுல செஞ்சத்தை நினைச்சு இப்ப என்ன ஃபீல் பண்றீங்கங்கிறது தான் டாபிக்.
0: ஆமா, அதாவது என்ன படிக்கணும் இல்ல என்ன விஷயங்கள் வந்து கத்திருந்தா அப்பவே நல்லா இருந்திருக்கும், இப்ப வந்து கத்துக்கிறோம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஃபீல் பண்ண வைக்கிற விஷயம்
2: அதுதான். அப்ப சைக்கிள், அப்ப எல்லாம் சைக்கிள் கத்துக்கிறது தானே. அதுவும் நான் எங்க அம்மா ஊர் வந்து கிராமம், இப்போ ஃபுல் கிராமம்.
0: ஓகே.
2: சைக்கிள் கத்துக்கணும்னு ரொம்ப இதெல்லாம் என்னமோ சகாப்புல வரைஞ்சி கட்டிக்கிட்டு பாவடையெல்லாம் தூக்கி இது பண்ணிக்கிட்டு லெவல் பண்ணிக்கிட்டு எல்லாம் அது மாதிரி. அப்ப பாவடை தட்டு
0: போட்டுக்கிறாங்க,
2: அது ஒரு மாதிரி. ஏன் இப்படி எல்லாம் எங்க அண்ணன் தான் சொல்லி கொடுத்தாரு, இப்படி எல்லாம் நீ விட்டு நின்னால இப்படி கட்டி கடி அப்படி கட்டி கடினா அவரே கட்டி விட்டெல்லாம் சைக்கிள் கத்து கொடுத்தாரு. இப்போ நான் கீழே உழுவுற அதெல்லாம் வேண்டாம். அவரே இப்படி விட்டுட்டு அவர் மட்டும் விட்டுட்டு அவர் மட்டும் பிரசாத நிப்பாரு.
0: அதாவது அவர் வந்து உங்களையே ட்ரை பண்ண வச்சிருக்காரு.
2: இப்ப வசதி காரும் கத்துக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போறதுக்கு வரது இன்னொருத்தர நம்ம டிபெண்ட் பண்ணிட்டு
0: இருக்கோம்.
2: வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் நம்ம நிறைய இருக்குது. இப்ப என்னமோ சொல்றாப்புல ஷேர் ஆட்டோல ஏறிக்கலாம், இல்லாட்டி எது இன்னும் சொல்ல போனா கவர்மெண்டே கொடுக்குது ஃப்ரீ பஸ் போயிட்டு வரலாம்.

0: எல்லாம் இருக்குது. அது அந்த ஒழுங்குமுறையா சரி ஏதோ ஒண்ணு
1: நம்மளே நாமளே கத்துட்டு போனாக்கா அது வேற மாதிரி ஃபீலிங்ல, நம்ம நினைச்ச நேரத்துல டக்குன்னு எடுத்து போலாம்.
0: நன்றி,
1: வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த காலக்கிட்டையும் பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். யார், எங்க இருந்து?
2: வணக்கம்.
1: வணக்கம்,
2: அண்ணாநகர்ல இருந்து மாலிதேவி பேசுறேன்.
1: மாலிதேவி அம்மா, நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேம்மா, சொல்லுங்கம்மா.
2: நான் வந்து தையல் கத்துக்கிட்டேன், பிளவுஸ் தைப்பேன். ஷர்ட்டும் சொல்லி கொடுத்தாங்க, அது முழுமையா தைக்கணும்னு எனக்கு போக முடியல.
1: ஓகே,
2: அது அந்த அந்த சொல்லி கொடுத்த அவங்க டீச்சரும் அவங்களும் முடியலன்னுட்டாங்க. எனக்கு நான் இப்ப இப்ப இப்ப எங்க வீட்டுக்காரர் எல்லாம் தைக்கணும், வெளியில தான் கொடுக்குறோம். தச்சு தச்சு பார்த்து என்னால முடியல. அது இப்ப நல்லா ஒழுங்கா கத்துக்கிட்டீங்க, இப்ப வெளியில கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் தைக்கல. ஏன்னா ரெடிமேடு பிடிக்காது, வெளியில கொடுத்தோம்னா ரொம்ப அவங்க ஒரு வாரம் 12 நாள் 10 நாள் அவசரத்துக்கு தைக்க முடியல பாருங்க. அது கொஞ்சம் கஷ்டம், அதை தைக்கும்போது நினைவையும்
1: அப்பவே ஃபுல்லா கத்து முடிச்சிருக்கலாமே.
2: ஆமா, கத்துருக்கலாமே கத்துக்கலாமே வந்து
1: மத்த விஷயங்கள்ல அப்படியே பிஸி ஆயிடுறோம். சீக்கிரமா நல்ல ஒரு டைம் நீங்க வந்து கண்டுபிடிச்சு சீக்கிரத்தில் கற்றுக்கொண்டு எனக்கும் ஒரு பிளவுஸை தைக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே ஓகே, சூப்பர்மா, நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி, நன்றி.
1: ஓகே, சோயாஸ், நம்ம அடுத்த கொலைக்கிட்ட பேசுறோம். ஹலோ, வணக்கம். யார், எங்க இருந்து?
3: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் இருக்கீங்க பவானி மேம்.
1: சந்திரசேகர் சார், ரொம்ப நலமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் மேம்.
1: சூப்பர் சார், சொல்லுங்க, நீங்க என்ன விஷயத்த சின்ன வயசுலயே கத்துருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சு ஃபீல் பண்ற விஷயம்?
3: எனக்கு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு இருக்குல்ல மேம்,
1: ஆமா,
3: குறிப்பிட்டு இந்த ஜாவா சுத்தமா வரவே வராது மேம்.
1: ஓகே,
3: கம்ப்யூட்டர்ல எனக்கு ஒரு வித அவர்ஷன் ஆயிடுச்சு. அதனால நான் டெவலப்மெண்ட் அப்படிங்கறது ஜாவாக்கு பதிலா மத்த லாங்குவேஜ் கத்துக்கிட்டேனே தவிர்த்து அது மாதிரி கத்துக்கல.
1: என்னோட
3: ஃப்ரெண்ட்ஸ் ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்க, உன் பேக்கேஜ் என்ன அப்படின்னா அப்படி அவ்வளவா அப்படின்னு நான் இப்ப யோசிச்சேன். நம்ம மட்டும் அப்ப ஜாவால கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கத்துக்கிட்டா என் ஃப்ரெண்டு மாதிரி ஈக்குவலா பேக்கேஜ் வாங்கி சும்மா நாமளும் வெளிநாட்டுல ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி அது இதுன்னு பறந்திருக்கலாமே அப்படின்னு யோசிச்சேன். அதனால அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எஸ்பெஷலி அந்த ஜாவா, அந்த ஜாவா அப்படிங்கிற பேரை கேட்டாவே ரொம்ப அவர்ஷனா இருந்தது ஸ்கூல், ஐ மீன் காலேஜ் டேஸ்ல.
1: அதன்
3: பிறகு இப்ப யோசிக்கிறேன், ஆனா இப்ப கூட மனசு வச்சா கத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இப்ப போய் கத்துக்கிட்டு எதுக்குப்பா நம்ம செய்யற வேலையை செஞ்சுக்கலாமே அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கிறேன். அவ்வளவுதான், வேற எதுவும்.
1: சூப்பர் சூப்பர் சார். ஆமா, நிறைய நேரங்கள் நம்ம வந்து ஐயோ அப்போ கத்துக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கேன்னு சொல்லி நம்ம அதை ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டே போயிட்டு கடைசியில பார்த்தா வயசு ஆயிடுமே அப்படின்னு இருக்கும்.
3: அதேதான் நமக்கு, அது கஷ்டமா வந்து அது எக்ஸிக்யூட் ஆகல, ஒரு 2-3 times அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகல, அப்பத்துல இருந்து எனக்கு ஒரு தைக்கும் ஒரு பயம். அதனால வேண்டாம்ப்பா நம்ம மத்தத கத்துக்கலாம் அப்படின்னு நம்ம டெஸ்டிங்ல சூப்பரா பண்ணுவோம், டேட்டாபேஸ்ல சூப்பரா பண்ணுவோம், பைத்தான்ல எல்லாம் நல்லா இருக்கும். ஆவா அப்படிங்கிற ஒரு விஷயம் கத்துக்கிட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே அயல் நாட்டுக்கெல்லாம் பறந்துக்கலாமே அப்படின்னு தோணுது. சரி பரவாயில்லாமே, என்னைக்காவது ஒரு நாள் கத்துக்கலாம்.
1: பொறுமையா இருந்தாலும் கத்துக்குவோம், நம்ம கத்துக்காம ஓய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஒரு முடிவு எடுப்போம். தேங்க்யூ சார், நன்றி, வாழ்த்துக்கள். நம்ம காலேஜ் எல்லாமே சூப்பர்பா, தங்களுடைய பதில்கள் எல்லாமே சொல்லிட்டே இருக்காங்க, இன்னுமே நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக ஒரு பாடல் பாடல் கேட்டு வந்துருவோம். ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்திலிருந்து அகிலா அகிலா என்ற பாடல் தான். அலப் ராஜு மற்றும் சின்மயி குரல்ல, நான் முத்துக்குமார் வரிகள்ல ஆரிஷ் ஜெயராஜோட இசைப்பில் வந்துட்டே இருக்குங்க. கேட்டு மகிழ்ந்துருங்க, நமது FM 101.4 இங்கே எல்லாமே சமதூலு.

0: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 12:37 ஆயிடுச்சு. இளைஞர் உலக நிகழ்ச்சியில தான் வந்து நம்ம இணைந்திருக்கோம். எஸ், நம்ம கேள்விக்கான பதில சொல்றதுக்காக நம்மளுடைய நேர்கள் அவர் காத்து கொண்டிருக்கிறார்கள். யார் எங்க இருந்து பேசுறாங்க சொல்லி பாத்துருவோம். அல்ல, வணக்கம். யார் எங்க இருந்து? வணக்கம் சொல்லுங்கள். யார் எங்க இருந்து? ஓகே சார், நலமா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் சார். சொல்லுங்க, நீங்க என்ன விஷயத்த கத்துக்க தவறிட்டீங்க? இப்ப கத்து இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்பவே அப்படின்னு சொல்லி யோசிக்க விஷயம் சார்.
1: படிப்பு இல்லாம.
0: ஓகே ஓகே சார்.
1: நடந்தது
0: ஒண்ணு

0: ஓகே ஓகே ஓகே சார், கவலைப்படாதீங்க. இப்பவுமே வந்து நான் சொன்னது போல வயசு ஒரு தடை இல்லை, நீங்க எப்பவுமே கத்துக்கலாம். தொடர்ந்து மற்ற விஷயங்களையுமே நீங்க வந்து யோசிங்க, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து கத்துக்கோங்க. டோன்ட் வரி ஃபார் எனிதிங் ஓகேவா. நன்றி சார். ஓகே சோ எஸ், நம்ம அடுத்த கால கிட்ட பேசிடுவோம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம், திரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி.
0: வித்யா ரவி மேம், நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன், நீங்க சூப்பர்.
0: சூப்பர்மா, நானுமே ரொம்ப சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, நீங்க என்ன விஷயத்த கத்துக்காம போயிட்டேனே அப்படின்னு யோசிக்கிற விஷயம்?
1: எனக்கு வந்து சைக்காலஜி படிக்கணும்னு ஆசை இருந்தது.
0: ஓகே சொல்லுங்க.
1: ஆனா நான் வேலைதான், பொருளாதாரம் தான் எடுத்து படிச்சேன்.
0: ஓகே, கத்துக்கிறீங்க. ரொம்ப சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவ் தாமா, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.
1: தேங்க் யூ.
0: ஓகே சோ எஸ், நம்ம அடுத்த காலக்கிட்டமே பேசிடுவோம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
2: என்ன
0: விஷயம் சின்ன வயசுல விஷயம்?
2: சின்ன வயசுல கத்திருந்த விஷயம் வந்து பரதநாட்டியம் ரொம்ப பிடிக்கும், பாட்டு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். பாட்டு பாடினா இன்னைக்கு பூரா படிக்க பாட சொன்னாலும் சளிப்பு இல்லாம பாடுவேங்கம்மா.
0: சூப்பர்.
2: ஆமா, அது பூரமே இன்னைக்கு செயல்படுத்த முடியல, ஏன்னா நம்ம அத முறையா கத்துக்கிறோம்
0: நம்மளா.
2: நம்ம சும்மா ஏனாதானே கத்துக்கிட்டா அத வெளியில எல்லாம் கொண்டுட்டு வர முடியாதுல. ஆனாலும் விழிப்புணர்வு பாடம் நிறைய எழுதுவேன் அந்த மனசாந்திக்காக. உதாரணத்துக்கு, பணம் வரும் பொருள் வரும் அந்த பந்தம் கிடைக்குமா, இனி வரும் சந்ததி நல்ல உறவை வளர்க்குமா, பணம் வரும் பொருள் வரும் சொந்த பந்தம் கிடைக்குமா, பணத்தால் அனைத்தும் நடக்காது, உலகில் எதுவும் நிலைக்காது, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இங்கு பெரியவர் சிறியவர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இங்கு பெரியவர் சிறியவர் என்ற பேதம் இன்றி வாழ்வை நடத்தி சென்றார்,
0: இன்பம் பணம் வரும் பொருள் வரும்
2: இறைவனின் பார்வையில் இங்கு அனைவரும் சரிசமம், இறைவனின் பார்வையில் இங்கு அனைவரும் சரிசமம். அன்பு தானே எங்கும் இந்த உலகை ஆளும் என்றும் அப்படின்னு கடைசி வரையும் முடிச்சு.
0: சூப்பர் சூப்பர்மா, ரொம்பவே அருமை. உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அப்படியே கொண்டு சேர்ந்து போயிட்டே இருங்க. நிறைய பாடல்கள், விழிப்புணர்வு பாடல்களுமே எழுதுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம அடுத்த காலகிட்ட பேசிடுவோம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து?
3: ஹலோ, சைதாபேட்டை ஆனந்த் மேடம்.
0: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் சார். சொல்லுங்க, நீங்க என்ன விஷயம் வந்து? நிறைய இருக்கு. சோ எஸ், நம்மளுடைய காலோர்மே அடுத்ததா என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து? ஹலோ வணக்கம்,
4: சம்பத் மேடம்.
0: ஓகே சம்பத் சார், நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கேன்,
0: சூப்பரா இருக்கேன் சார். சொல்லுங்க.
4: நான் வந்து G22ல தான் கத்துவேல மேடம்.
0: புரியல சார்,
4: டூ வீலர் கத்துவேலாம் ஓட்டு? ஆமா, சைக்கிள் தான் ஓட்டின்னு 59
0: நினைக்கிறேன்.

0: உங்களுடைய மனதுல வந்து எப்பவுமே யங்காவே இருக்கிறோம் இல்லையா, அதனால மற்ற விஷயங்கள்ல கூட உங்களுடைய ஆர்வங்களை செலுத்தி நீங்க கத்துக்கலாம், கார் ஓட்டுறதோ இல்ல மற்ற விஷயங்கள்ல. நன்றி, வாழ்த்துக்கள்.
1: Thank you.
0: So yes, நம்மளுடைய காலேஜ்ல அமைத்த அவங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகாக வந்து தெரிவித்துட்டே இருக்காங்க. நீங்களுமே உங்களுடைய இந்த விஷயத்தை நான் கத்துருந்தோம், சூப்பராக இருந்திருக்கும், நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களுடைய மனதிலுமே இருக்கிற தாட்டில் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபோனில் எடுத்து 298-6-0-0-3-8 அல்லது 298-5-2-0-5-5-4 இணைப்பு என்னாக 0-4-4 என்ற என்னுடைய என் கூட சேர்ந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ எஸ், நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சாங் கேட்டுட்டு வந்துருவோம். லேசா லேசா என்ற திரைப்படத்திலிருந்து முதன் முதலாக, எஸ் முதன் முதலாக இதே ஃபஸ்ட்டே செஞ்சுட்டு இருக்கலாமே அப்படின்னு யோசிக்க வைக்கிற காரியங்கள் தான். பென்னி தயாள், யுகேந்திரன், ஸ்ரீ, மதுமிதா மற்றும் திப்பு குரலில் வாலி வரிகளில் ஆரிஷ் ஜெயராஜ் ஒரே சாம்பிளில் சூப்பரான ஒரு சாங் வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்க. இது நம்ம எஃப்எம் 91.4 எல்லாமே சமதுலு.

0: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 12:50 ஆயிட்டுருக்கு. எஸ், நம்மளுடைய கேள்விக்கான பதிலை சொல்லும்படியே நம்மளுடைய காலர்ஸ் எல்லாமே அப்படியே காத்துட்ருக்காங்க. எஸ் எஸ், நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன், ஐயோ டைம் வர போயிட்டே இருக்கே, போன போனே என்ன கேட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ் நம்ம கேட்டுருவோம். ஹலோ வணக்கம், யார் இங்கேருந்து? ஆஹா, நல்ல ஒரு இசையை கொடுத்து விட்டு போயிட்டார்கள். ஓகே, நன்றி. ஹலோ வணக்கம், யார் இங்கேருந்து?
1: ஹலோ.
0: ஹலோ வணக்கம்,
1: நங்கநல்லூர்லேருந்து ஜானகி ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன்.
0: ஓகே, வணக்கம்.
1: சின்ன வயசில் வந்து சைக்கிள் ஓட்டணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் ஓட்ட முடியாம. இப்போ கூட யாராவது வயசானவங்க வண்டி ஓட்டின் போனால் அவ்வளோ பயப்படுத்தேன், ஐயோ நம்ம விட்டுட்டோமே, இது பண்ணலையே, கத்துக்கலையே அப்படின்னு. எனக்கு 76 வயசு ஆகுது இப்ப.
0: ஓகே,
1: இப்பவும் ஆசை. இப்போ கூட பசங்களை நாங்கள் தான் இருக்கமே, நாங்கள் தான் இருக்கமேன்னு பண்ணி விட்டுருவாங்க. மீதி எல்லாம் நல்லா, நான் நிறைய ஹேண்ட் ஒர்க் எல்லாம்
0: பண்ணிட்டேன்,
1: ஆனா வண்டி மட்டும் கத்துக்கிறேன். ரொம்ப ஃபீலிங் தான் இப்ப கூட.
0: அச்சோ, சரி பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், கத்துக்கலாம்.
1: ட்ரை பண்றேன் நானே. நீங்க வந்து கொஞ்சம் நிறைய பேர் பேசுறவங்க எல்லாம் நேத்து கூட சொன்னீங்க, கேள்விப்பட்டேன் நானு. அடிக்கடி பேசுறவங்க எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு புது காரங்களுக்கு வழி விட சொல்லுங்க.
0: ஓகே, சரி.
1: ஆமா, எனக்கு கிடைக்கவே இல்லை, ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன்.
0: சரி சரிம்மா, அதை நான் சொல்லிடுறோம். நன்றிமா, வாழ்த்துக்கள். மனதின் கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். எஸ், நேர்கிட்ட பேசிடலாம். ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து? ஓகே, இசையாய் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஓகே, நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்குமே வந்து வந்தாச்சு. எஸ், நம்ம சொன்னது போல நம்மளுடைய நினைவுகள் வந்து எப்பவுமே வந்து அலைப்பாஞ்சிட்டே இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கணும்னு சொல்லிட்டோம், நமக்கு வந்து இருக்கும். ஆசைப்படுறது ரொம்பவே நல்லது, அத்தனைக்குமே ஆசைப்படணும் அப்படின்றதுமே வந்து நம்ம வந்து எப்பவுமே ஆசைப்பட்டாதான் அதை நோக்கி நம்ம வந்து செயல்களில் செய்ய முடியும். அப்படி நம்மளுடைய ஆசைகள் வந்து என்ன எல்லாவற்றிலையும் இருந்தாலும் நம்ம வயசுன்றது வந்து ரொம்ப குறிப்பிட்டு ஒரு லிமிட்டட் பீரியடா இருக்கிறது. நம்ம வந்து அதை சரியான நேரத்தில் சில நேரங்களில் சோர்ந்து போகாம அப்பவே அதை கத்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு வந்து பின்னாடி ஃபியூச்சர்ல அதை மிஸ் பண்ணிட்டோம்ல அப்படின்னு யோசிக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வந்து வராது. ஸோ இப்பவே இருக்கிற காற்றலும் பொழுதே தூற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்றார் போல நம்ம இப்பவே வந்து எல்லா விஷயத்தையும் கத்துக்கலாம். சப்போஸ் கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சா, கவலைப்படாதீங்க, இப்பவுமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தொடர்ந்து கத்துக்கோங்க. நம்ம இன்னொரு காலைக்கிட்ட பேசிடுவோம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: வணக்கம், பேசுறேன். பவானி மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன் மேடம். லைனை எப்படி
0: புடிச்சிட்டீங்க?
2: ஆமா, எனக்கு ரெண்டு விஷயம் கத்துக்கணும் ஆசை மேம். சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இந்த செஸ் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஆமா, எங்க பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காயின் அந்த இதை வச்சு இது ராஜா அது இதுன்னு விளையாடுறாங்க. நம்மளுக்கு என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேது. சின்ன வயசுலயே நம்ம கத்துருக்கலாம், ஆனா இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சரின்ட்டு நம்மளுக்கு இந்த வேலை எதுமா சுத்திட்டு இருந்ததுனால அப்படியே விட்டுட்டோம். அது ஒண்ணு ஆசை. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஆசை பாத்தீங்கன்னா மிமிக் பண்ணுவோம். ஆக்சுவலி அது இப்பதான் லேட்டஸ்டா ஆரம்பிச்சேன். ஒரு 50 வாய்ஸஸ் மேல எடுத்தேன். அப்படியே கொஞ்சம் இது பண்ணி ரொம்ப நிறைய வாய்ஸஸ் எடுக்கணும்னு சந்தோஷமா இருக்கு. ஒரே ஒரு வாய்ஸ் பேசி காட்டுறேன், நம்ம பருத்தி வீரன் படத்துல இவரு பேசிருப்பாரு அந்த
3: வாய்ஸ். சந்தோஷமா 101.4 கேட்டோமா இருக்கணும், அதை விட்டுட்டு கண்ட இதெல்லாம் பேசக்கூடாது.
4: தம்பி மயில் வாகனம் என்ன தெரிக்க விடலாமா?

0: ஒன்
1: ஓகே, நன்றி.
0: டூ த்ரீ கண்ணாமூச்சி ரேரு கண்டுபிடி யாரு.
1: ஓகே, தேங்க்யூ சோ மச் சார், நன்றி
0: மேம். நன்றி மேம், தேங்க்யூ.
1: ஓகே, நம்ம அடுத்த காலகிட்டே பேசுறோம். ஹலோ, வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம் மேடம், ராஜசேகர் மேடம். என்ன கொஸ்டின் மேடம்?
1: அதாவது உங்க சின்ன வயசுல நீங்க கற்க நினைச்சு கற்காம விட்டுட்ட விஷயம், இப்ப ஃபீல் பண்ற விஷயம் என்னது?
2: ஃபீல் பண்றது கற்காம விஷயம் படிப்பு தான் முதல்ல.
1: ஓகே,
2: அதுக்கப்புறம் வந்து கார் ஓட்ட கத்துக்காம

0: ஆகி
1: போயிடுச்சு. சரி சரி, கவலைப்படாதீங்க. எஸ் நம்ம வந்து நிச்சயமா அந்த ஆசைகளை வந்து விட்டுறாதீங்க. வேற எந்த விஷயங்கள்ல ஏதாவது ஆசை இருந்தா அதை இப்ப தொடர்ந்து நீங்க வந்து செய்து ஆரம்பிங்க. ஓகே
0: மேடம்.
1: ஓகே சார், நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே. ஸோ எஸ் நம்ம காலேஜ் எல்லாமே அவ்வளோ ஆர்வமா தங்களுடைய பதில்கள் எல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் பவானி, உனக்கு என்ன விஷயம் அப்படி வந்து நீ வந்து ஃபீல் பண்ற விஷயம் அப்பவே கத்துருக்கலாமே? ஆக்சுவலி ஐ அம் ஸ்டில் யங், ஆக்சுவலி நான் யங் தான் இருந்தாலுமே அப்பவே கத்துருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறது வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து கத்திருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவேன். எஸ் இப்பெல்லாம் பார்க்கும்போது அச்சச்சோ, நம்ம வந்து அப்பவே வந்து படிப்பு படிப்பு படிப்புன்னு போயிட்டோம், ஸ்போர்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஏதாவது கத்திருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஏக்கம் யோசனைகள் வந்து அடிக்கடி வரும். இப்போ ஏதாவது ஸ்போர்ட்ஸை பற்றி கேட்டிங்கன்னா எனக்கு வந்து அந்த அளவுக்குலாம் எதுவுமே தெரியாது, ஒத்துக்கிறேன். ஸோ ஏஸ் நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலில் சூப்பரான ஒரு சாங் தான் வந்துட்டே இருக்கு. என்ன வேணா இருக்கட்டும், ஆனால் நாங்கள் எப்போவுமே ஆல் இஸ் வெல் சொல்லிட்டு சந்தோஷமாக போய்கிட்டே இருப்போம், புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிற வகையில் நண்பன் திரைப்படத்திலிருந்து ஹார்ட்லே பேட்ரி என்ற சாங் தான், ஹேமா சந்திரன் மற்றும் முகேஷ் குரலில், நான் முத்துக்குமார் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜோடய சிம்பிள் வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இத்துடன் நானுமே இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக்கொண்டு அடுத்ததாக 2 o'clock ரெயின்போ மெலடிஸ் வந்து சேருவோம்ல அப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு சாங்கோட உங்களோட நான் வந்து கனெக்ட் ஆகிறேன். தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்துருங்கள். இது நமது FM 101.4, எல்லாமே சிம்மதுலு.

0: நேரம் 1 மணி. எஃப்எம் ரெயின்போ 101.4 நேயர்கள் இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி.
2: இலக்கியம் பேசுவோம். கதையின் நாயகிகள் பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
3: நேயர்களே, நாம இன்னைக்கு தமிழ் கதைகளில், குறிப்பாக புதினங்களில், சிறுகதைகளில் படைக்கப்பட்ட பெண் பாத்திரங்களை பத்தி பேச போறோம். அவர்கள் கதையின் முதன்மை மாந்தர்களாக இருப்பாங்க. இப்படி படைக்கப்பட்ட பாத்திரங்கள் பெண் எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட பெண் கதாபாத்திரங்கள். இன்னொன்று, ஆண்களால் எழுதப்பட்ட பெண் கதாபாத்திரங்கள் அப்படின்ற இன்னொரு வகையாகவும் பிரிக்கலாம். இது இரண்டுலையும் வந்து பெண்களின் மனதை, பெண்களின் ஆசபாசங்களை, அவர்களின் சோகங்களை, அவர்களின் வாழ்வியல் முறைகளை யார் சரியாக படம் பிடித்தார் அப்படின்னு நம்ம சொல்ல நினைச்சோன்னா அது ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா இரண்டு பக்கமும் ஒரு நியாயம் இருக்கு. பெண்களை புரிந்து கொள்ளாமல் எழுதின பெண்களும் இருக்கிறாங்க, ரொம்ப புரிந்து கொண்டு எழுதின பெண்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்கள் புரியாமல் எழுதின பெண்களும் இருக்கிறாங்க, ஆண்கள் புரிந்து கொண்டு பெண்களை விட நன்றாக எழுதினவர்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எத்தனையோ வகைமைகளில் நம்ம போகலாம். நம்மளுடைய இலக்கியங்களில், குறிப்பாக நவீன இலக்கியங்களில், குறிப்பாக சிறுகதைகள், புதினங்களில் பல பெண் கதாபாத்திரங்கள். அந்த கதாபாத்திரங்களுடைய ஆழ்மனத்து விஷயங்களை பல ரூபங்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அம்பை அவர்களுடைய ஒரு சிறுகதையில தோசையை வச்சு ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு பெண் கேப்பா, நீங்க இது வரைக்கும் சுட்டு வச்ச தோசையெல்லாம் வந்து அடிக்கி வச்சா எவ்வளவு தூரம் போகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம அது மாதிரி யோசிக்கவே மாட்டோம். பெண்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க, தோசை சுடுவாங்க, நம்மளுக்கு வந்து பணிவிடைகள் செய்வாங்க, அதோட கடந்து போயிட்டே இருப்போம். ஆனா இது ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை, அது அவர்களால் மட்டும்தான் எழுத முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஜெயகாந்தன் அவர்களுடைய சில நேரங்களில் சில மனிதர்கள், புதினத்தில் வர கங்கா அப்படின்ற கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்தின் ஆக்ருதி, அதையெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கும் நினச்சி பார்க்குறோம். அந்தளவுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு கதாபாத்திரத்தை அவரால் படைக்க முடிஞ்சிருக்கு. தி ஜானகிராமன் அவர்களுடைய அம்மா வந்தாள் என்ற புதினத்தில் அலங்காரம் என்ற ஒரு பெண்ணின் கதை, அந்த கதை ஒழுக்க நெறிகள் மீறப்பட்ட ஒரு பெண்ணை பற்றிய ஒரு கதை. அப்படி பார்த்தால் அது வந்து ஒதுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அதையும் மீறி அது பேரிலக்கியமானது. அந்த பெண் கதாபாத்திரத்தை தி ஜானகிராமன் அவர்கள் வடிவமைத்த விதம்தான். அந்த கதையை படித்து முடிக்கும் பொழுது அவர் மேல் நமக்கு கோபமோ, இல்லை ஒழுக்க நெறிகளுக்கு அவர் வந்து மீறி செயல்பட்டாருன்ற ஒரு ஆத்திரமோ வராமல், எந்த விதமான ஒரு அசூயையும் இல்லாமல், அவரை நம்மளுக்கு பிடித்த மாதிரி வந்து தி ஜானகிராமன் மாற்றியிருப்பார். அதுதான் அதோடைய ஒரு பெருமை. அது மாதிரி வண்ணதாசன் அவர்களுடைய நிலை என்ற சிறுகதையில் வர்ற கோமு என்ற அந்த சிறு குழந்தை, அதோடைய கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டது. பார்க்கடல் என்ற சிறுகதையில் லாசாரா அவர்கள் காட்டிய பல குடும்பத்து பெண்களின் கதைகள், கூப்பாரா அவர்கள் தன்னுடைய சிறுகதைகளில் ஆண் பெண் உறவுகளை எழுதியதோடு மட்டுமில்லாமல் ஒரு சக்தி வாய்ந்த பெண் எப்படி இருப்பாள் அப்படின்றதையும் அவர் வந்து அழகாக காட்டியிருப்பார். அதே மாதிரி தஞ்சை பிரகாஷ் அவர்களுடைய கதைகள்லையும் பல பெண்களுடைய வாழ்க்கை முறைகளையும், அவர்களுடைய உள்மன ஆசைகளையும், அவர்களுடைய வாழ்வியல் முறைகளையும் அவர் சொல்லியிருப்பார். இப்படி பல இதில் சொல்லிகிட்டே போகலாம். மேலை நாடுகளில் சொல்லப்படுற ஒரு நகைச்சுவை, குழந்தை பிறப்பு, மாதவிடாய் போன்றவை ஆணுக்கும் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஏன்னா மேலை நாடுகளில், குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளில் கருக்கலைப்பு போன்ற விஷயங்கள் ரொம்பவும் வந்து சட்ட சிக்கல், உணர்ச்சி மிகுந்த விஷயங்கள் அப்படின்னு பல தளங்கள் அங்கே இயங்கும். இரு பிரிவுகளாக வந்து பிரிந்து அங்கே பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அங்கே அந்த ஒரு நகைச்சுவை உண்டு. ஆணுக்கும் மாதவிடாயும் கருக்கலைப்பு, கருவை சுமப்பது போன்ற ஒரு நிலைமை இருந்திருந்தா பேருந்து நிலையம், ரயில் நிலையம், விமான நிலையம், பொதுமக்கள் கூடும் இடம், சூப்பர் மார்க்கெட், எல்லா இடத்துலையும் கருத்தறிக்கான எல்லா உபகரணங்களும் அங்கே கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்ணுக்கு அப்படின்றனால தான் அதை அவ்வளோ தடை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு, அது ஒரு நகைச்சுவைன்னு சொல்ல முடியாது.

0: அது ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம்தான். பெண்ணுக்கு என்ன தேவை அப்படின்னு கதையாசிரியர்கள் ஆணும் சரி பெண்ணும் சரி அவர்களுடைய படைப்புகளில் கொண்டு வர முயற்சி செய்திருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு வெற்றி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்முடைய இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியில் சிறிய பகுதியாக அறிய முயற்சி செய்வோம். இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாட வந்துள்ளவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள். கவிஞர் அவர்கள் காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக உள்ளார். 21 ஆண்டுகள் கல்வி பணியில் உள்ளார். 4 கவிதை நூல்கள், 4 கட்டுரை நூல்கள் என்று பல நூல்களை அவர் வெளியிட்டுள்ளார். இதழாசிரியராகவும் அவர் அறியப்படுகிறார். பல பன்னாட்டு கருத்தரங்கங்களிலும் கலந்துள்ளார். பல கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார். ஈரோடு தமிழன்பன் விருது உட்பட பல விருதுகளையும் பெற்றுள்ளார். ஜே முனுசாமி என்ற இயற்பெயருடைய கவிஞர் யாழினி முனுசாமியிடம் இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கதையின் நாயகிகள் என்ற தலைப்பில் உரையாட உள்ளோம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: மறுபடியும் சந்திக்கிறோம், அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கடந்த முறை கவிதைகளை பற்றி பேசணும், இந்த முறை நம்ம புதிய ஒரு தலைப்பில் வந்திருக்கிறோம். பெண் கதை மாந்தர்கள், நம்ம இப்போ நிறைய கதையை நான் சொன்னேன், அதே மாதிரி பெண் கதை மாந்தர்கள் நடைமுறையில் உள்ள பெண்களுடைய பிரச்சனைகளை பிரதிபலிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா?
1: கண்டிப்பாங்க சார். நான் சில நாவல்களை சொல்லி அதில் இருக்கிற கதாபாத்திரங்களை சொல்லி நம்ம தொடர்பு படி பேசலாம். அசோகமித்ரன் அவர் வந்து 1973 தண்ணீர் அப்படின்னு ஒரு நாவல் எழுதினார். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சினிமா மோகம் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக உண்டு,
0: எப்பவுமே உண்டு சார்.
1: அதில் சென்னை போன்ற பெருநகரங்களில் இருக்கிற பெண்கள் அவங்க சினிமாவில் கதாநாயகி ஆகணும் என்கிற தீராத ஆசையோட சினிமா துறையில் போட்டு எப்படி செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம கண் கூட நிறைய வந்து பார்க்கணும். ஏன்னா நீங்கள் சினிமா என்பது மிகப்பெரிய பணமும் புகழும் தரக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறதுனால நிறைய பேர் வராங்க. அதனால் அதில் வெற்றி அடைகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான நாட்கள் தான். நீங்கள் கோடம்பாக்கம் பகுதியிலாம் போனோம்னாக்கா எப்பவுமே ஒரு 2000 பேர் உதவி இயக்குநருக்கு தேடிட்டு கிடப்பான்னு சொல்லுவாங்க. இந்த 2000 பேர் ஒரு 10 பேர் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னா பெண்கள் அது மாதிரி தான், பெண்கள் அதோட குறைவாக இருக்கும் எண்ணிக்கை, ஆனால் வெற்றி பெறுகிறவங்க ரொம்ப கம்மி தான். இப்போ அது மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இல்லை ஜமுனா என்கிற ஒரு பெண். அவங்க இந்த சினிமா ஆசையினாலே அவங்க என்ன பண்ணுறாங்க, திருமணம் கூட பண்ணிக்காமல் தனியாக அறை எடுத்துருக்குறாங்க. வீட்டில் வந்து அம்மா வந்து உடம்புக்கு முடியாத அம்மா இருப்பாங்க, அவங்களோட கவனிக்காமல் பாட்டி அவங்க மாமா தான் பார்த்துப்பாங்க. ஆனால் இவங்க தனியாக அறை எடுத்து அவங்க கூட வந்து அவங்க தங்கச்சி இருப்பாங்க, அவங்க பேர் வந்து சாயாங்கிறவங்க. இப்போ ஜமுனாங்கிறது தான் அந்த கதையினுடைய முதன்மையான அந்த கதை மாந்திராக இருக்கிறாங்க. அந்த சினிமா மோகத்தில் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு இயக்குனர் வந்து அறிமுகமாகிறார், பாஸ்கர ராவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த பெண்ணுக்கு இருக்கிற அந்த கதாநாயகி ஆகணுங்கிற அந்த ஆசையினால் என்ன பண்ணுறாரு, நான் அவனை எப்படியும் கதாநாயகி ஆக்கி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் ஆகிட்டு இருந்தாலும் அந்த பெண்ணை வந்து அவர் வந்து உடல் ரீதியான தொடர்பு வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்துகிறாரு. எப்பப்போ அவருக்கு தேவைப்படுது அப்போல்லாம் பயன்படுத்துகிறாரு. அவருடைய தயாரிப்பாளருக்கும் அவங்கள இது பண்ணி விடுறாரு, அப்படியான ஒரு மோசமான தன்மையில் இருக்கும் போதும். ஆனால் கடைசி வரைக்கும் ஒரு கதாபாத்திரத்தோடு நடிக்க கூட அவங்களை வாய்ப்பு தரல, ஆனால் தொடர்ச்சியாக அவங்கள வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாரு. இப்போ அவங்க தங்கச்சி அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, நீ அவனை நம்பிக்கிட்டே இருக்கிற, அவன் வந்து எதுவுமே செய்ய மாட்டான், அவனுக்கு உன்னை ஏமாத்துறவன், அது உனக்கு புரியாமல் அவனை கூட நீ சேர்த்து வச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக அவனை சண்டை போடுவாங்க. ஜாம்னாவுடைய தங்கச்சி அவங்க ரொம்ப கோபமாக சத்தம் போடுவாங்க, நல்லா சட்டையெல்லாம் பிடிச்சி கூட சண்டை போட்டுடுவாங்க. வீட்டுக்கு வராது, எங்கள் வீட்டுக்கு வராது, அறையில் தங்கியிருக்கிறாங்க, இங்கே வராது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிடுவாங்க. அக்கா கூட சண்டை போட்டுட்டு விடுதியில் போய் தங்கிப்பாங்க. அந்த நேரத்தில் ஜமுனா என்ன பண்ணுவானாக்கா, தங்கச்சியும் போயிட்டாங்க, நம்மளால் வெற்றியும் பெற முடியல அப்படி சொல்லிட்டு தற்கொலை முயற்சி பண்ணுவாங்க. அப்போ தற்கொலை முயற்சி பண்ணும்போது வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, வீட்டுக்கார அம்மாவை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவானாக்கா, நீங்கள் வீட்டுக்கு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ இவன் மறுபடியும் போயிட்டு தங்கச்சிக்கிட்ட பேசிட்டு அவங்க வந்து மறுபடியும் வீட்டில் அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி இருப்பாங்க. தன்னை ஏமாத்திரம் அப்படின்னு தெரிஞ்ச கூட அவனை எதிர்த்து வந்து பேசாத ஒரு பெண்ணாக வந்து எப்படியாவது தனக்கு வாய்ப்பு தருவானா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. கடைசி நேரத்தில் மறுபடியும் அவன் ஏமாத்துவான் வந்து கதாநாயகி இல்லை வேற இரண்டாவது கதாநாயகி கூட ஒரு நடிக்க வாய்ப்பு தரேன் அப்படின்னு மாதிரி சொல்லி ஏமாத்துவான். அந்த நேரத்தில் தான் அவன் தங்கச்சி வந்து ஏமாத்திட்டு இருக்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அவனை அனுப்பிச்சுட்டு விடுவாங்க. சென்னையில் இருக்கின்ற பெருநகரங்களில் சினிமா முகத்தில் சீர பெண்களுக்கான ஒரு எச்சரிக்கையாக அந்த ஜமுனா கதாபாத்திரம் வந்து இருக்கும். அதில் யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர் கேள்வி கேட்குற மாதிரி ஒரு தங்கச்சி கதாபாத்திரம் இருக்கும். அந்த இதில்
0: இரு பக்கமும் இருந்து பேசணுமா?
1: ஆமாம், இரு பக்கமும் அதில் இருக்கும். அதில் நீங்கள் அந்த குடும்ப உறவுகளை பற்றி ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த இவர் சொன்னீங்க இல்லையா, லாசரா கதை சொன்னீங்க இல்லையா, பார்க்கடல் மாதிரி ஏறக்குறைய நீங்கள் அந்த கதையை நான் படிக்கும் பொழுதும் நீங்கள் சொல்லி தான் அந்த கதையை நான் படித்தேன். அதில் ஒரு கதாபாத்திரம் அவங்க மாமியாரை பற்றி சொல்லிட்டு வராங்க, அவங்க கணவனுக்கு கடிதம் எழுதுவாங்க. அதில் வந்து எங்கள் குடும்பத்தை பற்றி அவங்களுடைய குடும்பத்தை பற்றியெல்லாம் வரிசையாக சொல்லும் பொழுதுதான் அந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இதுவாக இருக்கும், ஒருத்தர் கொஞ்சம் துணியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது பெண்களுடைய சிரமங்கள் அதெல்லாம் சொன்னாங்களே, அதே மாதிரி தான் இதில் இருக்கும். வயசான அம்மாவை விட்டுட்டு இவங்க சினிமா முகத்தில் வந்துருவாங்க, ஆனால் அவங்க தாய் மாமன் தான் அக்காவை வந்து பார்த்துப்பாரு. அது மாதிரி என்ன ஒரு இதுவாக இருக்கும். அதில்
0: இப்போ அந்த பார்க்கடல் கதையிலே பார்த்தீங்கன்னா

0: அந்த தீபாவளி அன்னைக்கு இறந்து போற அந்த கணவன், அந்த பெண் வந்து தனியா அந்த பையனோட எங்கேயாவது இருந்திருந்தா வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அவங்க வந்து அவங்க வீட்லயே இருந்திருந்தா கூட கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா அவங்களுடைய மாமியார் கூட தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த தீபாவளி சமயத்துல ஒரு திரும்ப அதை பத்தி நினைவு வரும்போது அவங்க மாமியார் தான் தேற்றுவாங்க. அது ஒரு அருமையான ஒரு பெண்களாலே கட்டமைக்கப்பட்ட ஒரு கதையாகவே இருந்துச்சு. அது லாசாரம் அந்த இடத்துல வந்து ஒரு உச்சத்தை தான் தொட்டிருப்பாரு.
1: அந்த குழந்தையை அடிச்சிடுவாங்க, அந்த குழந்தையை விட்டுட்டு அவங்க மருமகள் வந்து அடைச்சிப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும்.
0: அது அருமையான ஒரு கதை.
1: பெண்ணுடைய பெண்கள் எழுதுகிற நாவல்கள் அப்போ அதில் பார்த்தோம்னாக்கா வாழ்க்கையில் இருக்கிற அப்படி நிறைய கதாபாத்திரம் நம்ம அதில் வந்து பார்க்க முடியும். சிவகாமி, பாமா இவங்களுக்கு பண்ற நாவல்னா ரொம்ப யதார்த்தமான மனிதர்கள். அவங்களுடைய அந்த கதாநாயகிகளை தான் அவங்களுடைய படைப்புகள் வந்து நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் அப்படிதான் இருந்த வரலாற்று நாவல்களை தவிர்த்து மற்ற அனைத்து நாவல்களுமே நம்ம நடைமுறையில் இருக்கிற கதாபாத்திரங்களை தான் நம்ம பார்க்க முடியும்.
0: வரலாற்று நாவல்கள் போனா கூட அங்கேயும் பெண்கள் தான் ஒரு
1: இருக்கிறாங்க, நடைமுறையில் இருக்கிற பெண்களா இருக்க முடியாது என்ற அதுக்காக தான் சொல்றேன். நம்ம இதுல சிவகாமியின் சபதம் கல்கி, இதுல மற்ற கதாபாத்திரங்கள் எல்லாம் இருக்கும். அதுல மாமல்லன் இருப்பான், அப்புறம் அவருடைய அப்பா எல்லாம் இருப்பாங்க, பல்லவர் மன்னர்கள்லாம் வருவாங்க, பரஞ்சோதி அவரெல்லாம் வரும், எல்லாரும் வருவாங்க. ஆனா சிவகாமி கிட்ட மட்டும் அதுல கற்பனையா உருவாக்கியிருப்பாரு.
0: நேயர்களே, ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இப்ப பெண் கதை மாந்தர்கள் அப்படின்னு நம்ம போகும்போதே பெரும்பாலும் அவர்களை வந்து மன ரீதியில் அவர்களுடைய கதைகளை சொல்வதை விட உடல் ரீதியாக அணுகுவதுதான் வந்து எழுத்தாளர்களிடம், ஆணோ பெண்ணோ அவர்களிடம் அது வந்து ஒரு மேலோங்கி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது ஒரு புனை கதைக்குள்ள அந்த பெண் கதை மாந்தர்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெறுகிறார்கள், எந்த வகையில் முக்கியத்துவம் பெறுகிறார்கள்?
1: அம்மவந்தல் நாவல்ல அலங்காரம் கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த கதாபாத்திரமும் பள்ளிகொண்டபுரம் நீலபத்மநாபன், அதுல வந்து காத்தியாயினி அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த கதை நாயகனுடைய துணைவேற வருவாங்க. இந்த ரெண்டு கதாபாத்திரமும் பாத்தீங்கன்னாக்கா அந்த கணவர்களாலே மிகவும் ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களா இருக்கும். ஆனா ரெண்டு பேருமே பார்த்தோம்னாக்கா கணவனை விட்டுட்டு திருமணத்தை தாண்டிய ஒரு தொடர்புல போற மாதிரி இருக்கும் அந்த இதுல. அப்போ இந்த அழகும் சம்பந்தப்படுத்தி இதோ இது இருக்கும். அதே நேரத்துல ஏதோ ஒரு இயலாமை, அந்த கணவர்கள் கிட்ட ஒரு இயலாமை வரும்பொழுதுதான் இந்த பெண்கள் வந்து திருமணம் தாண்டிய உறவுக்கு போறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம இந்த நாவல் ஆசிரியர்கள் பார்க்கலாம். அந்த இதுல கொஞ்சம் மறைவு குறியீடா சொல்லப்பட்டிருக்கும், வெளிப்படையா சொல்லாம சொல்லப்பட்டிருக்கும். பள்ளிகொண்டபுரத்துல வெளிப்படையாவே சொல்லியிருப்பாரு. என்னன்னாக்கா அந்த காத்தியாயினி அவருடைய கணவன் அனந்த நாயர் அவருக்கு என்னன்னாக்கா நல்லா இருப்பாரு, திடீர்னு வந்து காசு நோய் தாக்கிடும் அவருக்கு. அப்ப இந்த காசு நோய் தாக்கி மருத்துவமனையில சேர்ந்து அதுல இருந்து விடுபட்டு வரது கொஞ்ச நாள் ஆகும் இல்லையா. அந்த நேரத்துல இன்னொருத்தர் வந்து அறிமுகம் ஆறாரு அவருக்கு, அதாவது ஒரு பணக்காரனா இருப்பான் தாசில்தார் அவரு, விக்ரமன் தம்பின்னு சொல்லிட்டு அவருடைய அறிமுகம் அந்த கார்த்திகாயனிக்கு கிடைக்கிறது. அப்ப என்னன்னாக்கா இயல்பாவே கணவனோட உறவு இல்லாம இருக்கிறதுனால அவனுக்கு காசு நோய் வந்ததுனால மன ரீதியா ஒரு இடைவெளி வந்தது. அந்த நேரத்துல இவன் வந்து அவன் கொஞ்சம் நெருக்கமா பேசும்பொழுதும் ஒரு இயல்பான தொடர்பா அவனா கூட வந்து போகுது. அப்புறம் போயிட்டு நினைக்க அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றானாக்கா அந்த கார்த்திகாயினி மனசு புரிஞ்சு துணையா வந்து ஏத்துக்கலாம். அவனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆனம் இருக்கும், ஆனா துணையா மனசு புரிஞ்சு ஏத்துக்காம அவருடைய அழகுக்காகவும் அந்த உடம்புக்காகவும் தான் அவன் ஏத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம எப்படி அந்த தண்ணீர்ல அந்த பாஸ்கர் ராவ் வந்து அந்த ஜமுனாங்கிறவர் அவனுடைய தயாரிப்பாளருக்கு அவனை இது பண்ணுவான், அதே மாதிரி இவன் என்ன பண்ணுவான்னாக்கா அவனுடைய மனைவியா ஏத்துக்கிட்டான், குடும்பம் நடத்துறாங்க. முதல் கணவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கும், இவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கும். ஆனாலும் இவன் என்ன பண்ணுவான், நண்பர்கள் யாராவது இந்த பெண்ணு கிட்ட தவறா நடந்துக்கிறாங்க அப்படின்னு இவங்க முறையீடு பண்ணாக்கா அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதுன்னு அவன் சொல்றான். அப்ப அவனுடைய மன ரீதியா என்னன்னா அவனை வந்து ஒரு அழகான ஒரு பெண்ணு அவனுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கலான்ற மாதிரியான ஒரு மோசமான தன்மையில தான் இருப்பான் அந்த தாசில்தார். அவன் பேர் வந்து விக்ரமன் தம்பின்னு சொல்லிட்டு இது புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவன் என்ன பண்றான்னாக்கா இந்த வாழ்க்கை வந்து மோசமா இருக்குது, இவன் வசதியா இருக்கிறான், நல்ல வேலையில இருக்கிறான் அப்படின்னு தான் வந்தோம். காரணம் என்னன்னாக்கா இவனுக்கு தொடர்பு ஏற்படும் பொழுது கணவன் வந்து இந்த பெண்ணை வந்து சந்தேகப்படுவான், அதனாலதான் அவளை வந்து இந்த மனசு மாறத்துக்கு ஒரு காரணமா இருக்கு. அது ஒரு உளவில் ரீதியான இதுவா இந்த நாவல்கள்ல அதை சொல்லியிருப்பாங்க. ஒண்ணுமே இல்லாம சந்தேகப்படும் பொழுதும் அப்ப இவனு ஒரு காசு நோய் வருது, ஒரு சபல புத்தியில அந்த பெண்ணை வந்து போறான். ஆனா கடைசியா இவனை விட இவன் வறுமையில இருந்தாலும் அவங்க நேர்மையா இருக்கிறான், இவன் வந்து மோசமா இருக்கான் தெரிஞ்சு அனந்த நாயரா கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவங்க கேட்கும் பொழுதும் அனந்த நாயரால ஏத்துக்க முடியாது, அவள் தன்னை துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தொண்ட போயிட்டு திரும்ப வரா அப்படின்னு
0: உடல் ரீதி அதிக மனப்பான்மை அந்த ஒரு இதுல நம்ம காட்டிடுறாங்க. என்னுடைய கருத்து என்னன்னா அலங்காரம் அவர்கள் வந்து இன்னொருவரோட தொடர்புல இருக்கிறது அவங்களோட கணவருக்கு தெரியும்.
1: ஆமா
0: ஒண்ணு, அதுவும் இல்லாம அலங்காரம் அவர்கள் கணவரை வெறுக்கவோ இல்ல வந்து மன ரீதியா உடல் ரீதியா இந்த பிரச்சனை அங்க இருக்காது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவர் சூரியன் மாதிரி அவங்க கணவனை பத்தி சொல்லும் போது அதுகிட்ட நான் கருகாம இருந்தது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி

0: அவர் ரொம்ப உயர்ந்த இடத்துல தான் வச்சிருப்பாங்க. ஆனாலும் இன்னொரு அவங்க பழகினது வந்து அது என்ன காரணம், மனிதனின் உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனையா அப்படின்றதெல்லாமே நம்ம அதுல வந்து கண்டே பிடிக்க முடியாது. எனக்கு படிக்கும் போது ஜானகிராமன் அவர்கள் வந்து என்ன சொல்ல வரார் ஒரு பெண்ணுடைய இடத்துல இருந்து அப்படின்னு அவர் வெளிப்படையா சொல்லல. ஆனா அந்த பெண்ணையும் வந்து குற்றவாளியாக்காம அந்த ஆணையும் வந்து ரொம்ப ஒரு இயலாமத ஒருத்தர் அப்படின்ற ஒரு இதுல காசனோ இருந்தது இயலாமை இருந்தது ஒண்ணு சொல்லலாம். அதுல எதுவும் இருக்காது, அவர் நல்ல ஒரு கணவரா இருப்பாரு, அவர் மூலமா ஒரு குழந்தைகளும் இருக்கும்.
1: அதுல என்னன்னாக்கா அவருடைய கணவர் வந்து சொல்லுவாரு ஒரு இடத்துல, என்னால வந்து முழுமையா அவளை ஆள முடியல அப்படின்னு ஒரு வரி வரும். அதுல வந்து அவர் குறிப்பா ஏதோ சொல்றாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு
0: சொல்றீங்க.
1: ஆமா, என்னால அவளை முழுமையா ஆண்டு விட முடியல அப்படின்னு சொல்லி.
0: அது நான் மன ரீதியா தான் பார்த்தேன், மேபி வேற ரீதியா இருக்கான்னு தெரியல. அதுக்குள்ள நம்ம இன்னும் டீப்பா போகலாம்.
1: எனக்கு
0: எதுவா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுடைய மனதை வந்து ஒரு ஆண் எழுத்தாளர் வந்து இந்த அளவுக்கு படம் பிடித்திருக்காங்கன்றதே ஒரு பெரிய விஷயம் தான். இதுல ஓரளவுக்கு அவங்க வந்து அந்த இதுல முயற்சியில வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்.
1: கண்டிப்பா. அதுல என்னன்னாக்கா ரெண்டு பேருமே ரொம்ப ஆளுமை உள்ள ஒரு பெண்ணா அலங்காரத்தை வந்து படைச்சிருப்பாங்க. என்னன்னாக்கா கணவன் கிட்டையும் அவங்க ரொம்ப ஒரு மனைவி மாதிரி ரொம்ப அடிபணிஞ்சு போற அந்த தன்மை கிடையாது, ரொம்ப டாமினேட்டடா தான் இருப்பாங்க, அதிகாரம் பண்ணவங்க தான் இருப்பாங்க. காதலரா காட்டப்பட்டிருக்கிற அதுல சிவசுப்பிரமணியம் சொல்லிட்டு அவனை விவரிக்கும் போது அவன் வந்து ரொம்ப ஆஜான பாகவான தோற்றமா இருக்கிறான், ரொம்ப வசதியானவன. அவனோட தங்கச்சிக்கு ஜாதகம் பார்க்கறதுக்காக தான் இவருடைய கிட்ட வருவோம், அலங்காரம்
0: பெரிய பிளவை ஏற்படுத்திய ஒரு நாவல் இன்று வந்து அது வந்து காலத்தை கடந்து ஒரு செவ்வியல் படைப்பா இருக்கு. நேயர்களே, ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்களுடன் கதையின் நாயகிகள் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு இது முக்கியமான கேள்வி. ஆண் படைப்பாளர்கள் படைக்கும் பெண் கதை மாந்தர்களுக்கும் பெண்கள் வந்து படைக்கும் பெண் கதை மாந்தர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்குதா இல்ல இல்லையா? நான் சொன்ன மாதிரி இவங்க அவங்கள மிஞ்சிருக்காங்களா, அவங்க இவங்கள மிஞ்சிருக்காங்களான்னு ஒரு போட்டு ஆரம்பிச்சேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா என்னன்னா கண்டிப்பா அதுல வேறுபாடு இருக்கும். சில பேர் உணர்ந்து எழுதும்போது ஓரளவுக்கு எழுத முடியும், ஆனா ரொம்ப துல்லியமா நீங்க பெண் படைப்பாளர்களை பற்றி பெண்களை தான் எழுத முடியும். ஏன்னா நீங்க இந்த தோசை பத்தி சொன்னீங்க இல்லையா, வீட்டின் மூலையில் ஒரு சமையல் அந்த நூல்லதான் அந்த கதை இருக்குது. அதை வந்து இவர் ஆணால வந்து எழுத முடியாது இல்லையா, அது மாதிரி வந்து எழுத முடியாது. ஆமா, இன்னொன்னு அம்பையுடைய காட்டில் ஒரு ஒரு கதை இருக்கும், அதுல அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்தும் பெண்கள் வந்து பருவமடையாத இருப்பாங்க, அது வந்து அதிகமா நிறைய பேருக்கு தெரியாது. இத வந்து அந்த கதையில வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, காட்டில் ஒரு மானுங்கிற கதையில வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த கதா தங்கம்னு ஒரு கதாபாத்திரம், தங்கம் அத்தைன்னு சொல்லிட்டு அவங்களேதான் அவங்களுடைய இது வந்து சொல்ற மாதிரி இருக்கும். அதுல இப்ப இந்த விஷயம் வந்து ஒரு ஆணால வந்து உணர்ந்து வந்து எழுத முடியாது. அதுல வந்து சொல்லுவாங்க அவங்க, எனக்கும் உடம்புதான், நானும் பூ பூத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு குழந்தைகள் எல்லாம் பிறக்காம போனான்னா உறவினர் குழந்தைகள் எல்லாம்

0: வீட்டில் முழுக்க அவங்கள நிறைய அன்பை பார்த்துப்பாங்க. இதெல்லாம் என்னுடைய குழந்தைகள்
1: ம்
0: தான். அப்போ என் குழந்தை பிறக்காதுங்கிறதையே ஒரு ஊனமாக பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த கதை பற்றி சொல்லும் அதில். இப்போ இது மாதிரியான ஒரு கதையை வந்து நீங்கள் ஆணால் வந்து அப்படி எழுத முடியுமா அப்படின்றது சாத்தியம் கிடையாது. அதே மாதிரி இந்த நேரத்தில் தான் ஞாபகம் வருது, குழந்தை பிறந்துட்டு பெண்கள் பால் கட்டிக்குதுன்னு சொல்லுவாங்க, சரியா பால் கொடுக்கலாம் அந்த பால் கட்டிக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரச்சனையை பற்றி ஆண்களால் வந்து எழுத முடியுமான்னா அவ்வளோ துல்லியமாக வந்து எழுத முடியாது. அதனால ஒரு பெண்ணா வந்து எழுதுவதற்கும் ஆணாக எழுதுவதற்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆண் வீடு கட்டுவதற்கும் ஒரு பெண்ணை வீடு கட்டுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு ஆனால் ஆண்களை எழுதி அணுகிட முடியும், மேஸ்திரியோ வேலை செய்யறவங்களோ எழுதி அணுகி ஒரு எளிமை வீடு கட்டிட முடியும். பாமா வந்து மனுஷன் ஒரு நாவல் எழுதியிருக்கிறாங்க, அதுல ஒரு பெண்ணு அவங்க தனியா வீடு கட்டும் பொழுது அவங்களுக்கு ஏற்படுற அந்த நெருக்கடிகள் அது வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அப்ப அதுல வர பாத்திரங்கள் எல்லாமே வீடு படம் பாக்குற மாதிரி இருக்கும். அது அந்த படம் பாத்தீங்கன்னாக்கா வீடு ஒரு படம் வந்தது இல்லையா, அது மாதிரி இந்த நாவல் வந்து இருக்கும். ஏன்னா அவங்க வீடு கட்டும் போது ஒரு பெண்ணுக்கு ஏற்படுற அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. அது ஒரு ஆணால இதெல்லாம் இப்படி யோசிக்க முடியாது நான் நினைக்கிறேன். இவ்வளவு துல்லியமா அவங்களுடைய வழியை வந்து சரியா சொல்ல முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: எஸ்ரா அவர்கள் கூட தன்னுடைய ஒரு கதையில எனக்கு உடனே ஞாபகம் வரல, அதுல வந்து ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கும் பெண் தனியாக ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அவங்க மட்டும் போய் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அது கடைசியில் அவங்க கணவருக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அந்த வீடை வந்து விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு அந்த வீட்டிலே இருந்துக்கோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து திரும்ப வருவாங்க. அது பெண்களோட மனசுல இருக்கிறது வந்து ஒரு வீடுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம், அது சரியா அமைந்து விட்டால் எல்லாமே அமைந்துவிடும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம். அதுபோல் தனக்குன்னு ஒரு வீடு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு கற்பனையே வந்து ஒரு அதீதமா இருந்துச்சு. அது நிறைய பெண்களுக்கு அது வந்து புரிஞ்சுது. நம்மளுக்கு படிக்கும் போது புரியுமா தெரியல, ஆண்களுக்கு புரியுமா தெரியல, பட் பெண்களுக்கு அது புரியும் அப்படின்றது அந்த இதுல சொல்லப்பட்டது. அடுத்ததுதான் முக்கியமான கேள்வி, பொன்னியின் செல்வன் நாவல்ல முதன்மை அமைச்சர் அனிருத்தர் அவர் சொல்வார், ஆணாக பிறந்திருந்தால் பல நாடுகளை ஆண்டிருப்பீர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நந்தினி தேவி என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கும் அப்படிதான் ஆசை இருந்தது, பெண்ணாக இருந்து நான் பின்னாடி இருந்து ஏக்கலான்னு கூட நான் நினைச்சேன், ஆனா பெண்கள் ராஜ்ய விஷயங்களை தலையிடக்கூடாதுன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. பொன்னியின் செல்வரை வந்து சூடாமணி விகாரத்துல இருக்க வச்சிருப்பாங்க, அங்க வந்து பெருமழை பெஞ்சிருக்கும், ஒரு புயல் அடிச்சிருக்கும், ஸோ அந்த விகாரம் வந்து அடித்து செல்லப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி அங்க. அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்கள் ராஜ்ய விவகாரங்களில் தலையிடக்கூடாது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அது அவங்களே அவங்கள கொஞ்சம் கீழே போட்டுக்கிட்ட மாதிரி இருக்கும். இது ஏன் இப்படி இங்க சொல்றேன் அப்படின்னா, வரலாற்று நாவல்களில் வர்ற பெண் கதை மாந்தர்களுக்கும் நவீன நாவல்களில் இல்லை நவீன புதினங்களில் சிறுகதைகளில் வரும் பெண் கதை மாந்தர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கா இல்லையா?
0: மிகப்பெரிய வேறுபாடு வந்து இருக்கு. இப்ப நீங்க கல்கியுடைய அந்த பொன்னியின் செல்வன் சொன்னீங்க, நான் கல்கியுடைய இன்னொரு நாவல் சொல்றேன், சிவகாமியின் சபதம் அப்படிங்கிறது அவருடைய பல்லவர்களை பற்றியான ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல நாவல் தான். அதுல மகேந்திரவர்ம பல்லவன், நரசிம்ம பல்லவன் இவங்கெல்லாம் வருவாங்க. அதுல எல்லாமே அப்புறம் பரஞ்சோதி இவங்கெல்லாம் வருவாங்க. நிறைய செய்திகள் பார்த்தீங்கன்னா வரலாற்றுல இடம்பெற்றிருக்கிற செய்திகள் அந்த நாவல்ல ஆண் கதாபாத்திரங்களை வரதெல்லாம் வரலாற்றுல இடம்பெற்ற இந்த பல்லவ மன்னர்கள் எல்லாமே வருவாங்க. அப்புறம் சைவ சமயம் அந்த திருநாவுக்கரசன் ஒரு கதாபாத்திரமா அதுல வந்து வருவாரு. ஆனா அந்த கதை நாயகியா இருக்கிற சிவகாமி பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க கற்பனை கதாபாத்திரம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னாக்கா இதுல சொல்ற மாதிரி நல்ல திறமையான ஒரு நாட்டிய மங்கையா இருப்பாங்க அவங்க. ஆனாலும் அந்த அரசனுடைய மகன் இளவரசன் மாமல்லன் நரசிம்மவர்மன் சிவகாமியை காதலிப்பான். ஒரு நாட்டியக்கார பெண்ணு அரச பரம்பரையில இளவரசி ஆகக்கூடாது அப்படின்றதுனால அந்த இளவரசனே இந்த பெண்ணை தீவிரமா காதலிப்பான், இவ்வளவு காதலிப்பான். ஆனா கடைசி கட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கு வேற ஒரு பாண்டிய மன்னனுடைய பெண்ணை திருமணம் பண்ற மாதிரி அதுல வந்து வந்து முடிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப நடைமுறையில் சாதாரண ஒரு வேற கதாபாத்திரமா இருந்தாக்கா இயல்பா நடைமுறை என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். ஆனா இந்த வரலாற்று கதாபாத்திரங்கள்ல முழுக்க முழுக்க கற்பனையா இருக்கும் போது அது ஆசிரியருடைய அவருடைய எண்ணத்துக்கு ஏற்ப அது வந்து கதாபாத்திரங்களும் மாத்தி அமைச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்குதான் முக்கியமான வேறுபாடா நான் வந்து பாக்குறேன். அதுல மற்ற நாவல்கள் இருக்கிற இப்ப நீங்க அந்த அலங்காரமா இருக்கட்டும் அந்த கார்த்திகாயன இருக்கட்டும் இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான், திருமணத்தை தாண்டிய உறவுங்கிறது அது மாதிரி பாக்குறோம். நீங்க சொல்ற மாதிரி அரச பரம்பரையில் இருக்கிற பெண்களும் ஆட்சியாளராக வந்திருக்கிறாங்க இல்லையா, அது மாற்றி கதாசிரியர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரியும் இந்த ஒரு தந்திரம் வந்து அதில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
1: ஆட்சிக்கு வந்தாலும் சதி செஞ்சு அவங்களை இறக்கி. தில்லி சுல்தானியர்கள் நேரத்துல வந்து ரஷ்யா சுல்தானா அப்படின்னு ஒரு அரசி, அது மாதிரிதான் அவர்கள் ஆட்சிக்கு வந்து முகத்துக்கு எந்த மறைப்பும் இல்லாம அவங்க ஆட்சி நடத்தினாங்க. அந்த காலத்துல பெண்கள் முகத்தை மறைத்திருப்பார்கள், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம ஆட்சி நடத்தினாங்க. ஆண்கள் மாதிரியே ட்ரெஸ் போட்டுட்டு போவாங்க அப்படி நிறைய உண்டு. ஆனா அதுக்கப்புறம் அவர்கள் வந்து சதி செயலால் கொல்லதான் பட்டார். அதனால அந்த மாதிரியும் இருந்திருக்கு. அதே மாதிரி எண்ணங்கள் தான் நம்மளுடைய புதினங்கள்லயும் வந்து. ஆனா நவீன இலக்கியங்கள்ல அது மாறி இருக்கா வரலாற்று இலக்கியங்கள்ல இருந்து பார்க்கும்போது?
0: நவீன இலக்கியங்கள்ல நீங்க ஆரம்ப காலத்துல முதல் நாவல்ல கொஞ்சம்

0: ஸோ கற்பனை கலந்து இருக்கும். வேதநாயகி பிள்ளைகள் அதில் வர ஒரு அந்த கதாநாயகி பேர் எனக்கு கொஞ்சம் உடனே ஞாபகம் இல்லை. அவங்க பார்த்து எனக்கு அந்த பஞ்சதந்திர கதைகளில் வர மாதிரி சாகசம் செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. இயல்பான பெண்ணால் முடியாத சாகசங்கள்லாம் அவங்க வந்து செய்வாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்த நாவல்களை நீங்கள் அதுமாதிரி பார்க்க முடியாது. அடுத்து ரெண்டாவது வந்த நாவலே கமலாம்பாள சரித்திரத்திலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இயல்பான இருக்கிற வீடுகளில் நம்ம சுற்றி இருக்கிற பெண்களில் தான் அவங்ககிட்ட இருக்கிற அந்த நிறை குறையோடு தான் இந்த நவீன நாவல்கள் வந்து படைக்கப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா நீங்கள் வரலாற்று நாவல்களில் அவங்களை அதிகமான ஒரு வீர பெண்மணியாக ஒன்று காட்டுவாங்க. அது வந்து யதார்த்தத்துக்கு பொருந்தாது. ஆனால் யதார்த்தமான நாவல்களில் அவங்ககிட்ட என்ன குறைகள் இருக்கோ நிறைகள் இருக்கோ அதோடு தான் படைப்பாங்க.
1: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இப்ப நம்ம வரலாற்று நாவலோட நவீன புதினங்களையோ சிறுகதையோ நம்ம வந்து ஒரு ஒப்பீடு நோக்கில பார்க்கும்போது நவீன சிறுகதையும் புதினங்களும் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லலாம்.
1: கண்டிப்பா
0: பெண்களுடைய கதாபாத்திரங்களை வடிவமைப்பதை பொறுத்துல வரையில ஆண் எழுத்தாளர்களா இருந்தாலும் சரி பெண் எழுத்தாளர்களா இருந்தாலும் சரி ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, காலத்துக்கு ஏற்ப வந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இதுவே பின் நவீனத்துவ புதினங்கள் குறிப்பாக பல்வேறு இலக்கியங்கள், இப்போ வந்து பெண்கள் இலக்கியம் இருக்கு, தலித் இலக்கியம் இருக்கு, பல வகையில் இலக்கியங்கள் வந்து அதுலயும் நிறைய சர்ச்சைகளும் இருக்கு. பெண்கள் இலக்கியத்தை பெண்கள் அல்லாதவர்கள் படைக்கலாமா அப்படின்ற ஒரு இது இருக்கு, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி வரும்போது பின்னவீனத்துவ காலத்துல வந்த கதைகள் அதையும் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கா? இப்ப நம்ம பின்னவீனத்துவத்தை தான் வந்துகிட்டு இருக்கோம்.
1: அது பின்னவீனத்துவத்தை ரெண்டு வகையா பார்த்தோம் நம்ம, என்னன்னா அரசியல் ரீதியான பின்னவீனத்துவம் ஒரு வகை, இலக்கிய ரீதியான பின்னவீனத்துவம் ஒரு வகை. இலக்கியத்தில இரண்டு வகையான பின்னவீனத்துவம் போக்கு வந்திருந்தது. சாரு நிவேதிதா போன்றவர்கள் இந்த பாலியல் முன்னிறுத்துவது, அது கட்டற்ற பாலியல் என்கிற ஒரு தன்மையில அவங்க போனாங்க. அது இல்லாம மற்ற சிலதெல்லாம் புரியாத தன்மையில, இப்ப கோணங்கியும் பின்னவீனத்துவத்தாளர் சொல்லுவாங்க, புரியாத தன்மையில போகிறது, மாய யதார்த்தவாதம் பேசுறது, அப்போ கோணங்கி போன்றவர்கள், அப்புறம் தமிழவன் ஏற்கனவே சொல்லப்பட்ட நாவல்கள், ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள், அந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்களை படிச்சோம்னாக்கா அதுல தலைமுறை தலைமுறையா வந்துகிட்டே இருக்கும். அதுல வந்து எளிமையா வந்து புரிஞ்சிடாது. 138 வயசு இருக்கிற ஒரு பெண்மணி எல்லாம் அதுல பாட்டி வருவாங்க, அவங்க சொல்ற அந்த நினைவுகள் பல கதைகளை வந்து அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சி இல்லாத மாதிரியான ஒரு போக்கு வந்து இருக்கும். அது மாதிரியான இதுல இப்ப அதெல்லாம் கடந்து இப்ப மறுபடியும் அந்த யதார்த்தவாதம் என்கிற கட்டத்துலதான் நம்ம நாவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அரசியல் அடிப்படையில இந்த விளிம்பு நிலை பேசுவது என்கிற கோட்பாடுல அடிப்படையில இந்த பெண்களுடைய படைப்புகள், அப்புறம் தலித்து படைப்புகள், அதெல்லாம் அரசியல் ரீதியில இருந்து அந்த விளிம்பு நிலை பேசுவது, மையத்தை விட்டுட்டு மையமே பேசிக் கொண்டிருக்காம விளிம்பு நிலையும் பேசுவது அப்படிங்கிறது. இப்போ ஆரம்பத்தில் இது மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த நவீனத்துவம் இந்த பின்னோட்டத்தில் பேசப்பட்டதுக்கு அப்புறம் அரசியல் ரீதியான புரிதல் எடுப்படுறவங்க இந்த வகையை முன்னோக்கி போயிருக்கு. வடிவம் மட்டும் எடுத்துக்கிட்டவங்க அதுக்கு வந்து ஒரு தொடக்கம் வளர்ச்சி முடிவு இப்படியெல்லாம் இருக்கணும்னு இல்லாம எந்த அத்தியாயம் எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த வடிவத்தை கலைச்சு போட்ட ஒரு முயற்சியும் நடந்தது நமக்கு. அந்த மாதிரியான முயற்சி எல்லாம் இப்ப வந்து இல்ல, சிலது ஒண்ணு ரெண்டு வந்துட்டு இருக்கு, இப்பவும் வருது, தொடர்ச்சியும் இருக்கு, அதிகமா இல்லானா.
0: நேயர்களே, கவிஞர் யாழினி முனுசாமி அவர்களுடன் இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கதையின் நாயகிகள் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: புரட்சிகரமான எழுத்தாளர் அப்படின்னு அறியப்பட்ட ஜெயகாந்தன் அவர்கள் கூட அவரோட கதைகள் முடிக்கும்போது சமூக கட்டமைப்பு, சமூகத்தின் ஒழுக்க முறைகளை வந்து தாண்டி அவரோட கதைகள் போகாது. சில நேரங்களில் சில மனிதர்களே சொல்கிறேன், அந்த கங்கா என்ற பெண் பல விஷயங்களை உடைத்து வருவாள், தன்னுடைய மனதிற்கு ஏற்ற மாதிரி கடைசி வரைக்கும் வாழ்வாள். ஆனால் கடைசியில் அவ வாழ்க்கை வந்து துயரமாக முடிகிற மாதிரி தான் முடிச்சிருப்பார். ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி, ஒரு பெண் வந்து தன்னுடைய இரு கரைகளை தாண்டி அந்த நதி போனுச்சுன்னா அந்த அழிவு தான் அப்படின்றது தான் அதோடைய இதுவாக இருக்கும். ஆனால் இப்போது பின் நவீனத்துவ காலத்தில் வந்த இந்த படைப்புகள் எனக்கு எது சரின்னு படுதோ அதுதான் சரி, நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, என்னுடைய நியாயங்கள் தான் நியாயம், வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயங்கள் அப்படின்னு ஜெயகாந்தன் அவர்கள் சொன்ன மாதிரி அதை வந்து நடைமுறையில் வந்து கதையாகவும் எழுதுறாங்க. ஒரு சில விஷயங்கள் எழுத ஆசைப்பட்டாலும் அந்த காலத்தில் எழுதாமல் அப்படியே மூடி கொண்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம வந்து அம்மா வந்தால் எடுத்தால் கூட அந்த காலத்தில் அது ஒரு புரட்சிகரமான நாவல், அதனால தீ ஜானகிராமன் அவர்கள் பட்ட வேதனை நம்மளுக்கும் தெரியும். ஆனால் இப்போ அந்த நாவலை எடுத்து படிக்கும் போது அவ்வளோ ஒன்றும் புரட்சிகரமாக இல்லையா அப்படின்னு யோசிப்போம். இது ஒரு சிலர்கள் சாதாரணம் நடக்கதானே இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதையும் தாண்டி இன்னும் பல தளங்களில் வந்து பின்னவின்னு நாவல்கள் போயிடுச்சு. எழுத்து முறையிலையும் நம்ம பேச்சு வழக்கில் வந்து எழுத்து இப்போ மாறிடுச்சு. முன்னாடி அது பேச்சு வழக்கில் எழுதுற எழுத்து வந்து எழுத்துனே சொல்ல மாட்டாங்க.
1: வட்டார வழக்கு
0: வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து இலக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை உடச்சு போடுறதும் இன்றைக்கி பின்னவின்னுத்துவ நாவல் புதினங்களும் சிறுகதைகளை தான் இது பண்ணிகிட்டு இருக்கு. பார்ப்போம் இன்னும் அடுத்த கட்டம் எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம். நம்மளோட தமிழ் இலக்கிய சூழல்ன்றது வளமாக இருக்கிறது. அதில் இன்றைக்கி நம்ம அதில் ஒரு பகுதி எடுத்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை வரும் 22ஆம் தேதி இதே நேரம் இதே அலைவரிசையில் சனிக்கிழமை அன்று இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம்.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். கதையின் நாயகிகள் பங்கேற்றவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
0: நேர்கள்

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ். இதமாய் இசையாய்

எஃப்எம் ரெயின்போ 101.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிதான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய். மாலை மங்கும் நேரம் போன்ற இந்த மத்தியான நேரத்தில் நல்ல ஒரு விருந்து உணவு சாப்பிட்டு அப்படியே அயர்ந்த ஒரு நித்திரைக்குள்ளாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனம் இயங்குற நேரத்தில், ஓகே இது இன்னும் நேரம் இருக்குது, நம்ம சாயங்கால வேளையில் நல்ல சந்தோஷமாக நிறைய காரியங்கள்லாம் செய்யணும்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது ஒரு குட்டி தூக்கம் போட்டு மனதுக்கும் மனசுக்கும் ஒரு ரெஸ்ட் கொடுத்தா அது எவ்வளோ சூப்பராக இருக்கும். எஸ், இன்றைக்கு இந்த ரெயின்போ மெலடிஸில் சூப்பரான உங்களுடைய இந்த ஒரு குட்டி ரெஸ்ட் எடுக்கிற இந்த நேரத்தில் சூப்பரான ஒரு சாங்ஸுங்களாம் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த வகையில் முதலாவது பாடலாக இன்றைக்கு கேட்க போகிறது உல்லாச பறவைகள் என்ற திரைப்படத்திலிருந்து அழகு 1000 என்ற பாடல். எஸ் ஜானகி குரலில், பஞ்சு அருணாச்சலம் வரிகளில், இளையராஜா இசையமைப்பில். கேட்டு நித்திரை கொள்ளுங்கள், தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: கண்ணம்மா.
1: என்னங்க
0: குழந்தை என்ன பண்றான்?
1: இங்கதான் தூங்கிட்டு இருக்கான்.
0: ஹோய் பாப்பா, தங்க பிள்ள, இங்க பாரு, இங்க பாரு, அப்பா பாரு.
1: என்ன புதுசா குழந்தை கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
0: கண்ணம்மா, நான் சொல்லிருக்கேன்ல என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்டு, அவனை பார்த்தேன். அவன் சொன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் காது டெஸ்ட் எல்லாம் பண்ணணுமா, ஏன்னா காது கேட்கறது மூலியமா தான் இந்த பேச்சு வளர்ச்சி அப்படின்றது சரியான முறையில அமையுமா.
1: எங்க ஏற்கனவே இந்த செலவே அதிகமா இருக்கு, இதுல இன்னொரு டெஸ்டா?
0: அதுதான் இல்ல கண்ணம்மா, நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பச்சிளம் குழந்தைகளுக்கான உடல் நலத்துல நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நலத்திட்டங்கள் மூலமா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த காது கேட்கிற பரிசோதனை இலவசம்தான். குழந்தை பிறந்த முதல் ஒரு நாள் இருந்தே இந்த காது கேள் பரிசோதனையை செய்ய முடியும். நீங்களும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல இந்த பரிசோதனையை செஞ்சுக்கோங்க.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: நேரம் 2:09. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் சுஜாதா என்ற திரைப்படத்திலிருந்து நீ வருவாய் என. கல்யாணி மேனன் குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

ஒரு தலை ராகம் என்ற திரைப்படத்திலிருந்து இது குழந்தை பாடும் தாலாட்டு என்ற பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல், டி ராஜேந்தர் வரிகளில். டி ராஜேந்தர் அவர்களது இசையமைப்பு. கேட்டு வர நேரம் 2:19. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் வறுமையின் நிறம் சிவப்பு என்ற திரைப்படத்திலிருந்து சிப்பி இருக்குது என்ற பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: முடியும். தனனான ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்,
1: சபாஷ்,
0: கவிதை உலகம்.

நேரம் 2:24 நிமிடம். நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் ரிஷி மூலம் என்ற திரைப்படத்திலிருந்து மழை வருவது. எஸ் ஜானகி குரலில், கண்ணதாசன் வரிகளில், இளையராஜா இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

நேரம் 2:30 நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடல் பயணங்கள் முடிவதில்லை என்ற திரைப்படத்திலிருந்து இளைய நிலா பொழிகின்றது. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையமைப்பு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

அரசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் கேட்டு வர நேரம் 2:40. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் ஒத்தையடி பாதையிலே என்ற திரைப்படத்திலிருந்து உன் எண்ணம்தான் என் நெஞ்சிலே என்ற பாடல். எஸ் ஜானகி குரலில், கங்கை அமரன் வரிகளில், சங்கர் கணேஷ் இசையமைப்பு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 2:45. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் இதய கோயில் என்ற திரைப்படத்திலிருந்து கூட்டத்திலே கோவில் புறா. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், முத்துலிங்கம் வரிகளில் இளையராஜா இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

கூட்டத்திலே கோயில் பூரா கம கம கசர் கம பம கசர் பாப்ப நின்னிதாத சாச நின்னிகாக பத நிச கம பாப்ப கூட்டத்திலே கோயில் பூரா தித்தகதிமி தளாங்கு தகதிமி தக தித்தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தர்கட தகிட தகிட தகிட தகிடதோம் கடக தகிடதோம் கூட்டத்திலே கோயில் பூரா யாரையும் தேடுதம்மா கூட்டத்திலே கோயில் பூரா யாரையும்

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: நேரம் 2:51 ஆயிடுச்சு. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். எஸ், நிகழ்ச்சியில அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் மௌனராகம் என்ற திரைப்படத்திலிருந்து மஞ்சம் வந்து தென்றலுக்கு மஞ்சம் வர என்ற பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், வாலி வரிகளில் இளையராஜா இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

இறுதி பாடலாக வரவிருப்பது நிழல்கள் என்ற திரைப்படத்திலிருந்து இது ஒரு பொன்மாலை பொழுது என்ற பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல், வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையமைப்பு. இத்துடன் நானும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொண்டு மீண்டுமாக 3 மணிக்கு அறிவும் ரசிப்போம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களுடன் வந்து இணைவது உங்கள் அன்பு தோழி பவானி. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவு வங்கிகள் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள ஏரிகளில் கருவேல மரங்களை அகற்றி நீர்நிலைகளை தூர்வாரி பாதுகாத்து நீர்மட்டத்தை உயர்த்தும் பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் அம்ரித் பாரத் உள்ளிட்ட மேம்பாட்டுப் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுபாராவ் இன்று ஆய்வு செய்தார். முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து முதல் போக வாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. திருப்பூர் மாநகர காவல்துறை சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு

சார்பு சைக்கிள் பேரணி இன்று நடைபெற்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சலிஹா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபர் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் நண்பர்களே. எஸ், இது உங்க அன்பான சூப்பரான நிகழ்ச்சி அறிவும் ரசிப்போம். எஸ், இன்றைக்கு நம்ம பேச போற டாபிக் ரொம்பவே டிஃப்ரெண்டாக தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அறிவும் ரசிப்போம் எப்பவுமே நமக்கு வந்து அறிவை வந்து ஊட்டக்கூடியதாகவும் இருக்கும், அதே போல ரசனையை தூண்டக்கூடிய வகையில ரொம்பவே சூப்பரான கருத்துக்கள் காரியங்கள் என்னென்னலாம் நம்மளை சுத்தி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறது நம்மளுடைய மனசுக்கும் ரொம்பவே புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றாவே இருக்கு. அந்த வகையில இன்றைக்கு அறிவும் ரசிப்போம் நிகழ்ச்சியில நாம பேச போற தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒலிம்பியாட் போட்டிகள். எஸ், அறிவை போட்டியாக மாற்றும் ஒரு பயணம் தாங்க இது. எஸ், இதை பற்றி நம்ம வந்து பேசுறதுக்கு முன்னாடி எப்பவுமே சொன்னது போல நம்மளுக்கு ஒரு சாங் கேட்டு வந்தா இன்னுமே சூப்பரா இருக்கும். 12B திரைப்படத்துல இருந்து லவ் பண்ணு என்ற பாட்டு தான் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கே மற்றும் பிரசாந்தி குரல்ல, வைரமுத்து வரிகள்ல, ஆரிஸ் ஜெயராஜோட சேம்ப்ல கேட்டு மழந்துருங்கள். இது நமது எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே செம்மதுள்ள

நேரம் 3:09 ஆயிடுச்சுக்கு. எஸ் நம்ம அறிவம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் தான் வந்து இணைந்திருக்கோம். இன்றைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானது. ஏன்னா ஒலிம்பியாட் போட்டிகளை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். ஸ்கூல்லலாம் நம்ம எல்லாருமே எக்ஸாம் வந்து எழுதியிருப்போம் இல்லையா? ஒரு சாப்டர் படிப்போம், எக்ஸாம் எழுதுவோம், மார்க்ஸ் வாங்குவோம். அதுபோல் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஸ்கூல்ஸில் வந்து செஞ்சிட்ருப்போம். ஆனால் சில போட்டிகள்லாம் இருக்குது. அங்கே வெறும் மனப்பாடம் பண்ணி மட்டுமே நம்மளால் எக்ஸாம்ஸை வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. நம்மளுடைய அறிவு, சிந்தனை, லாஜிக்கல் ரீசனிங், ப்ராப்ளம் சால்விங் திறமை எல்லாமே அந்த இடத்துல சோதிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான போட்டி தாங்க ஒலிம்பியாட். எஸ், ஒலிம்பியாட் அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு மனசில் முதல்ல வர விஷயம் என்னன்னா, ஓ, ஒலிம்பிக்ஸ். அது போல தான் நமக்கு வந்து நினைவுக்கு வரும். ஆனால் ஒலிம்பிக்ஸ் வந்து உலகம் முழுவதும் உள்ள வீரர்கள் தங்களுடைய விளையாட்டு திறமையை வந்து நிரூபிக்கிற ஒரு விளையாட்டு போட்டி. அதே போல தான் அகாடமிக் ஒலிம்பியாட் போட்டிகளில் மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய சிந்திக்கும் திறமை மற்றும் அறிவு திறனை வந்து அந்த இடத்துல வெளிப்படுத்துவாங்க. ஒரு சாதாரண எக்ஸாம் நம்ம இடத்துல என்ன எப்படி இருக்கும்னா, நீ என்ன படிச்சிருக்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு போல இருக்கும். ஆனால் ஒரு ஒலிம்பியாட் க்வெஸ்சன் எப்படி இருக்குன்னா, நீ படித்ததை வச்சு எப்படியெல்லாம் யோசிக்கிற அப்படின்றத கேட்கறது போல இந்த ஒலிம்பியாட் போட்டிகளினுடைய மிகப்பெரிய சிறப்பு அம்சமாகவே இது வந்து இருக்கு. ஸ்கூல் எக்ஸாம்ஸ்க்கும் ஒலிம்பியாடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய ஸ்கூல் எக்ஸாம்ஸில் சிலபஸ் ரொம்ப முக்கியம். டீச்சர் சொல்லிக் கொடுக்குற பாடங்களை புரிந்து கொண்டு படிப்போம் இல்லையா? அந்த பாடத்திலிருந்து தான் க்வெஸ்சன்ஸுமே வரும். ஆனால் ஒலிம்பியாட் போட்டிகளில் ஒரு கான்செப்டை எவ்வளோ டீப்பாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்ஸ் எக்ஸாமில் ஒரு மேக்ஸ் கணக்கை வந்து நேரடியாக கொடுத்து நம்ம வந்து ஆன்சர் வந்து கேட்கலாம். ஆனால் ஒலிம்பியாடில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் கான்செப்டை வேறு வேறு டைமென்ஷனில் அதை பயன்படுத்தி ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க. அப்போது ஃபார்முலாஸ் தெரிந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பண்ண முடியும் அப்படின்ற கான்செப்ட் மாற்றி, இந்த ப்ராப்ளம்க்கு எந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தாங்க இந்த ஒலிம்பியாட் போட்டிகள். அதனால தான் ஸ்கூல் எக்ஸாம் நம்ம

நாலேஜை டெஸ்ட் செய்கிறதா இருக்குது, ஒலிம்பியா நம்மளுடைய திங்கிங் எபிலிட்டியை சேலஞ்ச் செய்கிறதா இருக்குது. இதனால தான் ஒலிம்பியாட் கொஸ்டின்ஸ்லாம் சில நேரம் பார்த்த உடனே அட இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்மளையே எப்படி யோசிக்க வைக்கிறதா இருக்குது இந்த ஒலிம்பியாடினுடைய சிறப்பம்சமாகவே இருக்குது. எஸ், இன்னும் இதை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டே போகலாம். உலக அளவில் நடைபெறும் முக்கியமான ஒலிம்பியாட் போட்டிகள் பற்றி நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க உலக அளவில் பிரபலமான சில ஒலிம்பியட் போட்டிகளை பற்றி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். முதல்ல வந்து இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியட், அதாவது ஐஎம்ஓ அப்படின்னு சொல்லப்படுறது. இங்கே வந்து மேத்தமெட்டிக்ஸ்க்கான உலக அளவிலான மிக பிரபலமான அகாடமிக் காம்படிஷனில் இது ஒன்று. இதில் வெறும் கணக்கு போடுறது மட்டுமே முக்கியம் இல்லைங்க, ஒரு ப்ராப்ளமை எப்படி அணுகிறது, எப்படி லாஜிக்கலாக திங்க் பண்ணி நம்ம வந்து அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது எல்லாமே இதில் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போலவே இன்டர்நேஷனல் ஃபிசிக்ஸ் ஒலிம்பியாட் இருக்கு. ஃபிசிக்ஸ் மீது ஆர்வமுள்ளமானவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்டர்நேஷனல் லெவல் காம்படிஷன். ஃபிசிக்ஸ் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி ப்ராப்ளம்ல பயன்படுத்தி தன்னுடைய திறனை வந்து இன்னுமே அதிகமாக்குறது அப்படின்றது தான் இந்த இடத்துல நமக்கு டெஸ்ட் பண்ணப்படுற ஒரு எக்ஸாமாகவே இருக்கு. அடுத்து இன்டர்நேஷனல் கெமிஸ்ட்ரி ஒலிம்பியாட். கெமிஸ்ட்ரியில் நாலேஜ் மட்டும் இல்லாமல் அந்த நாலேஜை ப்ராப்ளம் சால்விங்கில் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறது தாங்க இது. அடுத்து இன்டர்நேஷனல் பயாலஜிக்கல் ஒலிம்பியாட், அதுவுமே இருக்குது. அதே போல் இன்டர்நேஷனல் ஒலிம்பியாடின் இன்ஃபர்மேட்டிக்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் ப்ரோக்ராமிங் மீது ஆர்வமுள்ள மாணவர்களுக்காக முக்கியமான இன்டர்நேஷனல் காம்படிஷன் இதுங்க. ஜியோகிராஃபி, ஆஸ்ட்ரானமி, லிங்குவிஸ்டிக் போன்ற பல்வேறு துறைகளிலுமே இன்டர்நேஷனல் லெவல் ஒலிம்பியாட் காம்படிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதிலிருந்து நமக்கு புரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒலிம்பியாடுன்றது மேக்ஸ் மட்டுமே கிடையாது. ஒரு மாணவருக்கு எந்த சப்ஜெக்ட் மீதும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதோ, எந்த துறையில் கூட தன்னுடைய திறமையை சோதித்து பார்க்க பல வாய்ப்புகள் நமக்கு இங்கே இருக்கு. எஸ், இந்த ஒலிம்பியாட் போட்டிகள் பற்றி இன்னுமே சுவாரஸ்யமான தகவல்களை உங்க கூட வந்து நான் இன்னுமே உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கு இருக்கேன். எஸ், நேரம் 3:13 ஆயிட்டிருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக முதல்வன் என்ற திரைப்படத்திலிருந்து அழகான ராட்சசியை, என்ன சொல்லலைங்க, எஸ் அழகான ராட்சசியை என்ற பாடு எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் அரிணி குரலில் வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மானுடைய இசைப்பில் வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுலை.

மக்களே, நேரம் 3:20 ஆயிடுச்சுக்கு. அறிவும் ரசிப்போம் நிகழ்ச்சியில ஒலிம்பியாட் போட்டிகள் பற்றி தான் வந்து நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். எஸ், நம்ம ஒலிம்பியாட் போட்டிகளை பற்றி பேசும்பொழுது நம்ம இந்தியாவில என்னெல்லாம் இதுல சிறப்பம்சம் இருக்கு, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத எல்லாமே வந்து நம்ம பேசுறது ரொம்ப முக்கியம் இல்லையா? எஸ், அந்த வகையில இந்தியாவிலுமே மாணாக்கர்களுக்காக பல்வேறு அகாடமி காம்படிஷன்ஸ் மற்றும் ஒலிம்பியாட் பாத்வேஸ் வந்து இருக்குங்க. குறிப்பா மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஆஸ்ட்ரானமி, இன்ஃபர்மேட்டிக்ஸ் போன்ற பல துறைகளிலுமே திறமையான மாணாக்கர்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஹை லெவல் ட்ரைனிங் மற்றும் காம்படிஷன் வாய்ப்புகளை உருவாக்குறது தாங்க இந்த அமைப்புகளுடைய மிகப்பெரிய திட்டமாகவே இருக்கு. ஒரு மாணவன் வந்து ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ல ரொம்ப ஆர்வமா இருந்தாங்கன்னா ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கை மட்டுமே படிக்கிறதோட நிறுத்திக்காம அந்த சப்ஜெக்ட்ல நடக்கும் காம்படிஷன்ஸ் பற்றியுமே தெரிந்து கொள்ளலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம், ஒலிம்பியாட் என்ற பெயர் வைத்திருக்கிற எல்லா போட்டிகளுமே ஒரே மாதிரியானதும் கிடையாதுங்க. சில காம்படிஷன்ஸ் வந்து ஸ்கூல் லெவல் பார்ட்டிசிபேஷன்ஸ் மற்றும் பிராக்டிஸ்க்காக இருக்கலாம். சில ஃபீஷியல் செலெக்ஷன் பாத்வேஸ்னு ஒரு பகுதியாகவும் இருக்கலாம். அதனால ஒரு போட்டியில பார்ட்டிசிபேட் செய்யறதுக்கு முன்னாடி யார் நடத்துறாங்க, எலிஜிபிலிட்டி என்ன, எந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அந்த காம்படிஷன் அடுத்த லெவலுக்கு எப்படி வழிவகுக்குது அப்படின்ற பற்றியதான சரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒலிம்பியா

கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. ஒரு நம்பரை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணுங்க, ப்ளஸ் சிக்ஸால் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வரப்போகிற ஆன்சர் 20 அப்படின்னா அந்த நம்பர் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், நம்ம மனசில் டக்குன்னு வந்துடும், ஓகே 7 அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 7 × 2 = 14, அதில் 6 வந்து ஆட் பண்ணினோம்னா 20 அப்படின்ற ஆன்சர் நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். ஆனால் ஒலிம்பியாட் கொஷின்ஸில் சில நேரங்களில் இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அதாவது ஒரு பேட்டர்னை கொடுத்து அடுத்த நம்பர் என்ன அப்படின்னுமே கேட்கலாம். அங்கே கேல்குலேட்டரே வச்சுருந்தாலுமே ஆன்சர் கிடைக்காது, பேட்டர்னை கண்டுபிடிக்கணும், அப்போ தான் ஆன்சர் கிடைக்கும். இன்னொரு லாஜிக்கல் கொஷின்ஸ், ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து இதற்கு சரியான சொல்யூஷன் என்ன அப்படின்னுமே கேட்கலாம். அப்போதான் நாம் மனப்பாடம் செய்த ஆன்சரை தேட முடியாமல் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிரெயின் வந்து வெறும் ஆன்சர் மட்டும் யோசிக்காமல் ஒரு புதிய வழியை வந்து கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்ட்டு மைண்டுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் ஆகி நம்ம வந்து தேட ஆரம்பிப்போம். அதனால தான் ஒலிம்பியா ப்ரிப்பரேஷனில் ஒரு முக்கியமான ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புரிந்து கொள்ளுதல். எஸ், நம்ம வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறது, அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஒலிம்பியாட் ஏன் மாணாக்கர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது பல நல்ல ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறது. முதலாவது என்ன ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தால் அதை சிறிய பகுதிகளாக ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணி செக்ரிகேட் பண்ண தெரியணும். அதுக்கப்புறமா அதுக்கான சொல்யூஷன்ஸை வந்து கண்டுபிடிக்க தெரியணும். ரெண்டாவது லாஜிக்கல் திங்கிங். எஸ், ஒரு ஆன்சரை மனப்பாடம் செய்கிறதை விட்டுட்டு அந்த ஆன்சர் ஏன் சரி அப்படின்ட்டு யோசித்து நம்ம வந்து அதற்கான விடையை நம்ம வந்து கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து எப்பவுமே கடிவாளம் போட்ட குதிரை போல ஒரே பக்கமா ஓடிட்டே இல்லாம அதுக்கு ஏன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள இருக்கிற அந்த குட்டி குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்களே, கேள்வி கேட்கிற குழந்தைய வந்து தட்டி எழுப்பிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா வாழ்க்கைக்கான ஆன்சருமே வந்து நமக்கு மனப்பாடம் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லைங்க, அப்படியே ஆட்டோமேட்டிக்கலாக வந்துட்டே இருக்கும். அது ரொம்பவே நமக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுமே கொடுக்கும். மூன்றாவது கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா கிளாரிட்டி. நம்ம எதை செஞ்சாலுமே நம்ம திருவள்ளுவரே சொல்லியிருக்கார் இல்லையா, கற்க கசடர. ஸோ எஸ், கசடே இல்லாமல் அவ்வளோ கிளாரிட்டியாக ஒரு கான்செப்டை உண்மையாகவே நல்லா அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்கொண்டு அதை பல விதமாக கொஷின்ஸ்ல பயன்படுத்த முடியும். நான்காவது கான்ஃபிடன்ஸ். கஷ்டமான கொஷின்ஸாவே தொடர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் செய்யும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம மைண்ட் வந்து அதை கேட்டார் போல, இட்ஸ் அ மசில் மெமரி சொல்லுவாங்க இல்லையா. நம்ம வந்து உடலை எப்படி பக்குவப்படுத்தி ஜிம்லாம் போய் உடம்பை ரெடி பண்ணுறோமோ அது போல் மனசையுமே நம்மளுடைய மைண்டுமே ப்ராப்ளம் சால்விங் திங்கிங்கை அப்படி தட்டி எழுப்புனாக்க வச்சுக்கோங்களேன், அதுவுமே வந்து அவ்வளோ ஒரு க்யூரியஸாக ஆகி எல்லா விஷயத்துக்குமே டக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ப்ராப்ளம் சால்விங்கை ஈஸியாக வந்து செஞ்சு ஆரம்பிச்சிடும். ஐந்தாவது க்யூரியாசிட்டி. எஸ், ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அங்கேயே நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது என்று நம்ம என்ன பண்ணுவோம்னா தேட ஆரம்பிப்போம். இந்த க்யூரியாசிட்டி தான் ஒரு மாணவனை தொடர்ந்து கற்றுக்கொள்ள வைக்கும். நம்ம எப்பவுமே லேர்னர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே சொல்லுவாங்க. எஸ், நம்மளுடைய லேர்னிங் பாத்த எப்படி ஒழுங்குபடுத்தணும்னாக்கா நமக்குள்ள அந்த குட்டி குழந்தையான க்யூரியாசிட்டியோடு இருக்கிற அந்த குழந்தையை தட்டி எழுப்புங்க, தம்பி எழுந்து, தம்பி தங்கச்சி எழுந்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனசையும் நீங்கள் பார்த்து சொல்லி ஒவ்வொரு விஷயத்துலையுமே இது எப்படி வந்துச்சு, இது எப்படி செய்யறது, கொஞ்சம் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளை வந்து ஊக்குவிச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம வந்து அதை ஈஸியாக கற்றுக்கலாம். அண்ட் நம்ம மனசுமே அதுக்கு ஏற்றார் போல் பக்குவப்படும். ஸோ இது போல் பல விஷயங்களை நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் அறிவும் ரசிப்பும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து உன்னை பார்த்த பின்பு நான் என்ற பாடல் வந்துட்டே இருக்க, எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்து வரிகளில் பரத்வாஜி சேம்பு கேட்டு மழந்திருங்கள். இது நமது எஃப்எம் 101.4.

நேரம் 3:30 ஆயிற்றுக்கு அறிவும் ரசிப்போம் நிகழ்ச்சியில ஒலிம்பியாட் போட்டிகள் பற்றி தான் இன்றைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். எஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கு எப்படி எல்லாமே தயாராகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. ஒலிம்பியாட் ப்ரிப்பரேஷன் செய்யும் பொழுது ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். எப்பவுமே நம்ம சொல்லுவோம்ல, பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக் அப்படிலாம் இருந்தாக்கா நம்மளால இந்த போட்டிகளுக்கு ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். எப்பவுமே ஃபவுண்டேஷன் லெவல்ல நம்ம ஒவ்வொரு கான்செப்டையும் ஸ்ட்ராங்கா நம்ம வந்து போட்டோம், நம்ம மனதுல வந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியா நம்ம வந்து இந்த போட்டிகளுக்கு நம்ம தயாராக ஆரம்பிக்கலாம். ஒரு கான்செப்டை புரிஞ்சு கொள்ளாமல் டிஃபிகல்ட் க்வெஸ்சன்ஸ் மட்டுமே பிராக்டிஸ் செய்வது பயனுள்ளதாக இருக்காது. அதனாலதான் முதல்ல பேசிக் கான்செப்டை கிளியர் பண்றது ரொம்ப

0: முக்கியம். அதற்கு பிறகு ப்ரீவியஸ் க்வெஸ்சன்ஸ் மற்றும் மாடல் ப்ராப்ளம்ஸை வந்து ப்ராக்டிஸ் செஞ்சால் அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு நிறைய க்வெஸ்சன் சால்வ் செய்கிறத விட ஒரு சில நல்ல க்வெஸ்சன்ஸை, கடினமான க்வெஸ்சன்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கொள்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த ஒலிம்பியாட் போட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற வகையில். தவறான ஆன்சரே வந்தாலும் கவலைலாம் பட வேண்டாம். அந்த மிஸ்டேக்கை அனலைஸ் செஞ்சு ஏன் இந்த தவறு இங்கே நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது தான் நம்மளுடைய அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸுமே அதிகமாக டெவலப் ஆகும். இந்த தப்பை, இந்த மிஸ்டேக்கை திரும்பவும் வராமல் நம்ம மைண்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏ, இந்த இடத்துல நிறுத்து நிறுத்து நிறுத்து, தப்பு ஏதோ வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டே ஆட்டோமேட்டிக்கலாக ஆட்டோ பைலட் மோடுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் அப்படின்றார் போல, நம்ம தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நல்ல தெளிவாகவும் ஆகுது அண்ட் ஃபவுண்டேஷன் லெவலில் ஸ்ட்ராங்காகவும் ஆகும். அதே போல் மேலும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எஸ், நம்ம காலம் வந்து பொன் போன்றது, கடமை கண் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போல் நம்ம டைமை வந்து சரியாக வந்து நம்ம பயன்படுத்தி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாக நம்ம வந்து பதிலை வந்து செலுத்தணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது காம்படிஷனில் ஒரு க்வெஸ்சன்ஸ்க்கே முழு நேரத்தையும் வந்து நம்ம செலவழிக்க முடியாது, அப்படி பண்ணவும் கூடாது. எப்பொழுதுமே ஒரு ப்ராப்ளம் விடணும், எப்போ வந்து அந்த ப்ராப்ளத்துக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்து அதை ப்ராக்டிஸ் செய்யணும் அப்படின்றது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது தான் நமக்கு இதை ஈஸியாக கற்றுக்கொள்ள முடியும். நம்ம வந்து ஓகே இந்த டைம் வந்து இந்த டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு மைண்ட்லேயே நம்ம வந்து எப்போவுமே பிளான் பண்ணிகிட்டே அந்த பிளானிங் லெவல்லே இல்லாமல் அது எக்ஸிக்யூட்டிங் லெவலில் நம்ம பண்ணும்பொழுது தான் உண்மையான அந்த ரியாலிட்டிக்கல் திங்ஸ் வந்து நம்ம கண்களுக்கு தெரியும். தென் நம்ம மைண்டுமே ஓகே இந்த இடத்துலலாம் நம்ம வந்து இன்னுமே டைம் மேனேஜ்மெண்ட்டை பக்காவாக மாற்றிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டுமே யோசிக்க ஆரம்பிக்கும். தினமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் செய்கிறது ஒரே நாளில் அதிகம் படிக்கிறத விட ரொம்ப ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். எஸ், அதே போலவே இந்த ஒலிம்பியாட் பற்றி இருக்கிறதான தவறான சில எண்ணங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மித்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த வகையில் டாப்பர்ஸ்கள் மட்டும்தான் ஒலிம்பியாட் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து நினைப்பாங்க. பட் அது உண்மையல்ல, அது சரியானதுமே அல்ல. ஒரு சப்ஜெக்ட் மீது நமக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டில் இம்ப்ரூவ் ஆக முயற்சி செய்யலாம். மேக்ஸ் ஒலிம்பியாட் அப்படின்னா காம்படிஷனில் இந்த கால்குலேஷன் ஸ்பீட் மட்டுமே முக்கியம் அப்படின்னு நினைக்கலாம். அதுவுமே வந்து சரியில்லை. கால்குலேஷன் ஒரு ஸ்கில் தான், ஆனால் ஒலிம்பியாடில் லாஜிக்கல் மற்றும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் தான் ரொம்ப ரொம்ப ரொம்ப அடிப்படையாகவே அங்கே ஒர்க் பண்ணுறது. ஒரு முறை தோத்துட்டோம் அப்படின்னாக்கா ஒலிம்பியாட் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபெட்டப் ஆகிடக்கூடாது, அந்த இடத்துலையே வந்து நம்ம குவிட் பண்ணிட நினைக்கவே கூடாது. ஒரு காம்படிஷன் ரிசல்ட் உங்களுடைய முழு திறமையுமே தீர்மானிக்காது, அதை மைண்டில் நம்ம அதிகமாக ஏற்றுக்கணும். நிறைய நேரங்களில் நம்ம வந்து எக்ஸாம் ஃபெயிலியர்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்குறோம், நம்ம மனசு ஏன் அந்த மாதிரி சோர்ந்து போகுது அப்படின்னா இதுதான் நம்மளுடைய ஃபைனல் அப்படின்னு சொல்லி நம்ம மனது வந்து நினைக்க ஆரம்பிச்சிருது. அது கிடையாது. 3 மணி நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அது ஏதோ ஒரு பகுதியில் நம்ம வந்து மேபி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்னால நம்ம தவறு பண்ணியிருக்கலாம், இல்லை வேற ஏதேனும் ஒரு ப்ராப்ளம் சால்விங்கை ப்ராப்ளம் கரெக்டாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணாததுனால தப்பு பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு பல விஷயங்கள் வந்து அதில் இன்பில்ட்டாக இருக்கிறதுனால அந்த ஃபெயிலியர் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஃபெயிலியர் இஸ் நாட் தி எண்ட்ங்க, இட் இஸ் த பிகினிங் ஸ்டோ. லைக் நமக்கு வந்து அடிப்படையான ஒரு கல் எடுத்து வச்சு நம்ம நடக்கிறதுக்கு போகிறதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான முதல் படியே வந்து ஃபெயிலியராக கூட இருக்கலாம். அதனால் அந்த ஃபெயிலியரை பற்றிலாம் நீங்கள் வந்து கவலையே படாமல் எந்த ஒரு டிஃபிகல்ட் க்வெஸ்சன்ஸாக இருந்தாலுமே தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கேயே நம்ம வந்து நின்றுடாமல் அந்த இடத்துலேருந்து நான் என்ன கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் மாற்றிட்டு நீங்கள் முன்னேறி போயிட்டே இருந்தீங்கன்னாக்கா அந்த மிஸ்டேக்கே உங்களுக்கு மிகப்பெரிய டீச்சராக வந்து அமைஞ்சு உங்களுக்கு லைஃப் லெசனையுமே கற்றுக் கொடுக்கும் அப்படின்றது மிகப்பெரிய உண்மை தாங்க. ஸோ எஸ், இது போல நிறைய தத்துவங்களும் கூட அப்படியே சேர்த்து சேர்த்து சேர்த்து சொல்றிய பவானி அப்படின்னு சொல்லி நீங்களுமே நினைக்கிறது எனக்கே தெரிகிறது. எனக்குமே ஆஹா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி எனக்குமே மனசு எல்லாமே பூரிக்குது. ஸோ எஸ், அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்துருவோம். கண்டு கொண்டேன் என்ற திரைப்படத்திலிருந்து என்ன சொல்ல போகிறா? எஸ் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்ன சொல்ல போகிறான்றதா அடுத்ததாகவுமே நம்ம இந்த பாடலுக்கு அப்புறமே கேட்போம். சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரிகளில் ஏஆர் அம்மன் சேம்பில் வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்துருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: இல்லை இல்லை சொல், ஒரு கணம் போதும்

என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய்ன்னு சொல்லி ஆர்வமாக காத்து கொண்டிருக்கும் என் அருமை நண்பர்களே. எஸ் நேரம் 3:42 ஆயிற்றுக்கு அறிவம் ரசிக்கும் நிகழ்ச்சியில தான் நம்ம வந்து இணைந்திருக்கோம். என்ன சொல்ல போகிறா, என்ன சொல்ல போகிறான்னு சொல்லி நீங்க எல்லாருமே ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க. எஸ் அந்த வகையில நம்ம ஒலிம்பியாட் போட்டிகள் பற்றி வந்து பேசிட்டு இருக்கோம். இந்த ஒலிம்பியாட் போட்டிகள் பற்றி பேசும்பொழுது எனக்கு சில விஷயங்கள் மனதில் தோன்றது, அது உங்களிடத்துல ஷேர் பண்ணணும். அது வந்து நம்மளுடைய நேயர்கள் கேட்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களுமே சொல்ல தான் போகிறேங்க. அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா, உங்கள் குழந்தைகளோட நீங்கள் வந்து கேள்விகள் பதில்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படியெல்லாம் படிக்க வைக்கும் பொழுது நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிப்ஸ் எல்லாமே கொடுக்கலாம்னு சொல்லி தாங்க நான் ஆசைப்படுறேன். அந்த வகையில் இப்போ வந்து பேரண்ட்ஸ் பார்த்தீங்கனாக்கா, நம்ம வந்து குழந்தைங்களுக்கு டிஃபிகல்ட்டான க்வெஷ்சன்ஸ்க்கு ஆன்சர் சொல்ல முடியாமல் கொஞ்சம் அவங்க யோசிச்சு இல்லை திணறாங்க அப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்து ஈஸியாக இது கூடவா தெரியல, நான் எத்தனை தடவை சொல்லி கொடுத்தேன், இது இது யோசியேன் அப்படின்னு சொல்லி நம்ம அவர்களை வந்து வெறும் சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்லி அவர்களை வந்து கேட்காம அந்த இடத்துல ஓகே அவங்க சப்போஸ் மிஸ் பண்ணிடுறாங்க இல்லை யோசிச்சுட்டே இருக்காங்க சொல்ல முடியாமல் தயங்குறாங்க தெரியல அப்படின்ற பட்சத்தில் இது கூடவா தெரியலன்னு சொல்லி அவங்கள சோர்வடைய செய்யாமல் அதுக்கு பதிலாக சரி நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இதுக்கான ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேம் போல் உங்கள் குழந்தைங்க கூட நீங்கள் வச்சு அதை கண்டக்ட் பண்ணிங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்கலாக ஏய் இது கேம் மாதிரி நல்லா இருக்கே இது இன்னும் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேமா அப்படின்னு நினச்சி இன்னும் அதிகமாக வந்து நேரத்தை அதில் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக அதை வந்து கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. எஸ் அதே போன்றே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே ஒரு குட்டி விஷயங்கள்லாம் சொல்லலாம் அப்படின்னு தோணுது. அந்த வகையில் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கேள்விக்குமே நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே வந்து யோசிப்போம். அது ரொம்பவே நல்ல ஒரு விஷயந்தான். ஆனால் உடனே ஆன்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது உடனே நான் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே உடனே உடனே ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிக நேரத்தில் ரொம்ப ஓவர் திங்கிங் ஆகி அந்த இடத்துல சோர்வு ஏற்பட்டு அப்படியே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கே நம்ம வந்து முடிவுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்படி இல்லாம சில கேள்வி வந்து நம்ம ரொம்பவே குழப்பறதா கன்ஃபியூசிங்கா இருந்துச்சுனாலுமே சரி இல்ல சில கேள்விகள்ல நம்ம வந்து ஃபெயிலியரே ஆகுறோம் எனக்கு அந்த ஆன்சரே தெரியலப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அங்க விடக்கூடிய சிச்சுவேஷன்ஸே வந்தாலுமே அந்த கேள்விக்கானது வெறும் நம்ம வந்து ஓகே அந்த இடத்துல மட்டும் யோசிக்கணும் அப்படி இல்லாம அதுக்கு வேற வகையில நம்ம வந்து ஆன்சரை யோசிச்சு இன்னுமே அதிகமாக நம்மளை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகுது. ஆக்சுவலாக இந்த டிஃபிகல்ட்டான க்வெஷ்சன்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். உண்மையாலுமே நம்ம வந்து எப்போ வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரச்சனை ஒரு க்வெஷ்சன்ஸ் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயத்த பார்க்கும்பொழுது தான் நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கலாக புதுசாக திங்க் பண்ண ஆரம்பிக்கிறது ஒரு புது விஷயத்தை ஏய் இந்த விஷயம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இது இல்லையே இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கலாக வந்து புதுசாக யோசிக்க ஆரம்பிக்கிறது. அப்போ தாங்க புது புது கான்செப்ட் புது புது விஷயங்கள் அப்படியே தோன்றி பல விஷயங்கள் அப்படியே நடந்துகிட்டே போகுது. ஸோ டிஃபிகல்ட் க்வெஷ்சன்ஸ்லாம் வந்துச்சுன்னா பயப்படவே பயப்படாதீங்க, அசால்ட் பண்ணுங்க அப்படியே போயிட்டு ஆஹா சூப்பருங்க பரவாயில்ல டிஃபிகல்ட் க்வெஷ்சன்ஸா இதுக்கு நான் கண்டுபிடிச்சிட்டு வரேங்க மேபி இப்போ மிஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் இதுக்கப்புறம் நான் இதுக்கான ஆன்சரை பல வகையில் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்துங்க. அந்த இடத்துல சோர்ந்து போய் அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க, பின் வாங்கிடவே வாங்கிடாதீங்க. ஸோ எஸ் இது போன்ற பல விஷயங்களுமே நான் நீங்கள் வந்து செய்வீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு உங்களை இது வந்து மூவ் பண்ணும். நீங்களுமே புதிய புதிய கான்செப்ட் உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும், அது உங்களுடைய ஒரு நியூ லைஃபுக்கே வந்து வழிவகுக்குமே ஆரம்பிக்கும். ஸோ எஸ் இது போன்ற பல விதமான காரியங்களை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஒலிம்பியாட் போட்டிகள் பற்றிய தகவல்களில். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ரிதம் திரைப்படத்திலிருந்து காற்றே என் வாசல் வந்தால் என்ற பாடல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் கவிதா கிருஷ்ணமூர்த்தி குரல்ல வைரமுத்து வரிகள்ல ஏஆர் அம்மன் இசையமைப்புல வந்துட்டே இருக்கு. கேட்டு மழந்திருங்கள். இது நமது FM 101.4.

நேரம் 3:52 ஆயிடுச்சுக்கு. அறிவும் ரசிப்போம் நிகழ்ச்சியில் தான் வந்து இணைந்திருக்கும். எஸ், இப்போ நம்ம லிசனர்ஸ்க்கான ஒரு கேள்வி கேட்டுடலாமா? இப்போ உங்களுக்கு ஒரு ஒலிம்பியாட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற சான்ஸ் கிடைச்சதுன்னா, நீங்கள் மேக்ஸ், சயின்ஸ், கம்ப்யூட்டர், பயாலஜி, ஜியோகிராஃபி இதில் எந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணுவீங்க? யோசிச்சு நீங்களே உங்களுக்கு பதில சொல்லுங்க. எஸ், இப்போ நம்ம வந்து இந்த மாங்கி பாத்துடைய ரிஃப்ளெக்ஷனாக தான் நம்ம வந்து இந்த அறிவும் பிரசிப்பு நிகழ்ச்சியில் வந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா? எஸ், இந்த ஒலிம்பியாடை பற்றி நமது நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுமே சமீபத்திய மாங்கி பாத் நிகழ்ச்சியிலுமே குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. அவர் பேசும்பொழுது, சயின்ஸ் துறையிலுமே நம்மளுடைய இளம் தலைமுறை இந்தியாவை பெருமைப்படுத்தி வருகிறது என்று குறிப்பிட்டிருக்காங்க. அதிலும் குறிப்பாக சயின்ஸ் ஒலிம்பியாடில் உலகிலேயே மிகவும் மதிப்புமிக்க போட்டிகளில் ஒன்றாக இருக்கிறது என்றும், இதில் உலகம் முழுவதும் ஏராளமான மாணாக்கர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்றும் அவர் கூறியிருக்காங்க. சமீபத்தில் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மற்றும் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய துறைகளுக்கான ஒலிம்பியாட் போட்டிகளுமே நடைபெற்றன. இந்த போட்டிகளுமே இந்திய மாணாக்கர்களின் பெர்ஃபார்மன்ஸ் மிகவும் சிறப்பாக இருந்ததாக பிரதமர் அவர்கள் கூறியிருக்காங்க. பிசிக்ஸ் ஒலிம்பியாடில் இந்தியாவிலிருந்து கலந்து கொண்ட 5 மாணாக்கர்களுமே கோல்டு மெடல்ஸ் வென்றிருக்காங்கங்க. அது மட்டுமல்லாமல் இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸுமே பெற்றிருக்கு. மேலும் கடந்த 10 நடைபெற்ற பிசிக்ஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை பார்க்கும்பொழுது, இந்திய மாணாக்கர்கள் தொடர்ந்து கோல்டு அல்லது சில்வர் மெடலை தான் வென்று வருவதாக அவர் கூறியிருக்காங்க. இவ்வளோ பெரிய பெருமை, இவ்வளோ பெரிய பெருமையான விஷயம் இல்லையா? எஸ், அதே போல கெமிஸ்ட்ரி ஒலிம்பியாட்லுமே கூட இந்திய மாணாக்கர்கள் அனைவருமே கோல்டு மெடல் வென்றிருக்காங்க. இது இதுவரை இந்தியாவின் சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் என்றுமே அவர் குறிப்பிட்டிருக்காங்க. பயாலஜி ஒலிம்பியாட்லுமே கூட இந்திய மாணவர்கள் அனைவரும் மெடல்ஸ் வென்றிருக்காங்க, அதில் கோல்டு மெடலுமே அடங்குது. அதே போல மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட்லுமே இந்திய மாணவர்கள் 2 கோல்டு மெடல்ஸ் மற்றும் 4 சில்வர் மெடல்ஸ் வென்றிருக்கிறாங்க என்று பிரதமர் அவர்கள் கூறியிருக்காங்க. இந்த சாதனைகளை பற்றி பேசும்பொழுது, நமது நாட்டின் இளைஞர்களின் சக்தியை நினைச்சு நம்ம மிகவும் பெருமைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாவே இது இருக்குங்க. எஸ், அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிரதமர் அவர்களுமே வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இந்தியாவில் ஒலிம்பியாட் மற்றும் ஆக்கத்தான் போட்டிகளின் கல்ச்சர் தொடர்ந்து வளர்ந்து வருவது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அவர் கூறியிருக்காங்க. இது போன்ற பிளாட்ஃபார்ம்ல நாட்டின் இன்னும் அதிகமான இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று இந்தியாவுக்கு மேலும் பெருமை சேர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையையும் பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்திருக்காங்க. இறுதியாக அவர் ஒரு அழகான விஷயத்தையுமே சொல்றாங்க. ஒரு வருடத்துல திறமை அதாவது இருந்துச்சுன்னா, எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற தீர்மானம், தீவிரமான ஆர்வமுமே அவங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, அவருக்கான எல்லா வழிகளுமே தானாகவே தெளிவாகிடும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. எஸ், நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு. நிறைவா சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கு நம்ம ஒலிம்பியாட் போட்டிகளை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். ஆனால் உண்மையிலேயே ஒலிம்பியாட் என்பது ஒரு காம்படிஷன் மட்டுமே கிடையாதுங்க. அது ஒரு திங்கிங் ஹேபிட். ஒரு கொஷனை ஆன்சர் கண்டுபிடிக்கிறத விட அந்த கொஷனை பார்த்து இதுக்கு வேற வழியில் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம சவால் பண்ணி கொண்டு அதுக்கான ஆன்சர்ஸை நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது தான் யோசிக்கிற திறனுமே வந்து அதிகமாக வளருது. மார்க்ஸ் நம்முடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டலாம், ஆனால் ஒரு மாணவனுடைய கியூரியாசிட்டி மார்க்ஸில் அளக்க முடியாது. அறிவை மனப்பாடம் செய்வது மட்டுமே எஜுகேஷன் இல்லைங்க, அறிவை பயன்படுத்த தெரிந்து கொள்வது தாங்க எஜுகேஷன். ஒரு நல்ல ஆன்சர் ஒரு க்வெஸ்சனை முடிக்கலாம், ஆனா ஒரு நல்ல க்வெஸ்சன் ஒரு புதிய சிந்தனையை ஆரம்பிக்கலாம். அதனால குழந்தைகளுக்கு கேள்வி கேட்கும் பழக்கத்தை உருவாக்குவோம். தவறு செய்ய பயப்படாமல் முயற்சி செய்ய சொல்லுவோம். கஷ்டமான ப்ராப்ளம் வந்தால் ஓடாம, சரி இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு செய்வோம். காம்படிஷனில் வெற்றி பெறுறது மட்டுமே பெரிய விஷயம் இல்லைங்க, ஆனால் போட்டியின் மூலமாக நம்மளுடைய சிந்தனையை வளர்த்து கொள்வது அதை விட பெரிய விஷயம். அதுதாங்க மிகப்பெரிய வெற்றி. இதுதான் உங்கள் அறிவும் ரசிப்போம். எஸ், அறிவை தேடுவோம், கேள்விகளை கேட்போம், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வோம். எஸ், இந்த நிகழ்ச்சியில் இத்தனை ரொம்ப சூப்பரான விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட இந்த ஒலிம்பியாட் போட்டிகள் வகையில் உங்களுக்கு நிறைய மெசேஜஸுமே கொடுத்துருக்கிறது, நிறைய இன்ஃபர்மேட்டிவ்ஸுமே கொடுத்ததுல

ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. எஸ் நிகழ்ச்சியினுடைய நிறைவேற்றில் தெரி திரைப்படத்திலிருந்து என் ஜீவன் என்ற படம் தான் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஹரிஹரன், சைந்தவி, வைகோ மற்றும் விஜயலட்சுமி குரல்ல நா முத்துக்குமார் மற்றும் ஆர் தியாகராஜன் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமாரோடைய சிம்பிள் வந்துட்டே இருக்கு. இத்துடன் நானுமே இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்கள்கிட்ட இருந்து சைன் ஆஃப் பெறுகிறேன். அடுத்ததா 4 மணிக்கு எஸ் ஃபன் பண்ணலாம நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து கேட்டு மழந்திருங்கள். இது நமது FM 101.4.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவு வங்கிகள் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் துறையின் வளர்ச்சியில் மாலுமிகளின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள ஏரிகளில் கருவேல மரங்களை அகற்றி நீர்நிலைகளை தூர்வாரி நீர்மட்டத்தை உயர்த்தும் பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் அம்ரித் பாரத் உள்ளிட்ட மேம்பாட்டுப் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுபாராவ் இன்று ஆய்வு செய்தார். முல்லை பெரியாறு அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சலிஹா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ ஸ்கோபர் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி

கிரிக்கெட் போட்டியில் இரண்டாம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 238 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

சந்தோஷம் மக்களே, நேயர்கள் இணைந்திருப்பது ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி. எஸ், இந்த நிகழ்ச்சியில இன்றைக்கு உங்க கூட கேம் விளையாடுறதுக்காக வந்திருக்கிறது நான், உங்க ஆர்ஜி பவானி. எஸ், இன்றைக்கு என்ன கேம் கொண்டு வந்திருக்க பவானி அப்படின்னு சொல்லி சுறுசுறுப்பா விறுவிறுப்பா காத்து கொண்டிருக்கும் நமது நேயர்களுக்கு, எஸ் எப்பொழுதுமே சொல்வது போல சூப்பரான சாங் காத்துட்டு இருக்கு, அதை கேட்டுட்டு வாங்க உங்களுக்கான கேம் நான் வச்சிருக்கேன். அந்த வகையில முதலாவதாக நம்மளுடைய ஷோல ஒளிபரப்பப்பட போற பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, யூத் திரைப்படத்துல இருந்து முட்டைக்கலக்கி என்ற பாடல் தான் வந்துட்டே இருக்கு. கென் கருணாஸ் அவங்க குரல்ல, அவர்களுடைய வரிகள்ல இருந்து ஜி வி பிரகாஷ் குமாரோட இசைப்புல வந்துட்டே இருக்கு. கேட்டு மழந்திருங்கள். இது நமது எஃப்எம் 91.4. Hey, man.

0: எஸ் ஃபன் பண்ண நம்ம நிகழ்ச்சியில தான் வந்து நம்ம இணைந்திருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில எஸ் என்ன டாபிக் சொல்ல பவானி, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போறோம்? ஆர்வமாக காத்து கொண்டிருக்கும் நமது நேயர்களுக்காக சொல்லவிருப்பது அதேதாங்க, மாத்தி யோசி. எஸ் இந்த கேம் விளையாடுறதுக்காக அப்படியே காத்து கொண்டிருக்கும் நமது நேயர்களுக்கு ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். எஸ் என்ன, மற்ற நேயர்களுமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னாக்கா உங்கள் ஃபோன் எடுங்க. அழைக்க வேண்டிய எண் 298600038 அல்லது 295205545 இணைப்பெண்ணாக 044 என்ற எண்ணிற்கு நீங்கள் கால் பண்ணி என் கூட சேர்ந்து இந்த கேமை விளையாடலாம். நானும் பார்க்க போகிறேன் நீங்கள் எவ்வளோ தாக்கு பிடிக்கிறீங்க. இந்த பவானியின் கேள்விக்கு பதில் சொல்ல தயாரா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே என்னுடைய கேள்வியை உங்களுக்காக தொடுத்துட்டு வந்துட்டே இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடுவேன், கேட்டு மறந்துருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: அத்தை மாமா எங்கம்மா, யாரையும் காணோம்?
1: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
2: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
1: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். ஏன் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடைச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வெல்கம் பேக் மக்களே. எஸ், நமக்காக கேம், நம்ம கூட விளையாடுறதுக்காக நம்மளுடைய நேயர்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. யார் எங்கிருந்து பேசுறாங்க சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து?
2: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
1: தமிழேந்தி சார், எஸ் கேமுக்கு ரெடியா?
2: ரெடி.
1: எஸ், என்ன கேம் சொல்லுங்க பாக்கலாம். நீங்கள் பதில் சொல்ல தயாரா? எஸ். முதலாவது சாப்பிட்டீங்களா?
2: டைம் வந்து 4:11 ஆகுது.
1: எங்க போலாம் பிளான்? என்னாச்சு, நம்ம வந்து பிளான் வச்சிருந்தோமே அதையும் மாத்தி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர், அருமை. நிச்சயமாவே ரொம்பவே நல்ல ஒரு முயற்சி. நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி
1: நன்றி. ஓகே, அடுத்த கால் கிட்ட பேசுறோம். ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து? வணக்கம். கண்ணன் சார், நலமா இருக்கீங்களா? சூப்பர் சார், சொல்லுங்க, நம்ம கேம் குள்ள போயிடலாமா? ஓகே. எஸ், இன்னைக்கு மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க?
3: மழை வந்து இப்பதான் போயிடுச்சு.
1: எங்க, எந்த ஊர்ல?
3: காலையில வெயில், சரியான வெயில்.
1: அதனால மழை பெஞ்சதா?
3: நைட்டு தான் காத்து அடிக்குன்னு சொல்றாங்க. இப்ப பாப்போம்,
1: இப்ப மழை பெய்யுதா?
3: பத்து தான் காத்துட்டு இருக்கேன், இன்னைக்கு சாயந்தரம் ஊருக்கு வந்து வரேன்.
1: சரி, எந்த ஊரு?

0: அதாவது ரோட்ல ஒருத்தன் பையன் பையன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கான் என்னன்னு
1: தெரியாது. ஏன் ஓடுறாங்க?
0: ஒருத்தன் வீட்டுல வந்து பாம்பு உள்ள பூந்துருச்சான்.
1: அதனால என்ன பண்ணாங்க? ரொம்ப அழகா முயற்சி செஞ்சீங்க, நன்றி, வாழ்த்துக்கள். சூப்பர், ரொம்ப அழகா வந்து என்னதான் ஆச்சுன்னு என்னதான் ஆச்சுன்னு தெரியல, ஒரே மழை வர மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா வந்து கேம் வந்து விளையாடினாங்க. ஸோ எஸ், நீங்களுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புனீங்கனாக்கா உங்களுடைய ஃபோன் எடுத்து அழைக்க வேண்டிய எண் 298-6-0-0-3-8 அல்லது 295-2-0-5-5-4 என்ற எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி ஏன் கூட இந்த கேம் வந்து விளையாடலாம். ஸோ எஸ், அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். மான் கராத்தே திரைப்படத்திலிருந்து ராயபுரம் தியேட்டர் என்ற சாங் தான். சிவகார்த்திகேயன் மற்றும் பரவி முனியம்மா அவங்க குரலில், ஆடி ராஜா வரிகளில் அனிருத்ரா அவர்களுடைய இசையமைப்பில். கேட்டு மணந்திருங்கள், இது நமது FM Rainbow 101.4.

0: பசங்கனாலே கெத்து தானபா.
1: பாய்ன்னு சொல்லி நாங்கள் கிளம்பாம நாங்கள் கேம் விளையாடுறதுக்காக ஹாய்ன்னு சொல்லி வந்திருக்கோம். எஸ், நம்ம கூட கேம்

0: அடுத்துக்காக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாப்போம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து? வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா? நன்றி நன்றி. சரியாக சொல்லுமாறு தாழ்மையுடன்
1: கேட்டுக்கொள்கிறேன்.
0: உங்களுக்குமே வாழ்த்துக்கள், என் வணக்கங்கள். எஸ் கேம் குள்ள போயிடலாமா?
1: போலாம் மேடம், ரெடியா இருக்கேன்.
0: ஓகே சரி. மார்னிங் எத்தனை மணிக்கு எழுந்தீங்க?
1: சாயங்காலம் வெளியே போறேன் மேடம்.
0: எங்க? இவ்வளவு நேரம் யோசிக்க கூடாது, அப்புறம் கேம்ல அவுட் ஆயிடுவீங்க.
1: நீங்க
0: போலயா?
1: ட்ரெயின் வருது மேடம்.
0: எங்க வருது?
1: சைக்கிள்ல போறேன்.
0: அப்ப நடந்துட்டு இருக்க நீங்க?
1: உட்கார்ந்துருக்க மேடம்.
0: அப்ப நிக்கிறது யாரு?
1: சாமி நிக்கிறது மேடம், சொல்லிட்டேன்.
0: பட் உங்களுடைய முயற்சிக்காக பெரியந்தன்மையான மனசுங்க உங்களுக்காகவே. இதோ நன்றி சார். ஓகே, நம்ம அடுத்த கொலைக்கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். யாரு இங்க இருந்து?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: வணக்கம். நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நலமா இருக்கேன் மேடம்.
0: சூப்பர் சார். ஓகே, கேம் குள்ள போயிடலாமா?
2: ஆ, போயிடலாம்.
0: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன?
2: நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன்.
0: எந்த ஊரு?
2: காவிரியில தண்ணி இல்ல.
0: பாத்திரத்தில் தண்ணி இல்லையா?
2: நான் உட்கார்ந்து இருக்கேன்.
0: ஏன் உட்கார்ந்து இருக்கீங்க? எழுந்து நடக்கலாம்ல. இவ்வளவு நேரம் எடுக்க கூடாது, யோசிக்க கூடாது, டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும்.
2: நான் கொல்லைக்கு போயிட்டு இருக்கேன்.
0: அப்ப உட்கார்ந்து இருந்தீங்க?
2: நான் வந்துட்டே இருக்கேன்.
0: எங்க வரீங்க?
2: எங்க
0: வரீங்க? அவுட் தானே. பட் ரொம்பவே சூப்பராக முயற்சி செய்தீங்க உங்களுக்காகவே. இதோ
3: என்ன
0: செலிப்ரேஷனா? ஓ, பெட்ஸ் எல்லாம் வளர்க்குறீங்களா? ரொம்ப சூப்பரா முயற்சித்தீங்க. நன்றிம்மா, வாழ்த்துக்கள்.
3: தேங்க்யூ.
0: ஸோ எஸ், நம்ம அடுத்த காலர் கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து? ஹலோ, வணக்கம்.
4: அன்பு அறிவாளர், மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். உங்கள் பெயர்
4: எங்கிருந்து? ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: ஓகே, கேம் ரெடியா சார்? ரொம்பவே நல்ல சிறப்பா முயற்சித்தீங்க. நன்றி நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பா முயற்சித்தீங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
4: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.
0: ஓகே, சோ எஸ், நம்ம அடுத்த காலர் கிட்ட வந்து பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
5: வணக்கம்மா, வாழ்க வளத்துடன். கேது ஜெயசீல்.
0: வணக்கம். ஓகே சார், கேம் ரெடியா?
5: ரெடிமா.
0: ஓகே, உங்க வீட்ல எத்தனை செடி வச்சிருக்கீங்க?
5: அம்மா, நான் மதியம் மோர் சாதம் சாப்பிட்டேம்மா.
0: காலையில எத்தனை மணிக்கு எழுந்தீங்க?

0: அம்மா இப்பதான் பால் கடைக்கு புறப்பட தயாரா ஆகிறேன்.
1: எங்க போறீங்க?
0: பால் கடைக்கு புறப்பட தயாரா.
1: நீங்க தோத்துட்டீங்க தானே? மற்றும் தி குரல்ல விவேக் வரிகள்ல சந்தோஷ் நாராயணனுடைய இசைப்பில் வந்துட்டே இருக்கு. கேட்டு மழந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

0: சுடிதாரணிந்து வந்த ஸ்வர்க்கமே.
1: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
2: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே
1: துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
3: she is a fantasy, shanana, oh oh.
1: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை. மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம். செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.

0: 91.4 இனி எல்லாமே தூளு.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: வெல்கம் பேக் மக்களே. எஸ், நம்ம ஃபன் பண்ணலாம நிகழ்ச்சியில் மாத்தி யோசிக்கையும் தான் வந்து விளையாடிட்டு இருக்கோம். எஸ், நம்ம கூட விளையாடுறதுக்காக நம்மளுடைய காலர்ஸ்லாம் ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க. யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து? வணக்கம்.
4: பத்மாவதி பவானிக்கு ரெண்டு வணக்கம்.
3: ரெண்டு வணக்கம் தானா? ஏன் மூணு இல்லையா? சரி, ஓகே,
4: சொல்லுமா.
3: ஓகே, கேமுக்கு போகலாமா?
4: மழை
3: பெய்யல.
4: காலையில சாப்பிட்டேன், ஒரு 3 மணிக்கு சாப்பிட்டேன்.
3: என்ன செஞ்சீங்க மத்தியானம்?
4: நான் தான்
3: இங்க இருக்கேனே, சாப்பிட முடியாதே. நீங்க சரியான பதில சொல்லி தவறான முடிவை எடுத்து விட்டீர்கள்.
4: நன்றி. சொன்ன
3: எனக்கு காஃபி போட்டு தரேன்னு சொன்னீங்களே,
4: நன்றி.
3: பட் ரொம்பவே சூப்பரா முயற்சித்தீங்க, உங்களுக்காகவே இதோ.
4: நன்றிமா.

0: ஓகே, சோ எஸ் நம்ம அடுத்த காலர் எங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து?
1: வணக்கம்மா, நான் தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேன்.
0: தேவிகா நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும்மா. ஓகே, கேம் குள்ள போயிடலாமா?
1: போலாமா, ட்ரை பண்றேன்.
0: ஓகே, எஸ் அங்க மழை பெய்தா?
1: நல்லா வெயில் காயம் போல இருக்கு.
0: எப்போ?
1: நேற்றுதான் காபி சாப்பிட்டுலான்னு யோசனை பண்ணினே இருந்தேன்.
0: இன்னைக்கே வந்துருச்சா? சரி, காலையில என்ன சாப்பிட்டீங்க?
1: நாளைக்கு ஊருக்கு போலான்னு இருக்கேன்.
0: எந்த ஊருக்கு?
1: நேற்று பீச்சுக்கு போனோமா, மழை வந்துச்சு திடீர்னு.
0: என்ன பண்ணீங்க? மூச்சு வந்தீங்களா?
2: உங்களால்
0: முடியும், கம் ஆன். என்ன சமைச்சீங்க?
2: பாண்டிச்சேரி பீச்சுக்கு போயிருக்காங்க மேடம்.
0: நீங்க போலியா?
2: நாங்க வந்து கோயிலுக்கு போலாம்னு இருக்கோம் மேடம்.
0: ஓ, அங்க போகிறது பதிலா இங்க போறீங்களா?
2: நாளைக்குதான் மேடம் வந்து சப்பாத்தி பண்ணலாம்னு இருக்கேன்.
0: தொட்டுக்க
2: நாளைக்கு பொண்ணு வீட்டுக்கும் போலான்னு நினைச்சிருக்கோம், கூப்பிட்டுருக்கா.
0: எந்த ஊரு?
2: என் பேரை வந்து இப்ப டிகிரி செகண்ட் இயர் பண்றான் மேடம். அவ்வளோ பெருசா ஆயிட்டான்.
0: ஓகே, சரி. மாடியில செடிலாம் வைப்பீங்களா?
2: என் பேத்தி வந்து இந்த வருஷம் பிளஸ் டூ மேடம், நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன்.
0: ஓகே, என்ன டிகிரி படிச்சிருக்காரு உங்க பேர?
2: என் பேத்தி வந்து இந்த எவர்வீன் வித்யாசம்னு இதுல படிக்கிறான் மேடம், பெரம்பூர்ல.
0: சரி, உங்களுக்கு பெட் வளர்க்குற பழக்கம் இருக்கா, பெட்ஸ் எல்லாம்?
2: என் பேரன் வந்து ஸ்கூல் டாப்பர் தேர்ட் மேடம், 50,000 ருபீஸ் கேஷ் அவார்டு வாங்கினாங்க.
0: நீங்க என்ன சூப்பரா சமைப்பீங்க?
2: நன்றி,
0: வாழ்த்துக்கள். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து? ஹலோ வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
3: வணக்கம்
0: வணக்கம். தூரத்துல இருந்து ஒரு சத்தம் கேக்குறது.
3: இப்ப கேக்குதா மேடம்? வணக்கம்.
0: சூப்பர், கிட்ட வந்து பேசுங்க. ஓகே சூப்பர் சார், உங்க நேம் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: ஓகே முருகன் சார், நம்ம கேம் குள்ள போயிடலாமா?
3: மேடம் கேம் சொல்லுங்க.
0: மாத்தி யோசி, நான் கேக்குற கேள்விகளுக்கு தப்பான பதில் சொல்லணும். மாத்தி சொல்லணும், ஆனா சீக்கிரமா சொல்லணும், யோசிக்க கூடாது.
3: என்ன
0: பாட்டு பிடிக்கும்? உங்க பேர் என்ன?
3: நாளைக்கு வந்து ஒரு திருமணத்துக்கு வந்து போனேன்.
0: போயிட்டீங்களா, போக போறீங்களா?
3: நான் எப்பவுமே வந்து நிறுத்தி நிதானமா தான் நான் பேசுறேன்.
0: இப்ப ஸ்பீடா பேசுறீங்களா?
3: எனக்கு வந்து இந்த எழுதுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, கையில என்ன இருக்கு? வணக்கம், யார் இங்க இருந்து?
4: வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழம்.
0: ராஜலட்சுமி மேம், கேமுக்கு தயாரா?
4: தயார்.
0: என்ன தயாரே, ரொம்ப சோகமா இருக்கிறதே, பத்தாதே? அப்படி சொல்லுங்க. ஓகே, உங்களுக்காகவே. சரி, புக்லாம் படிப்பீங்களா?
4: நான் இப்பதான் கிரைண்டர் மாவு வேலை முடிச்சிட்டு வந்தேன்.
0: அப்புறம் என்ன வேலை இருக்கு?
4: நாளைக்கு கோயிலுக்கு போகலான்னு இருக்கிறேன்.
0: சரி, யார் கூட போறீங்க?
4: லைப்ரரி இன்னைக்கு லீவு.
0: என்ன புக் கடைசியா படிச்சீங்க?

0: காற்று குடிக்கணும். அடுத்தது
1: இப்ப குடிக்கலையா?
0: செருப்பு போடாமவே வெளியில வந்துட்டான்.
1: சரி, வீட்டுக்கு போயிட்டு போறீங்களா?
0: அடுப்ப நிறுத்தல என்ன
1: ஆஃப் பண்ணிடலாமா?
0: ட்ரெயினுக்கு நேரம் ஆயிட்டு போகணும்.
1: எங்க போறீங்க?
0: பஸ் லேட்டா வருதுன்னாங்க.
1: நீங்க எங்க போறீங்க?
0: எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை.
1: சரி சரி, கையில என்ன வச்சிருக்கீங்க?
0: பசங்க ஒண்ணும் சொன்ன பேச்சும் கேட்க மாட்டேங்குதுவோ.
1: நான் கேக்குறேன்ல,
0: ஒரு பேரன் டாக்டர் படிச்சு முடிச்சுட்டான்.
1: பவானி நல்ல பொண்ணு தானே?
0: நான் என்னத்த சொல்றதுன்னே தெரியல.
1: எப்படி அருமையா விளையாடுனீங்க! உங்களை வேணும்னே கொலாப்ஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து பவானி நல்ல பொண்ணுலன்னு சொன்னேன். பட் எனக்கே தெரியல,
0: நான் உள்ளபடியேதான் நானும் கேமை முடிச்சுக்கணும்னு நான் ரொம்ப சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து உக்காந்தேன். இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: சூப்பர். நன்றிமா உங்களுக்காக. ரொம்பவே சந்தோஷமா உங்களோட பேசினது. ஓகே, நம்ம அடுத்த காலக்கிட்ட பேசுறோம். ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து? ஓகே, இசையை அருமையான இசையெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம அடுத்த நேர்கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். பார்த்திபன் சார், போல நீங்க வந்து அப்படியே பிடிச்சிட்டீங்க. சூப்பர்.
2: ஆமா மேடம், நல்லா இருக்கீங்க மேடம்?
1: சூப்பரா இருக்கேன் சார். ஓகே,
2: பாட்டு நடுமையாது, நிகழ்ச்சி நல்லா பண்றீங்க.
1: நன்றி சார்.
2: மாத்தி சொல்லணும்.
1: ஆமா, நான் கேக்குற கேள்விக்கு தவறான பதில சரியா சொல்லணும்.
2: ஓகே மேடம்.
1: ஓகே சரி,
2: லைனை ட்ரை பண்ணிருந்தனால அந்த விஷயம் தெரியல.
1: ஓகே,
2: எனக்கு தெரிஞ்சிட்டேன்.
1: ஓகே சார். ஓகே, மழை வந்தா உங்களுக்கு என்ன தோணும்?
2: நீ வெயில் அடிக்கிறது,
1: வெயில் அடிக்குது. சரி, எங்க போறீங்க?
2: வீட்டுக்கு. வீட்ல இல்ல, மாடியில இருக்கேன்.
1: மாடியில இருந்து என்ன பண்றீங்க?
2: நான் வானொலி கேட்டுட்டு இருக்கேன்.
1: சரியான பதில சொல்லிட்டீங்களே, தவறான பதில் அல்லவா சொல்ல வேண்டும்?
2: ஐயோ,
1: அச்சோ. பட் சிறந்த ஒரு நல்ல முயற்சி சார் உங்களுக்காகவே. இதோ
3: நீங்க ஒரு மாங்காய் மரத்துல இருந்தது, அது அணில், குருவி, கொக்கு, கிளி எல்லாம் வந்து வந்து சாப்பிட்டு இருக்காங்க.
1: கொக்கு வந்துச்சா மாங்காய் மரத்துக்கு?
3: பீச்சுக்கு போலான்னு இருக்கேன்.
1: இப்ப மழை பெய்யுதே, என்ன பண்ண போறீங்க?
3: என்ன
1: லீவு?
3: டீ குடிக்கணும் இனிமே தான்.
1: சரி, என்ன சமைச்சீங்க மத்தியானம்? நன்றிமா உங்களுக்காகவே. நன்றி நன்றி, இதோ உங்களுக்காக. தேங்க்யூ மேம். ஓகே, ஸோ எஸ், நம்ம காலர்ஸ் எல்லாமே சூப்பராக அழகாக கேம்ஸ் வந்து விளையாடிட்டே இருக்காங்க. இன்னுமே அநேகம் பேர் காத்திருக்காங்க, நான் விளையாடுறேன் நான் விளையாடுறேன்னு சொல்லி. எஸ், நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததை ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். வேதாளம் திரைப்படத்திலிருந்து ஆளுமா டோலுமா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் தான் உங்களுக்காகவே வந்துட்டே இருக்கு. அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் பாஷா குரலில், ஜி ரோகேஷ் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தருடைய இசையமைப்பில் வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: வெல்கம் பேக் மக்களே. யூஎஸ் ஃபன் பண்ணலாம நிகழ்ச்சியில் ரொம்ப ஃபன்னாக நம்மளுடைய நிகழ்ச்சி வந்து போயிட்டே இருக்கு. மாத்தியோஸ் விளையாடுறதுக்காக அநேக மக்கள் காத்திருக்காங்க, நம்ம பேசிடுவோம். ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து?
1: மாலை வணக்கம் பவானி மேடம்.
0: மாலை வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ராயப்பேட்டை வெங்கட்.
0: வெங்கட் சார், நலமா இருக்கீங்களா?
1: ஏரியா சங்க வேலை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஏறுது ஒரு நாள் இறங்குது, வாங்குறவங்க வந்து யோசிக்கிறாங்க. இப்போ
0: ஓகே, பஸ்ல போற பழக்கம் எல்லாம் இருக்கா உங்களுக்கு?
1: அந்த காமன்வெல்த் போனமா வாரம் முடிஞ்சது பாருங்க.

0: இந்தியா நாலாவது இடம் வந்து பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே வந்து எல்லா வீரர்களையும் வாழ்த்தி பரிசு எல்லாம் கொடுத்தாங்க எல்லா
1: வீரர்களுக்கும்.
0: இதே மாதிரி காய்கறியும் அரிசியும் பாத்தீங்கன்னா தட்டுப்பாடு ஒண்ணுமே வந்து கிடைக்கவே இல்லை.
1: ஓகே, நீங்க நிறைய ஃபைனான்ஸ் பத்தி பேசுறீங்க, ஏதாவது ஃபைனான்சியல் இதுவா இருக்கீங்களா, நிபுணரா? அது மாதிரி
0: ஆடி மாசத்துல இப்ப பாத்தீங்கன்னா 4 வாரம் வெள்ளிக்கிழமை முடிஞ்சிருச்சு, அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா 5வது வாரம் வருது, ஆடி பூரம்னு வருது. நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் எல்லா இந்த கோயில்லாம் வந்து விசேஷமா நடந்துட்டு இருக்கு விழா உற்சவம்.
1: ஓகே, நீங்க அங்க போறீங்களா நாளைக்கு?
0: போன 15 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா ஜிம்பாப்வேக்கு எதிர்க்க நம்ம கிரிக்கெட்ல இந்தியா 3-1 வெற்றி பெற்றாங்க. அடுத்த வாரம் ஸ்ரீலங்கால நடக்க போறது. அடுத்து
1: எங்க நடத்த போறாங்க?
0: கன்ஃபார்ம் ஆகல, என்னன்றது முடிவாகணும்.
1: என்னது?
0: ஊருக்கு போறது நாளைக்கு.
1: நீங்க ரொம்பவே சிறப்பா விளையாடுனீங்க. ஆக்சுவலா கடைசியில நீங்க வந்து நான் திரும்ப என்னது அப்படின்னு கேட்ட உடனே கரெக்டான பதில சொல்லிட்டீங்களே, பரவாயில்ல, நல்ல முயற்சி உங்களுக்காகவே. இதோ
0: நன்றி, தேங்க்யூ.
1: ஓகே, சோ எஸ், நம்ம அடுத்த கால கிட்ட பேசுறோம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து?
2: அன்பான சகோதரிக்கு அன்பு வணக்கம்.
1: அன்பான சகோதரிக்கு அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்பவர் யாராக இருக்கிறீர்?
2: உங்கள் அன்பு சகோதரன், அன்பு சகோதரன் ஆண்டனி.
1: ஆண்டனி சார், நல்லமா இருக்கீங்களா?
2: எனக்கு
1: சளி பிடிக்குமே மழையில நனைஞ்சா.
2: வீட்டுல சுடச்சதா சாதம் நல்லா சாம்பார் சாதம் வச்சிருக்கேன், வாங்க எங்க ஆத்துக்கு சாப்பிடுவாங்க.
1: காலையில என்ன செஞ்சீங்க?
2: கடைக்கு போனேன் சரி, காய் வாங்க விலை குறைச்சு கட்டணும், என்ன வியாபாரி திட்டு திட்டு திட்டு திட்டு தரத்து.
1: அச்சோ, காலையிலேயே கடைக்கு போயிட்டீங்களா? டக்குன்னு சொல்லணும்,
2: தென் மாவட்டங்கள்ல. எனக்கு பணியாரம் ஈவினிங் எங்க வீட்டம்மா செட்டு வச்சிருக்காங்க, தேங்காய் சட்னி பணியார், சக்கரை பணியாரம்.
1: நீங்க பணியாரம் சமைச்சிருக்கீங்களா?
2: நான் ஊஞ்சல் ஆலமரத்துல ஊஞ்சல்ல, எனக்கு தோட்ட வேலை செய்யல, ஊஞ்சல் கட்டிருக்காங்க சார். அதுல உட்காந்து நீங்க காலையில விளாண்ட செடி ஊஞ்சல்ல.
1: அப்ப கடைக்கு போலையா நீங்க?
2: எல்லாம் ஜுரம் இன்னைக்கு பார்த்து நேற்றுக்கள் மழையில நினைச்சிட்டு நீங்க ஃபுல்லா ஜுரம், எங்கேயுமே போகவே இல்ல, உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருக்கேன்.
1: ரொம்ப சூப்பரா விளையாடுனீங்க சார், நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, எஸ் நம்ம காலேஜ் எல்லாருமே சூப்பராக வந்து விளையாடிட்டு இருக்காங்க. எஸ் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் இன்னொரு காலர் கிட்ட பேசிட்டு நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணக்கூடிய நேரமும் வந்துட்டே இருக்கு. எஸ் ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து? கணபதி சார், நல்லமா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் சார். ஓகே, கேம் ரெடியா நீங்க?
3: ஊருக்கே
1: போனது இல்லையா, வேற எங்குமே? எப்ப வந்தீங்க?
3: நானு
1: பல் வலிக்கணும். ரொம்ப சிறப்பா விளையாடுறீங்க, நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, சோ எஸ் நம்ம காலர் இன்னொருத்தர்கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
4: என்ன
1: படம் பிடிக்கும்? எங்க இருந்து?
4: நேத்து காலையில போனேன்.
1: எங்க போனீங்க?
4: இப்பதான் பஸ்ல போனேன்.
1: அதான் எங்க போனீங்க?
4: மலை பெஞ்சிட்டு இருக்கு.
1: எந்த ஊரு?
4: ஆட்டோ போகுது.
1: புரியல,

0: இதுதான்
1: என்ன இவ்வளவு என்னையே குழப்பி விட்டீங்க. சூப்பர் சூப்பர் சார், நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி.
1: ஆஹா, நம்மளையே வந்து குழப்பி விட்டார்கள். ஆஹா, நம்மளுடைய நேர்கள்லாம் வேற மாதிரி இருக்காங்கப்பா. அடுத்த காலகிட்ட பேசுறோம். ஹலோ, வணக்கம், யார் இங்கிருந்து?
2: இது வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். கேட்டீங்க பவானி மேம்.
1: சூப்பரா இருக்கேன் சந்திரசேகர் சார். கேமுக்கு ரெடியா நீங்க?
2: சூப்பர் சூப்பர் ரெடி ரெடி.
1: அப்பா, டபுள் ரெடியா இருக்கே. தோ இருங்க உங்களுக்காக. ஓகே, நீங்க எந்த ஊர்லாம் போயிருக்கீங்க?
2: வீட்டுக்கு வருவங்களா? வானு கூப்பிடணும்.
1: வராதவங்களா?
2: இரும்பு ஊர கல்லும் தெரியும்.
1: எறும்பு எங்க ஊரும்?
2: வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா விடாமுயற்சி தேவை.
1: விடாமுயற்சி இல்லைன்னா?
2: அஜித்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: நான் கேக்குறதுக்கு தப்பா பதில் சொல்றீங்களே?
2: நம்மளுடைய வீட்டுக்கு என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வரேன்னு சொல்லிருக்கான்.
1: அவங்கள தான் வர வான்னு சொல்லணுமா?
2: தொலைக்காட்சி இதை விட வானொலி சிறப்பா இருக்கும் கேக்க.
1: வானொலியில என்ன நிகழ்ச்சி பிடிக்கும்?
2: பெரியவங்க முன்னாடி கால் மேல கால் போட்டு கூடாது.
1: அப்புறம் வேற என்ன பண்ணணும்?
2: எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறம் வெள்ளை.
1: ஓகே சரி, கையில என்ன வச்சிருக்கீங்க?
2: முகத்துலதான் கண்ணாடி பார்ப்போம்.
1: முகத்துல கண்ணாடி பாப்பீங்களா? கண்ணாடியில முகத்தை பாப்பீங்களா?
2: வணக்கம்.
1: இணைப்புல இருக்கீங்க? ஹலோ. ஓகே, நம்ம அடுத்த காலை கிட்ட பேசுறோம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம், தேவராஜ் பேசுறேன், அம்பத்தூர்ல இருந்து.
1: ஓகே தேவராஜ் சார், நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கு மேடம்.
1: சூப்பர் சார், கேம் ரெடியா நீங்க?
3: நான் ரெடி மேடம்.
1: ஓகே, காலையில என்ன சாப்பிட்டீங்க?
3: நல்ல குளிர்ச்சியா இருக்கு, மழை பெய்ஞ்சி.
1: எந்த ஏரியா?
3: எனக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும்.
1: வேற என்ன ஸ்போர்ட்ஸ்லாம் பிடிக்கும்?
3: விவசாயம் வந்து ரொம்ப நல்ல தொழில்.
1: சரி, செடியெல்லாம் வளர்ப்பீங்களா?
3: தினமும் வந்து நடைபயிற்சி செல்றேன் நானு.
1: எத்தனை மணி நேரம்
3: வானொலி? வானொலி கேட்கறது ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் வானொலி தான் கேட்டுட்டு இருக்கிறேன்.
1: எந்த நிகழ்ச்சி பிடிக்கும்?
3: மல்லிகைப்பூ நல்ல வாசமான ஒரு மலர்.
1: நீங்க மல்லிகைப்பூ வளர்க்குறீங்களா, மல்லிகை செடி?
3: மே ஜூன்ல வந்து ரொம்ப வெயில் அதிகமா இருக்குது.
1: நீங்க சிறப்பா விளையாடிட்டீங்க தானே?
3: ரயில் பயணம் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
1: நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க தானே? வணக்கம். அப்பா வணக்கம் சார், சொல்லுங்க உங்கள் பேர் எங்கிருந்து?
4: வணக்கம். எவ்வளவு நேரம் காத்திருக்கம்மா? சீக்கிரம்மா.
1: ஓகே, உங்களுக்கு பஸ்ல போறது பிடிக்குமா?
4: வீட்டுல எலி தோல தாங்க முடியலம்மா.
1: எப்ப பார்த்தாலும் எலி தானே வருது உங்க வீட்டுக்கு? ஏன்?
4: அட, பூனை தோல தாங்க முடியலம்மா.
1: சரி, என்ன பண்ணலாம்?
4: கரப்பான்பூச்சி அடிக்கணுமா?
1: கரப்பான்பூச்சி அடிக்க போறீங்களா, எலிய அடிக்க போறீங்களா?
4: ஒற்றை அடிக்கணுமா? ஒரே வீடு குப்பையாகுதுமா.
1: பெருக்கியாச்சா?
4: சாப்பாடு சாப்பிடணுமா? பசிக்குதுமா?
1: இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலா உங்களுக்காகவே தர்பார் திரைப்படத்துல இருந்து சும்மா கிழி என்ற பாடல் தான் வந்துட்டே இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் அனிருத் ரவிச்சந்திர அவர்கள் குரல்ல, விவேக் வரிகள்ல, அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசைப்புல வந்துட்டே இருக்கு. இதுடன் நானுமே இந்த நிகழ்ச்சியில உங்களிடத்துல இருந்து விடைபெற்றுக் கொண்டு மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில சூப்பரா உங்களோட வந்து சந்திக்கிறேன். உங்க பவானி சைனிங் ஆஃப். தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செம்மதுல.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவு வங்கிகள் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் துறையின் வளர்ச்சியில் மாலுமிகளின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள ஏரிகளில் கருவேல மரங்களை அகற்றி நீர்நிலைகளை தூர்வாரி நீர்மட்டத்தை உயர்த்தும் பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் அம்ரித் பாரத் உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுப்பாராவ் இன்று ஆய்வு செய்தார். முல்லை பெரியார் அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சலிஹா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஸ் எல்லோருக்கும் ஒரு அழகான மாலை வணக்கம். எஃப்எம் கேட்டுட்டு நேரம் 5:03 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது ரெயின்போ மேடை மற்றும் நான் உங்க ஆர்ஜே சரஞ்சயராமன். எஸ் வெளியெல்லாம் ரொம்ப சூப்பராக கிளைமேட்லாம் இருக்குல்ல. மழை எப்பவுமே காலையில் தானே இந்த குரல் கேட்கும் அப்படின்னு கேட்டால் இல்லை, மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லையா? அதனால் இந்த மாலை பொழுது இன்னும் அழகாக்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். எஸ் இந்த ஒரு மாலை பொழுது ஏன் கூட தான் என்ன சார் நான் உங்களோட குரலுக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, மழையில் நினைஞ்சிட்டேன்னா கொஞ்சம் அடி தொண்டை கட்டிச்சு. ப்ளீஸ் மழையில் நினையாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எஸ் இன்னைக்கு ரெயின்போ மேடையில் ரொம்ப அழகான டாபிக் தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரீசண்டாக கேட்டு இந்த பாட்டு முன்னாடி கேட்டிருக்கோம் ஆனால் இவ்வளோ நல்லா நாம் இதற்கும் ரசிச்சதே கிடையாதே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த ஒரு பாடல் தான் வந்து என்ன பாட்டு அப்படின்னு கேட்க போகிறோம். எஸ் நீங்கள் என்கிட்ட என் கூட கால் பண்ணி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2986-00038 இல்லைனா 2952-00554 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான பாடல் தான் வந்துட்டு இருக்கு. ஆதி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சுஜாதாவோட குரலில் யுகபாரதியோட வரிகளில் வித்யாசாகரேசில் கேட்டு நந்திரங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே செமதுள்ளு.

0: அந்த ஒரு அழகான பாடல கேட்டு முடித்த நேரம் 5:09 ஆயாச்சு.
1: ரொம்ப நன்றிமா. இல்ல ஆண்கள் கூட இவ்வளவு கனிவா ஒரு குறைவா பேச முடியும்ங்கிறது உங்களோட ப்ரோக்ராம் நீங்க பேசும் பொழுது
0: ரொம்ப நன்றிமா. சொல்லுங்க, நீங்க கேட்டு அசந்த அந்த பாட்டு, நல்ல பாட்டு சொல்லிட்டு போங்க.
1: அசந்த பாட்டு நிறைய இருக்குது,
0: நிறைய இருக்கு.
1: அண்ணன் தங்கை பாசத்தை உணர்த்தக்கூடிய அந்த மலர்ந்தம் மலராத அதை
0: எனக்கு ஒரு பாட்டு
1: இருக்குது. அந்த பாட்டு எனக்கு அண்ணனும் இருக்கிறாங்க, அந்த எல்லாருமே சொல்லுவாங்க பாசமலர் தங்க வந்துட்டுது.
0: ரொம்ப சந்தோஷமா, தேங்க்யூமா, அடிக்கடி கால் பண்ணுங்க. ஒரு நாள் வெஸ்ட் மாம்பழம் வரேன் பாக்கலாம்.
2: சொல்லுங்க கலா.
0: பதினாறு வயது நிலை. அப்படியா? ஏன்னா
2: சீரியல் எல்லாம் அடிச்சிருப்பாங்க படத்துல, ரொம்ப கமலஹாசன். ஆனா ரொம்ப சீரியல், கமலஹாசன் ஃபேன் தானே.
0: ஓகே,
2: சீரியல் கேரக்டர் பிடிக்குங்க, நல்லா நடிச்சிருக்காங்க.
0: ஓகே கலா, சூப்பர், தேங்க்யூ, அடிக்கடி கால் பண்ணுங்க.
2: தேங்க்யூ சார்.
0: எஸ், அடுத்த காலர் வணக்கம். ரெயின்போ யாருங்கிறது பேசுறீங்க. வணக்கம்.
3: வணக்கம் சார், கோயம்புல இருந்து பார்த்திபன் சார்.
0: பார்த்திபன், எப்படி இருக்கீங்க பார்த்திபன்?
3: நல்லா இருக்க சார், நீங்க வரலனா நிகழ்ச்சியே களை கட்ட மாட்டேன்.
0: வந்துட்ட பார்த்திபன், சொல்லுங்க.
3: டெய்லி வரணும் சார், ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வரணும்.
0: டெய்லி வரணுமா? சொல்லிடுறேங்க பாருங்க சார், டெய்லி வரணும்னு சொல்றாங்க. சொல்லிட்டேன்.
3: கீதாஞ்சலி வந்து ஒரு ஜீவன் ஒரு ஜீவன் துடித்தது உயிர்
0: சூப்பர் பாட்டு, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ.
3: அப்புறம் இன்னொரு பாட்டு ஒன்று சார்,
0: சொல்லுங்க.

0: சூப்பருங்க சூப்பருங்க, தேங்க்யூங்க பார்த்திபன், தேங்க்யூ சோ மச்,
1: தேங்க்யூ,
0: நன்றி. இந்த மாதிரி பாடலாம் நம்ம பாடி ஜாலியாக பேசி நம்ம சிலாகிக்க போகிறோம் இந்த அடுத்த ஒரு மணி நேரம். எஸ் நிகழ்ச்சியில் நீங்களும் என் கூட கால் பண்ணி பேச முடியும் ஆசைப்பட்டீங்கன்னா 2986000038 இல்லைனா 2952055544 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் வந்து இப்போ அடுத்த ஒரு பாடல் வந்து நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, எனக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு தான் இன்றைக்கி ஃபுல்லாக போட போகிறேன். எஸ் எஸ்பிபி மற்றும் சுஜாதாவோட குரலில் பிரைஸுடன் எழுதின அந்த பாடலுக்கு ஏஆர் ரஹ்மான் இசை. என்ன பாட்டுன்னு தானே கேட்குறீங்க, கேட்டுட்டு நீங்களே சொல்லுங்களேன்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: எஸ், அந்த ஒரு அழகான பாடலை கேட்டு முடித்த நேரம் 5:21 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போல ரெயின்போ மேலதான் இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜி சரஞ்சயராமன். எஸ், ரொம்ப டைம் வந்து கடக்காம அடுத்த காலர். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: குயில் கோபி.
2: குயில் கோபி, எப்படி இருக்கீங்க ஐயா? எப்படிங்க ஐயா இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன்,
3: புரியலீங்க
2: ஐயா? எப்படி இருக்கீங்க? ஓகே, உங்க லைன்ல அது பிரச்சனை போல. ப்ளீஸ் ரேடியோல பேசுறவங்க வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம் பண்ணிக்கோங்க. அடுத்த காலர். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: வணக்கம் சார். வணக்கம் சார்.
2: வணக்கம், யாரு?
4: நான் போரூர் பொன்ராஜ்.
2: போரூர் பொன்ராஜ், எப்படி இருக்கீங்க பொன்ராஜ்?
4: நானும்
2: வரும்போது மழையில மாட்டிக்கிட்டேன், அப்புறமா எப்படியோ உள்ள வந்துட்டேன் நானு. ஓகே, சொல்லுங்க. உங்க நீங்க அடி கேட்டு ரசித்த அந்த ஒரு பாடல் சமீபத்துல
4: நிறைய பாட்டு இருக்குங்களா? நமக்கு பிடிச்ச பாட்டு எல்லாமே நம்ம ரசிச்சு வேந்து பார்த்த பாட்டா தான் பிடிக்கும். நீங்க லேட்டா தான் வந்து எனக்கு வந்து இந்த வைரமுத்து எழுதி ஏஆர் ரகுமான் இசையமைச்சு ரட்சகன் படத்துல கையில் நீதக்கும் கணவாணி கைகால் மூதை முளைத்த காற்றாணி கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே
2: செய்த சிலையா. சூப்பருங்க, சூப்பருங்க.
4: அந்த மெல்லோடி அந்த மியூசிக்கு அப்படி இருக்கும், அந்த பாட்டு
2: அப்படி இருக்கும், பாத்துக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். ரொம்ப ரசிச்சு கேட்டிருக்கீங்க, தேங்க்யூ.

0: அடுத்த காலர் வணக்கம் ரெண்டு யாருங்க இருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரு?
1: திருத்தன்குடி கோபுரத்தினம்.
0: ஐயா பேர் மறுபடியும் சொல்லுங்க.
1: எனக்கு வந்து பிடிச்சது வந்து இந்த இளையராஜா சாங்ஸ் இருக்குல்ல,
0: அந்த பாட்டு சூப்பரா இருக்குமா? தேங்க்யூ. அப்படிங்களா? ஓகே, ஓகேங்க, ஓகேங்க.
1: நான்
0: இன்னைக்கு கேக்குறேன் அந்த
1: பாட்டு போடுவாரு நைட்ல இந்த 10 மணிக்கு மேல. அப்ப அவர் வரதான்னு தெரியல, நானும் தெரிய கேட்கல.
0: அடுத்த காலர் வணக்கம் ரீன்போ, யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்,
2: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் எப்படி இருக்கீங்க? முருகன்
2: நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் இருக்க முருகன் சூப்பரா
2: சார். இருக்க இடத்துல கூட நான் ஃபைனா இருக்கேன் அப்படின்ற ஒரு சின்ன கேக்குறவங்க எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குல்ல.
0: இல்லங்க, அதான் நான் இருக்கேன் சூப்பரா
2: அப்படின்னு. ஓகே ஓகே
0: சொல்லுங்க
2: சார். இது கான்செப்ட் சொல்லுங்க.
0: நீங்க சமீபத்துல கேட்டு ரசித்த அந்த ஒரு பாடல் ஆஹா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்களா
2: சார்? ஆஹா யோசிச்சோம்டா. நான் அம்மா அம்மா பாட்டு தான் சார்.
0: என்ன பாட்டு?
2: ஆமா, என்ன பண்ணது அந்த பாட்டு? தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய்
0: தீர்க்கின்ற
2: ஒரு மகிழ்வா இருக்கு சார். நம்ம எவ்வளவு சோர்வா இருந்தாலும் அம்மா தைரியப்படுத்தி பாத்தீங்களா, அந்த பாட்டு தான் சார் எங்களுக்கு எப்பவுமே மறக்காது.
0: சூப்பர்ங்க, சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ.
2: நன்றி சார்.
0: நன்றி. அடுத்த காலர் வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம் தம்பி.
0: யார் பேசுறது?
3: தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரிதாயனார். ஒரு வருஷம் ஆக போகுது பேசி, லைனே கிடைக்கல. இன்னைக்கு என்னமா கிடைச்சிருச்சு?
0: நான் தான் சொன்னேன், தூத்துக்குடியில இருந்து ஒருத்தன் கால் பண்ணுவேன், அங்க தயவு செய்து இந்த கால் மட்டும் அப்படி விட்டுருங்க அப்படின்னு. நான் எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நன்றி, நல்லா இருக்கேன் தம்பி. நீங்க நல்லா
0: இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கம்மா. தூத்துக்குடியில எப்படி இருக்கு? சமீபத்துல கேட்டு ஆஹா சூப்பரா இருக்கு இந்த பாட்டு அப்படின்ற மாதிரி ரசிச்ச பாட்டு என்ன பாட்டு?
3: எனக்கு அம்மா வந்து பழைய பாட்டு தான் பிடிக்கும்.
0: ஓகே.
3: வெயிட்லான் வீட்டுல இருந்து உங்கண்ணில் நீர் வடிந்தால் நெஞ்சில் உதிரம்
0: கொட்டுதடி, அதே தானே? சூப்பர்.
3: அதுல ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் ஆயிரம் இருந்தும் என்ன வேறன நீ இருந்தால் அதில் விழுந்து விடாமல் இருப்பேன். ஆதரவதி பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவால் உன்னை போல் செய்வோம் ஒன்றே அறியும். அதுல எல்லாவரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தம்பி. நன்றியா.
0: அதுல எல்லாவரையும் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? அடிக்கடி கால் பண்ணுங்க சரிங்களா. தேங்க்யூ. அடுத்த காலர் வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: ஹலோ சார், பட்டாபுரம்ல இருந்து ராதாகிருஷ்ணன்.
0: ராதாகிருஷ்ணன் எப்படி இருக்கீங்க?
4: எனக்கு
0: பிடித்த பாட்டு
4: எனக்கு வந்து ரொம்ப பழைய பாட்டு தான் சத்தியம். ஆனா இடையில வந்து ஒரு பாட்டு மட்டும் ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக்ல.
0: என்ன பாட்டு?
4: பேசினது மனிதன் மீது மண்ணுக்காசை, மண்ணு மீது
0: மனிதனுக்கு. எஸ்,
4: அது முத்து
0: முத்து திரைப்படத்துல இருந்து. எஸ்,
4: அதே மலையாளத்துல இருக்கு தேன்மாவின் கும்பத்துன்னு சொல்லி
0: மலையாளம். ஓகே, நான் இனி கேக்குறேன்.
4: அதே அதே மாதிரி கலாபவன் மணி ஒரு பாட்டு போடுவார் சார், மழை வரும். மழை வருதோ இல்லையா, அவர் வந்து கலாபவன் மணி வந்து ஆட்டோ டிரைவர்.
0: ஓகே,
4: ஒரே மழையாதான்
0: இருக்கு பாருங்க இன்னைக்கு. தேங்க்யூ ரொம்ப. அதே சென்னையில மழையா இருக்கு. தேங்க்யூ சார்.

0: இது கால் பண்ணுங்க.
1: தேங்க் யூ சார். ஓகே.
0: எஸ், நீங்களும் என் கூட இந்த மாதிரி கால் பண்ணி பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 298-6-00-38 இல்லைனா 295-2-05-54 எனக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் இப்போ இன்னொரு அழகான பாடல் தான் கொண்டு வந்திருக்கேன். நண்பன் திரைப்படத்திலிருந்து உன்னி கிருஷ்ணன் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீயோட குரலில் வைரமுத்து வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் இந்த ஒரு பாடல் வந்து கேட்டு நினைந்தவர்கள் எஃப்எம் 91.4 இங்கே எல்லாமே செமதுல.

0: எஸ் இந்த அழகான மாலை பொழுதுல அழகழகான பாடலாம் கேட்டுட்ருக்கோம், நீங்கள் கேட்டு ரசித்த பாடலையும் கேட்டுட்ருக்கோம். எஸ் இது எஃப்எம் ரெயின்போ, இது ரெயின்போ மேலே தான் இணைஞ்சிருக்கீங்க நிகழ்ச்சியில் வந்து. அடுத்த காலர் வணக்கம், ரெயின்போ யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யாரு?
1: வணக்கம், பொன்னேரி
0: கலீல் அகமது, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் ரொம்ப நல்லா இருக்கேன் கலீலகம். கொஞ்சம் தொண்டை மட்டும் லைட்டா கட்டி, ஆமா தொண்டை மட்டும் லைட்டா கட்டிக்கிச்சு, வேற ஒண்ணு இல்ல. நீங்களா சேஃபா இருக்கீங்களா? ஆமா
1: நல்லா இருக்கேன்.
0: அங்க மழை பெய்யுதா?
1: சொல்லுங்க,
0: பதில் சொல்லுங்க.
1: எனக்கு ஆக்சுவலி நிறைய பாடல்கள் பிடிக்கும், அதுவும் பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச பாட்டு பாத்தீங்கன்னா காதல்ல உள்ள தென்னை வைத்து பூத்தோல பெட்டி செஞ்சு வயிறு முத்தி எழுந்திருப்பாரு. அந்த பாட்டு சின்ன பாட்டா இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும், அதுவும் லிரிக்ஸ் பயங்கரமா எழுந்திருப்பாரு.
0: அந்த
1: பயங்கரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மரக்கிளையில் தொட்டில் கட்டி மாமனவன் நெட்டை கட்ட அரண்மனைய விட்டு வந்த அள்ளிராணி கண்ணுறந்து தென்னை வைத்து பூத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க என்னமாய் பிறந்தவளோ.
0: ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், இந்த குரல் நான் இங்க கேட்டிருக்கனே.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க பேர் என்ன?
2: திருவெட்டூர் பத்மாவதி.
0: கரெக்ட், திருவெட்டூர் பத்மாவதி அம்மா, எப்படி இருக்கீங்கம்மா?
2: பாட்டு
0: சொல்லுங்க, நீங்க கேட்டு ரசிச்ச பாட்டு. சமீபத்துல சரோஜா தேவி கே ருஜன் போக கூடாது, இப்ப வாங்க புதுசா
2: பாட்டா?
0: புது பாட்டா சொல்லணும்.
2: ஒரு பூக்களுமே சொல்கிறதே போராட்டம் என்கிறதே.
0: சூப்பர் பத்மாவதி அம்மா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு. தேங்க்யூ,
2: தேங்க்யூ.
0: பத்மாவதி எப்பவுமே கட் பண்ணும்போது, பத்மாவதி அம்மா எப்பவுமே கட் பண்ணும்போது, சார் சார் காஃபி குடிக்கலையா அப்படின்னு கேட்டுவாங்க. இன்னைக்கு மறந்துட்டாங்க போல. எஸ், அடுத்த காலர் வணக்கம், ரெயின்போ யார் இங்க இருந்து? வணக்கம்
3: சார், எர்ணாகுளத்துல இருந்து மாலா பேசுறேன் சார்.
0: எர்ணாகுளத்துல இருந்து மாலா?
3: எர்ணாகுளம். ஆமா சார்.
0: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். பிடிச்ச பாட்டு வந்து பேசுகிறேன்
0: இதயம் பேசுகிறேன். இது சூப்பர் பாட்டுல அது.
3: ஒரு நிமிஷம் சார்.
0: ஏ ப்ளீஸ்,
3: இந்த மூணு மணிக்கு நிகழ்ச்சியில பவானி அம்மா நல்லா பேசினாங்க சார், அவங்க
0: நான் எப்படி சொல்லிடுறேன், பவானி ரேடியோ
3: கேட்டுட்டு
0: மாலா வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. நீங்க மூணு மணிக்கு நிகழ்ச்சி பண்ணது சூப்பரா இருந்துச்சாமா, அதனால உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டாங்க, சொல்லிட்டேன் போதுமா? தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்மா. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லிட்டு போங்க.
3: அவ்வளவுதான
0: போடுறோம் பாருங்க. வணக்கம் ரெயின்போ, யாரு இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கமுங்க, யாருங்க? ஒருத்தங்க வெயில் அடிக்குதுன்றீங்க, ஒருத்தங்க மழை பெய்யுதுன்றீங்க, அதாவது நான் என்ன சொல்றது? சரி ஓகே, அங்க மழை பெய்யுது, அங்க வெயில் அடிக்குது. ஓகே சொல்லுங்க கணேசன், எப்படி இருக்கு? நல்லா போய்தான், வாழ்க்கையெல்லாம் சிறப்பா போதா?
4: அருமையா போகுதுங்க.
0: அவ்வளவுதான், தட்ஸ் இட். ஓகே சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்தமான பாடல் இது?
4: எனக்கு

0: இவையாக நானும் இருப்பேன், பார்த்து ரசிப்பேன், பல ஜென்ம நான் எடுப்பேன், உனக்காக காத்திருப்பேன் அப்படிங்கிற பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு.
1: சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா பாடுனீங்க. தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ. வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து? ஓகே, அடுத்த காலர். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம் சார், சேலம் மாவட்டம் இருமலையில் எத்தனை வெங்கடேஷ் பேசுறேன் சார்.
1: பேர் என்ன?
2: சேலம் இருமலையில் வெங்கடேஷ் பேசுறேன் சார்.
1: வெங்கடேஷ், அந்த ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. வெரி குட், இப்ப சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?
2: அந்த
1: பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: அம்மா சாங் ரொம்ப பிடிக்கும்.
1: என்ன பாட்டு?
2: அம்மா என்ற உயிர் இல்லையா, மன்னன் படத்துல இருந்து அம்மா என்ற உயிர் இல்லையா, அம்மா பாடலுக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: அந்த பாட்டு
2: பாடல்கள்
1: வாங்கிறதுக்கு நான் பாருங்க பாடு. எஸ், உங்களோட வார்த்தைக்கு, உங்களோட வாழ்த்துக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. எஸ் நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததா ஒரு பாடல் தான் வரப்போது. இப்போ ரெண்டு பேர் கால் பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த ரெண்டு பேர் அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த பாடலுக்கு அப்புறம் உங்கள் காலை நான் அட்டன் பண்ணுறேன். எஸ் நிகழ்ச்சியில் வந்து இப்போ ஒரு சூப்பரான பாடல் தான் வந்துட்டு இருக்கு. எந்த பாட்டு, என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமந்தா எட்வர்ட், ஃபெவி அண்ட் மாத்தங்கி இவங்கெல்லாம் சேர்ந்து பாடிய பாடலில் இந்த பாட்டுக்கு இசை வந்து வைரமுத்து. இந்த பாட்டுக்கு இசை, சாரி, இந்த பாட்டை எழுதியது வைரமுத்து, இசை ஆரிஷ் ஜெயராஜ். 12 திரைப்படத்தில் இருந்தால் பாடல் வந்துட்டு இருக்கு. நீங்களும் என் கூட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து 2980630038 அப்படி இல்லை அப்படின்னா 2952055544 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணலாம். இப்போ இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்டு வாங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: எஸ் நேரம் வந்து 5:46 ஆயாச்சு. இது எஃப்எம் ரெயின்போ, நான் உங்க ஹரி சரஞ்சயராமன். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ மேடை. சரி, ரொம்ப பேசாம நம்ம வந்து அடுத்த ஒரு காலருக்கு போயிடலாம். வணக்கம் ரெயின்போ, யாருங்கிறது பேசுறீங்க?
2: ஹலோ சரண் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க யாரு, உங்க பேரு?
2: சொல்லுங்க.
1: கண்டிப்பா கேட்டீங்களா? 7 மணிக்கு வந்து நேர்கள் சாட் பாக்ஸ் தான், வந்து பாட்டு சாட் பாக்ஸ்ல போட்டு போங்க, பாட்டு போட்டு
2: நானு
1: சேர்த்து. அடிக்கடி கால் பண்ணி. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: சார் வணக்கம் சார், திருநெல்வேலி கணபதி சார்.
1: கணபதி சார், எப்படி சார் இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
1: நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன்
3: இல்லையா?
1: சொல்லுங்க கணபதி.
3: பாட்டு தத்துவ பாட்டு எல்லா பாட்டும் பிடிக்கும்.
1: எல்லா பாட்டும் பிடிக்கும்.
3: ஆமா சார், ஒரு பாட்டு மட்டும் சொல்லிடுறேன்.
1: சொல்லுங்க.
3: ஒரு பாட்டு, ஒரு நிறைய பாட்டு இருக்கு, அதுல ஒரு பாட்டு சொல்லிடுறேன். ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, இனிய நினைப்பவனே மாலி.
1: இதே பாட்டு இன்னொருத்தரும் சொல்லியிருந்தாரு. எஸ், நல்ல பாட்டுல இது. இதே பாட்டு இன்னொருத்தர் சொல்லியிருந்தார், நல்ல பாட்டுல.

தேங்க்யூ சோ மச், அடிக்கடி கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் வந்து அடுத்த ஒரு பாடல் தான் வந்து கேட்க போகிறோம். ரட்சகன் திரைப்படத்திலிருந்து உதித் நாராயணன் மற்றும் உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி இவங்களாம் சேர்ந்து பாடி இந்த பாடல் எழுதுனது வந்து வைரமுத்து. பாட்டுக்கு இசையர் ரஹ்மான், எஸ் நீங்களே என்கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து 298-6-00-3-8 இல்லைனா 298-5-2-0-5-5-4 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு கேட்டி நிதனங்களது எஃப்எம் 201.4 எல்லாமே சமதுல.

0: இந்த ஒரு அழகான பாடலை கேட்டு முடித்த இந்த நேரம் 5:54 ஆயாச்சு. எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு தான் வந்துட்டோம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சரேந்திரோ, நான் வேலூர் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
0: எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன், நீங்க?
1: உங்களுக்கு
0: நீங்க அசந்த அந்த கேட்ட பாடல் சமீபத்துல
1: எனக்கு வந்து இந்த அழகிய தமிழ் மகன் திரைப்படத்துல
0: நீநாதஸ்வரம் போல வந்த எட்டு ஸ்வரம் நானா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ரொம்ப அழகான பாடலாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. அந்த தேங்க்யூ உங்களோட வாழ்த்துக்களுக்கு. இப்ப நான் கிளம்புறோம். எஸ், மறுபடியும் 7 நான் இங்க வருவேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வேட்டைக்காரன் திரைப்படத்துல இருந்து கிருஷ் மற்றும் சுசித்ராவோட குரல்ல விவேகா எழுதி இந்த பாடலுக்கு இசை விஜய் ஆண்டனி, எஸ் கே எழுதுங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதூர். நான் இப்ப கிளம்புறேன். 7 உங்க எல்லோரையும் வந்து சந்திக்கிறேன். பாய்.

0: நேரம் மாலை 6 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை செய்வது அவசியம் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். கூட்டுறவு வங்கிகள் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியிருக்கிறார். நாட்டின் கடல்சார் துறையின் வளர்ச்சியில் மாலுமிகளின் பங்கு இன்றியமையாதது என மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள ஏரிகளில் கருவேல மரங்களை அகற்றி நீர்நிலைகளை தூர்வாரி பாதுகாத்து நீர்மட்டத்தை உயர்த்தும் பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்றிரவு மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 313 ரன் எடுத்துள்ளது. மான்ட்ரில் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஸ் எஃப்எம் கேட்டு இருக்க இந்த நேரம் 7:01 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே சரஞ்சய ராமன். ரெயின்போ சாட் பாக்ஸ்ல அடுத்த 1 மணி நேரம் வந்து அழகான பாடல் தான், நீங்க கேட்க போற பாடல் தான். அது என்ன நீங்க கேட்க போற பாடல்? ஃபேஸ்புக்கில் சென்னை எஃப்எம் ரெயின்போட பேஜில் போயிட்டு நான் போட்டிருக்க போஸ்டில் உங்களுக்கு பிடித்தமான சாங்ஸ் எல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த பாடலை இந்த அடுத்த 1 மணி நேரம் நான் உங்களுக்காக ரொம்ப அன்போடு ப்ளே பண்ணுவேன். எஸ் அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வந்து எஸ்பிபி மற்றும் ஸ்வரலதாவோட குரலில் தேவாவுடைய இசையில் வைரமுத்தோட வரிகளில் பாஷா திரைப்படத்தில் வந்து இந்த ஒரு பாடல் தான் ஆரம்ப பாடலாக வந்துட்டு இருக்கு. கேட்டு நந்திரங்கள் எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதுலே.

0: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
1: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
0: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
1: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
0: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
1: காய்கறிகளும் பழங்களும்.
0: சாப்பிட கூடாதது
1: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்.
0: செய்ய வேண்டியது
1: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்.
0: செய்ய கூடாதது
1: தூங்காம மொபைல் பாக்குறதும் 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்.
0: வலிமைக்கு
1: உணவு,
0: அமைதிக்கு
1: இசை,
0: கோபம் வந்தா
1: மெடிடேஷன்,
0: சோகமானா
1: புத்தகம்டா.
0: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
1: போலாரைட்.
0: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: உண்மைய சொல்ல போன வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: இந்த ஒரு அழகான மாலை பொழுதுல ரொம்ப அழகான சாங் தான் கேட்டுட்டு இருக்கோம். சென்னை எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது சாட் பாக்ஸ். எஸ், உங்களுக்கான பாடல், உங்களுக்கு விருப்பமான பாடலாம் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு கமெண்ட் பண்ணிங்க. அப்படின்னா இப்போ ஒரு போஸ்ட் போட்டிருக்க பாருங்க, சென்னை ரெயின்போ சாட் பாக்ஸ் அப்படின்ட்டு, அதில் போய் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த பாடல் உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். ஓகே, என் இப்போ யார் கேட்ட பாடல் அப்படின்னு அதை தேடி பார்க்கும்போது, இந்த பாட்டுன்னு என்ன ஒரு பாட்டு தேடுது. ராஜேஷ் பெரியார் நகர் அவர் வந்து இந்த பாட்டை கேட்டிருக்காரு. படம் மீரா. மீரா படம் அப்படின்றதுமே எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்குமே, அதே பாட்டு தான். எஸ்பிபி மற்றும் ஆஷா போன்ஸ்லேயோட குரலில், வாலிவுட வரிகளில் இளையராஜா இசையில் இந்த ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. இந்த பாட்டு கேட்டமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடித்த பாடல் எதுவோ அதையும் நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். அந்த பாடலை உங்களுக்காக இங்கே இருந்தால் ப்ளே பண்ணுவோம். எஸ், இந்த ஒரு பாடலை கேட்டு வாங்க. இந்த ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுள்ள

இந்த ஒரு பாடலை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஒரு அழகான பாடலை கேட்டு முடித்த இந்த நேரம் வந்து 7:18 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்ருக்கீங்க. ரொம்ப அழகான பாடல்லாம் வந்து நேயர்கள் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து ஒரு பாடலுக்கு முன்னாடி என் பேரை சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, ஹிதேந்திரதாஸ். அவர் தான் வந்து அசாம்லேருந்து சொல்லியிருக்காரு. எஸ் ஹிதேந்திரதாஸ், நீங்கள் உங்களுக்கு தமிழ் புரியுமா புரியலையான்னு எனக்கு தெரியல, பட் நான் ரொம்ப அழகாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் பேரை நான் சொல்லிட்டேன். எஸ், நிகழ்ச்சியில் நான் சொன்னேன் இல்லையா, சில பாடல் நம்மளை அப்படியே கூப்பிடுவோம், ப்ளீஸ் இந்த பாட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து சோமசுந்தர பிரபு அவர் வந்து கேட்டிருக்காரு. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை, தா சோமசுந்தர பிரபு படம் கோகுலத்தில் சிதை பாடல் கோகுலத்தில் கண்ணாக்கணா. நான் கேட்டு ரொம்ப நாளாச்சு இந்த பாட்டு, ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பாட்டு. சரணம்லாம் கேட்டோன்னா அப்படியே ஒரு மாதிரி ஒரு அழகாக இருக்கும் இந்த பாட்டு. கேட்டு பாருங்களேன், நீங்கள் கேட்டு பாருங்களேன் உங்களுக்கு இந்த பாடல் கொண்டு வந்திருக்கேன். எஸ் யார் பாடியிருக்கேன்னு கேட்டால், அஃப்கோர்ஸ் எஸ்பிபி மற்றும் சித்ரா கூட கூட சேர்ந்து பாடியிருக்கவர் தேவா. இந்த பாட்டுக்கு வந்து லிரிக்ஸ் எழுதுனது அகத்தியன், இந்த பாட்டுக்கு இசை தேவா. இந்த பாடலை கேட்டு பாருங்கள், இந்த நேரத்தில் செம்மையாக இருக்கும். எஸ் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே செமதல்.

இந்த பாடலை கேட்டதுக்கு சஜஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஒரு அழகான பாடலை கேட்டு முடித்த அந்த நேரம் வந்து 7:25 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டிருக்கேன். ரெயின்போ சாட் பாக்ஸில் அடுத்தடுத்த அழகான பாடலாம் வந்துட்டு இருக்கு. எஸ் நான் என்ன பாட்டு போடுபறேன் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் அந்த பாட்டை லைக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த லைக் வருதா அப்படின்னு காத்துட்டுருங்க. எஸ் நிகழ்ச்சியில் வந்து வீரதுரை கேட்டிருந்த கமெண்ட் பண்ணியிருந்த அந்த பாட்டு தான் வந்து வந்துட்டு இருக்கு. கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்துலேருந்து ரோஜா பூந்தோட்டம். எஸ் அதே பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டா? எனக்கு பிடிச்ச பாட்டு. உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராமோட குரலில் பழனி பாரதியோட வரிகளில் இளையராஜா இசையில் இந்த ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டினதுங்கள் உங்களுக்கும் ஏதாவது பாடலாம் போடணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ் இப்போது இந்த பாடலை கேட்டுட்டு வரலாம்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: சொந்த அழகான பாடலை கேட்டு முடித்த நேரம் 7:31 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது ரெயின்போ சாட் பாக்ஸ். உங்களுக்கு பிடித்தமான பாடலாம் கமெண்ட்ல போட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகான ஒரு பாடல் தான். எல்லா பாடலும் இருந்துட்டு இருக்கு. எஸ் நான் எதை எடுக்கிறது எதை போடுறதுனே தெரியாம இருக்கேன். எஸ் அடுத்த ஒரு பாடல் வந்து இந்த பாட்டு நான் ரொம்ப நாள் ஆச்சுல இந்த பாட்டு கேட்டு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் அந்த பாடலை வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. யார் யார் யார் அப்படின்னு ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களா? எஸ் அவர் வந்து மதுரையிலிருந்து தான் இந்த கமெண்ட் பண்ணியிருக்காரு. வை ராஜா, அவருக்கு பிடித்த ஒரு பாடல் தான் காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து ஒரு மணி எடுத்தல். இந்த பாட்டு எனக்கு இது ஒரு நாஸ்ட்ராலஜி. சின்ன வயசில் சினிமாவில் பார்த்த ஞாபகம் எனக்கு, ரொம்ப ரொம்ப சின்ன வயசில். இந்த பாடல் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஹம்மிங் நடுவில் ஒன்று வரும் இல்லையா, அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த பாடலை கேட்டதுக்கு வைராஜாவுக்கு ஒரு பெரிய நன்றி. எஸ் உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் இந்த பாடலில் வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். எஸ் யார் பாடியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹரிஹரன் தான் பாடியிருக்காரு. பழனி பாரதி இந்த பாடலுக்கு வந்து எழுதியிருக்காரு. இந்த பாடலுக்கு இசை தேவா. இந்த ஒரு அழகான பாடலை கேட்டுட்டு வரலாம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுல.

7:37 ஆகும்போது ஒரு மணி அடித்தால் அப்படின்ற ஒரு பாடலை கேட்டோம் இல்லையா, அந்த பாடலை கேட்கும்போது எனக்கே அப்படின்னு நாஸ்டால்ஜியா போயிடுச்சு. எஸ் ஆமால இந்த பாட்டு ஒன்று இருக்குல்ல அப்படின்ட்டு அந்த பாடலை கேட்டால் அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி. எஸ் நிகழ்ச்சியில் வந்து அடுத்த ஒரு பாடல் வந்து ஒருத்தர் அப்படியே ஒரே கமெண்ட்லேயே ஒரு மூணு பாட்டு டைப் பண்ணிட்டாரு. இதில் எந்த பாட்டு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்து அதுலேருந்து ஒரு பாடல் எடுத்துக்கிறோம். லூயிஸ் செல்வராஜ் ரேடியோ கேட்டுட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், உங்களை தான் சொல்கிறேன். அண்ட் வந்து நீங்கள் கேட்ட அந்த மூன்று பாடலில் அந்த மூன்றாவது இருக்க பாடல் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன். இளையராஜாவுடைய இசையில் இளையராஜா பாடிய இந்த பாடலை எழுதியது வாலி. கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து தான் இந்த பாடல் வந்துட்டு இருக்கு. லூயிஸ் செல்வராஜ் வடவெள்ளி கோவையிலிருந்து இவர் இந்த பாடல் கேட்டிருக்கார். உங்களுக்கும் அந்த மாதிரி தான் நல்ல ஒரு பாடல் கேட்கணும் ரேடியோ மூலமாக, அதை நான் உங்களுக்காக இங்கேருந்து ப்ளே பண்ணதே உட்காந்துட்டுருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி இந்த பாடலில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சென்னை எஃப்எம் ரெயின்போ பேஜில் போயிட்டு கமெண்ட்ல இப்போ 7 மணிக்கு போட்டு போஸ்டில் போயிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாடல் உங்களுக்கு வழிபடுத்தப்படும். சரி, இப்போ கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு வந்தெல்லாம் தொடர்ந்து இணைந்திருங்களது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுலே.

அந்த ஒரு அழகான பாடலை கேட்டு முடித்த இந்த நேரம் 7:42 ஆயாச்சு. நிகழ்ச்சியில் ரொம்ப அழகழகான பாடலாம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த ஒரு பாடல் வந்து மந்தைவேலி விநாயகம் அவர் கேட்டு ரெண்டு பாட்டு கேட்டிருக்காரு, ஒரு பாட்டு போடுறேன். எஸ் அந்த ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப ரெண்டுமே ஃபேவரட் தான். நான் முதல் பாட்டு தான் முதல் எடுக்கலாம்னு நினச்சேன். ஓகே, ரெண்டாவது பாட்டு எஸ் ஆல்பம் திரைப்படத்தில் வந்து செல்லமே செல்லம் பாடல் தான் கேட்க போகிறோம். ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷலோட குரலில் தான் வந்திருக்கு. நான் முத்துக்குமார் அந்த பாடல் எழுதியிருக்காரு. கார்த்திக் ராஜா இதுக்கு இசை கேட்டு நந்திரங்கள் தேவம் 101.4 இங்கே எல்லாமே சமதுல.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: ரெயின்போ சாட் பாக்ஸில் தான் வந்து ரொம்ப அழகான படம்லாம் கேட்டுட்ருக்கோம். எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்ருக்கீங்கன்னு நான் உங்கள் ஆர்ய சரஞ்சயராமன் தான் அவங்க கூட பேசிகிட்ருக்கேன். பேசிட்டுருக்குன்னு சொல்கிறது விட உங்களுக்கான பாட்டை நான் போட்டுட்ருக்கேன் அப்படிதான் சொல்லணும். எனக்கு பேசுகிறதுக்கான வாய்ப்பை குறைச்சிட்டு ரொம்ப அழகான பாடலாம் கொடுத்துருக்கீங்க. எஸ், அடுத்த ஒரு பாடல் வந்து லைக் போடும்போது தெரிஞ்சிருக்குமே யார் பாட்டு அப்படின்ட்டு. எஸ், ராமகிருஷ்ணன் நீங்கள் கேட்ட பாடல் தான். லைனாக ஒரு ஒரு 10 கமெண்ட் அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். 10 கமெண்ட்டில் ஒரு கமெண்ட்டுக்கு 2 பாட்டுன்ற விதத்தில் 20 பாட்டு அடிச்சிட்டார்னு நினைக்கிறேன். அதில் நான் ஒரு பாடல் வந்து எடுத்திருக்கேன். எஸ், வெயில் திரைப்படத்துலேருந்து உருகுதே அந்த பாடல் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. சங்கர் மகாதேவன் மற்றும் ஆஸ்திரேலிய

எஸ் இந்த அழகான பாடலை கேட்டு முடித்த நேரம் 7:55 ஆயாச்சு. சாட் பாக்ஸில், ரெயின்போ சாட் பாக்ஸில் எஸ் நான் நிறைவு பாடலாக வந்து பிரகாஷ் ஃப்ரம் கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதி பிரகாஷ் ஷாம்லா அவங்க வந்து கேட்டிருக்காங்க சூரியவம்சம் திரைப்படத்தில் ஏதாவது ஒரு பாடல் போடுங்க டேஸ், உங்களுக்காக இந்த பாடல் கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் கிளம்புறேன், அடுத்து நான் மீண்டும் 1 மணி நேரம் கழிச்சு வரேன். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்து அருண்மொழி சுஜாதாவோட குரலில், ரவிசங்கருடைய வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமாரி சேலம் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நிதனங்களுக்கு 101.4 எங்கள் எல்லாமே செமதுல.

11வது பிரிக்ஸ் கலாச்சார அமைச்சர்கள் மாநாட்டில் இதற்கான பிரகடனம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டுப்புற இசை, கலாச்சார பாரம்பரியம், மொழிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கலாச்சார பாரம்பரியத்தை பேணி காக்க அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் அமைப்பின் 10 உறுப்பு நாடுகள் உட்பட 14 நாடுகள் கலந்து கொண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இதன் மூலம் உறுப்பு நாடுகளின் கலைஞர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் உருவாக்கப்படும். நாட்டில் 300 கிகாவாட் புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் 400% அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா உலகளவில் முன்னணி நாடாக திகழ்வதாக திரு பிரல்ஹாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான சுதேசி கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், மத்திய அரசின் தொழில் முன்னேற்ற திட்டங்கள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை செய்வது அவசியம் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2029 ஆண்டு நடைபெறவுள்ள பொது தேர்தலுக்கு முன்பாகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு பின்னர் மகளிர் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் திமுக, அஇஅதிமுக, பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை. சட்ட சேவைகள் மையத்தில் இடம்பெற்றுள்ள தன்னார்வலர்கள் நீதிமன்றங்களை நாடும் மக்களுக்கு கண்ணியமான முறையில் தீர்வு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் சட்டம் மற்றும் நீதி தொடர்பான மேற்கு மண்டல கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் மொழிகளில் அவர்களின் குறைகளை கேட்டு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சூரியகாந்த் வலியுறுத்தினார். ராபிட் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மதுரை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 239 ரன் எடுத்துள்ளது. பின்னர் விளையாடிய மதுரை அணி 19.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 240 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஸ்பெயினை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

எஸ் எல்லோருக்கும் ஒரு அழகான இரவு வணக்கம். நேரம் 9:01 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டு இருக்கீங்க. இது ரெயின்போ ராகங்கள். இந்த ஒரு மணி நேரம் வந்து ரொம்ப அழகான பாடலாக எடுத்து ஒரு பிளேலிஸ்ட்டை நான் வந்து செட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதில் முதல் பாடலாக வந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணியோட குரலில், வைரமுத்தோட வரிகளில், தெய்வாவுடைய இசையில், வாலி திரைப்படத்தில் இருந்த மாதிரியா இருக்கு. கேட்டு நிந்தனங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: ரெயின்போ ராகங்கள்ல ரொம்ப அழகான பாடல்லாம் கேட்க போறோம். எஸ் முதல் பாடல் கேட்டு முடிச்சிங்களையா? அடுத்து ஒரு பாடல் வந்து தாளம் திரைப்படத்துல இருந்து. இந்த பாட்டு நான் ரீசெண்டாக தான் கேட்டேன், சீரியஸ்லி நான் சமீபத்தில் தான் கேட்டேனே இந்த பாடலை. அந்த பாட்டை கேட்டதுக்கப்புறம் யார் இந்த பாட்டை பண்ணது அப்படின்ற மாதிரி, எப்படி இந்த ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் எப்படி இது பண்ணது, ஏஆர் ரஹ்மான் எப்படி ஒரு மேஜிக் பண்ணார் அப்படின்ற மாதிரி ஒரு டிராவல் அப்போ தான் கேட்டேன் ஃப்ரெண்டும் கூட. எஸ் டிஎல் மகாராஜன் மற்றும் ஸ்வரலதாவோட குரலில் தான் ஏஆர் ரஹ்மானோட இசையில் இந்த காதல் யோகி இந்த பாட்டு. நானிலேருந்து பாட்டை வந்து வா அப்படின்ற மாதிரி இன்னொரு டாபிக் சொன்னல, சில பாடல் வந்து நம்ம மடி கேட்டு அப்போ பெருசாக ரசிச்சிருக்க மாட்டோம், பட் லேட்டராக நாம் வந்து கேட்டு வா ஒன்றும் இல்லையா. படம் வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த பாட்டு கேட்டு வா அப்படின்னு சொன்னனால ஏன் இதை இவ்வளோ பேசுகிறேன்னா, இப்போ நீங்களாம் வா சொல்ல போகிறீங்க. எஸ் தாளம் திரைப்படத்துலேருந்து அந்த ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்கு கேட்டு நிறங்களது. எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதூளே.

high, high, high.

பாட்டு சூப்பராக இருந்துச்சு இல்லையா? எஸ்.

அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். எஸ் நிகழ்ச்சியில் வந்து அடுத்த ஒரு பாடல் வந்து எனக்கு இது கோ டு சாங். எனக்கு இது எப்போவுமே நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு வைபுக்கு போகணும் அப்படின்னா இந்த பாட்டு கேட்பேன். இந்த பாட்டு அவ்வளோ ஒரு அழகான ஒரு பாட்டு. செகண்ட் சரணம், அந்த செகண்ட் பீஜியம், அந்த பீஜியம் வந்து ரேடியோ வால்யூம்ல நல்லா சத்தமாக வச்சுக்கோங்க. எஸ் தூங்க தான் போகிறீங்க அப்படின்னு தெரியுது, பட் இவ்வளோ சீக்கிரம் தூங்க போக மாட்டேங்க, கரெக்டாக அப்படியே படுத்துட்டு இருப்பீங்க இல்லை ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் வந்து இந்த பாட்டை கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக ஆனந்தமாக இருக்கும். சங்கமம் திரைப்படத்திலிருந்து வராக நதிக்கர ஓரம் அந்த பாட்டு தான். சங்கர் மகாதேவனுடைய குரலில் தான் பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை எழுதியது வைரமுத்து, இசை ஏ ரஹ்மான். எஸ் எல்லாருக்கும் தெரியும். முக்கியமாக அந்த செகண்ட் சரணம், அந்த பீஜியம், சாரி சரணம் இல்லை பீஜியம், அந்த இன்டர்வியூட மிஸ் பண்ணிடுது. எங்கள் தொடர்ந்து என்ன தருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே செம்மதுளு.

0: lingua e famutio na polinale indi e la mesa madule.
1: சென்னை எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்ருக்கீங்க. ரெயின்போ ராகங்களில் ரொம்ப அழகான ராகம், ரொம்ப சூப்பரான பாடலாம் கேட்டுட்ருக்கீங்க. எஸ், அந்த காதல் யோகி பாட்டு சூப்பராக இருந்துச்சுல. எனக்கு மட்டும்தான் சூப்பராக இருக்கும், ஏன்னா நான் மட்டும்தானே ஃபஸ்ட் டைம் கேட்குற மாதிரி கேட்குறேன். சீரியஸ்லி, அதாவது அந்த பாட்டை வந்து நான் எப்படி மிஸ் பண்ண

ரெயின்போ ராகங்கள் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல் கேட்டு முடித்த அந்த நேரம் வந்து 9:23 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போல ஆர்ஜி சரண் ஜெயராமன் கூட தான் நினைஞ்சிருக்கீங்க. ரெயின்போ ராகங்களில் இந்த பிளேலிஸ்ட்டை ஆக்சுவலி யார் செட் பண்ணீங்க? ரேடியோ கேட்டுட்ருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த பாடல் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ அழகான பாடலாம் கொண்டு வந்திருக்கீங்க இந்த டைமுக்கு. எஸ் அதுனா இந்த டைமுக்கு அப்படின்னும் போது அது ஒன்றும் இல்லை, அந்த லிங்க் அப்படியே பிடிச்சிட்டேன். டைம்ன்ற படத்தில் தான் அடுத்த பாடல் வரப்போகுது. இந்த பாட்டை நான் முதல்ல பார்த்துருந்தேன்னா, இந்த பாட்டை நான் முதல்ல ப்ளே பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதாவோட குரலில் பழனி பாரதி இந்த பாடல் எழுதியிருக்காரு. இதுக்கு இசை வந்து இளையராஜா. எஸ் காதல் நீதானா காதல் நீதானா அப்படின்ற பாடல் தான் வந்துட்டு இருக்கு. இந்த இரவு நேரத்தில் அழகான பாடலாம் கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த பாடலையும் அதில் சேர்த்துக்கோங்களேன், இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். சரி சரண், போதும் பேசுறதையும் பிஜிஎம்யும் ஸ்டாப் பண்ணிட்டு பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்றது எனக்கு கேக்குது. தொடர்ந்து இணைந்திருங்களது FM Rainbow 101.4 இங்க எல்லாமே செமதுவுல.

எஸ் அழகான அந்த டைம் படத்துல இருந்து பாடலை கேட்டு முடித்த நேரம் 9:30 ஆயாச்சு. ரெயின்போ ராகங்கள்ல ரொம்ப அழகான பாடலாம் கேட்டுட்டு வரோம் இல்லையா. எஸ் அடுத்த பாட்டு என்ன பாட்டு தானே கேக்குறீங்க. துல்லாத மனதும் துள்ளும் திரைப்படத்துல இருந்து ராஜேஷுடைய குரல்ல தான் வந்து பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ் ஏ ராஜ்குமார் இதற்கு இசையமைச்சிருக்காரு. இந்த ஒரு பாடலை கேட்டுட்டு வாங்க. இது FM Rainbow 101.4 இங்க எல்லாமே செமதுளு.

ஹரிஹரன் மற்றும் சுஜாதாவோட குரலில் பழனி பாரதி எழுதிய இந்த பாடலுக்கு இசையமைத்தது யுவன் சங்கர்ராஜா. இந்த ஒரு அழகான பாடல் பூவெல்லாம் கேட்டு பார்த்த திரைப்படத்தில் வந்து கேட்டு முடித்த நேரம் 9:40 ஆயாச்சு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: சென்னை எஃப்எம் ரெயின்போல ரெயின்போ ராகங்கள் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அழகான ராகங்கள்லாம் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு இல்லையா நிகழ்ச்சியில. வந்து அடுத்த ஒரு பாடல் வந்து சேது திரைப்படத்துல இருந்தா வந்துட்டே இருக்கு. சேது திரைப்படத்துல உன்னிகிருஷ்ணன் மற்றும் அருண்மொழி சேர்ந்து பாடிய பாடல். அறிவுமதி இந்த பாடலை எழுதியிருக்காரு. இதற்கு இசை இளையராஜா. இந்த ஒரு அழகான பாடலை கேட்டு தொடர்ந்து இணைந்துங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே சமதுல.

சேது திரைப்படத்துல இருந்து அந்த ஒரு அழகான படலை கேட்டு முடித நேரம் 9:47 ஆயாச்சு. எஸ் ரெயின்போ ராகங்கள்ல அடுத்த ஒரு பாடல் வந்து தாஜ்மஹால் திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. ஃபெபியன் கங்கா பாடிய பாடல், வைரமுத்துவோட வரிகளை ஏ ஆர் ரஹ்மான் இசையில. என்ன பாட்டு அப்படின்னு தானே கேட்குறீங்க? எஸ் நான் ஒன்றும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாடலும் கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுல.

எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேரம் 9:55 ஆயாச்சு. ரெயின்போ ராகங்களில் இவ்வளோ நேரம் ரொம்ப அழகான பாடலை, ரொம்ப அழகான பிளேலிஸ்ட்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் கேட்டுருந்தோம் இல்லையா. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக திருநெல்வேலி திரைப்படத்தில் இருந்து இளையராஜா, அருண்மொழி, மனோரமா மற்றும் ஸ்வரலதா பாடிய பாடல் தான் இளையராஜோட இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நிறங்கள், அடுத்த ஒரு மணி நேரமும் நான் தான் இருப்பேன். ஸோ ஸ்டே டியூன் ஆகுங்க.

0: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்
1: நேரம் 10:01 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது ரெயின்போ ரிவைண்ட், காது கீதமா. ரொம்ப சூப்பரான பாடல், ரொம்ப சுகமான பாடல்லாம் இந்த

ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி பாடலாம் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். அப்படியே காது ஒரு மாதிரி ரேடியோ வச்சுட்டு, அப்படியே கொஞ்சம் சவுண்டு வச்சுட்டு, கொஞ்சம் ஒரு ஒரு சட்டலாக சவுண்ட்லாம் வச்சுட்டு அப்படியே படுத்துட்டு, இந்த கிளைமேட் ஒரு நல்லா இருக்குன்னு நினைக்கிற வெளியல்ல. இப்போ அந்த மாதிரி பாடல், ரொம்ப அழகான பாடல்லாம் கொண்டு வந்திருக்கேன். தெய்வ மகன் திரைப்படத்திலிருந்து முதல் பாடல். எஸ், எனக்கு ரொம்ப பிடித்தமான படம் இது. அதனால் சின்ன பையன் மாதிரி இருக்கேன், ஆனால் அந்த பழைய படங்கள், எஸ் எனக்கு அந்த பழைய படம்லாம் ரொம்ப பிடிக்கும். தெய்வ மகன் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு படம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டு கொடுத்தவங்களுக்கும் ஒரு பேரும் நன்றி. எஸ் நிகழ்ச்சியில் வந்து முதல் படலாக தெய்வ மகன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா அவர்களுடைய குரலில் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடலுக்கு இசையமைத்தது எம் எஸ் விஸ்வநாதன். முதல் பாடலை கேட்டுடுவாங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதோலே.

இதானுங்க அதே பாட்டுதான். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலாவுடைய குரலில், வாலியோட வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில், அடுத்த பாடலாக ஒளி விளக்கு திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. கேட்டு நந்திரங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

தெய்வ மகன் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாட்டு. அந்த பாடலை கேட்டு முடித்த நேரம் 10:06. ரெயின்போ ரீவைண்ட் தான் கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? எஃப்எம் ரெயின்போல நான் ஆர்ஜி சரண் ஜெயராமன் பேசிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலா வந்து இந்த பாட்டு வந்து பழைய பாட்டு தான், ஆனால் இந்த பாட்டு எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படி ஒரு பாட்டு ஒளி விளக்கு திரைப்படத்தில் இருந்து, படத்தோட பேர் சொல்லும்போது பெரியவங்களாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆனால் எல்லாருக்குமே தெரியணும்னா எஸ், நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி.

எஸ் நேரம் 10:10 ஆயாச்சு. ரெயின்போ ரீவைனில் தான் இருக்கீங்க, கேட்டுட்ருக்கீங்க. எஸ் நிகழ்ச்சியில் வந்து அடுத்த ஒரு பாடல் வந்து எஸ்பிபி அவர்களுக்கு வந்து எது முதல் பாட்டு அப்படின்னு நிறைய பேருக்கு பல சந்தேகங்கள்லாம் இருக்குது. அடிமை பெண்ணா இல்லை இந்த பாட்டு அப்படின்ட்டு முதல்ல ரெக்கார்ட் பண்ணது இது தான். ஆனால் அந்த அடிமை பெண் தான் வந்து முதல்ல ரிலீஸ் ஆச்சு. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ அடி வாழ்க்கையில், அவர் பண்ண பாடலாம் முதல்ல வந்து வெளியே வராமல் இருக்கு, டைஃபாய்டு வந்துடுச்சு, நிறைய விஷயம் தடங்களாச்சு. பட் ஆனால் இந்த ஒரு பாட்டு இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தார் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு. சாந்தி நிலையம் திரைப்படத்தில் வந்து இயற்கை இன்னும் நிலையக்கன் இந்த பாட்டை நான் இன்றைக்கி இங்கே ப்ளே பண்ணுறது வந்து எனக்கு பெரிய பாக்கியம். எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல் எஸ்பிவி வந்து ஒரு வேறு ஒரு ஃப்ளேவரில் இந்த பாட்டில் பார்க்கலாம். அப்படி ஒரு பாடல் தான் இங்கே நம்ம கேட்க போகிறோம். சாந்தி நிலையம் திரைப்படத்தில் வந்து எஸ்பிவி மற்றும் சுஷீலாவோட குரலில் கண்ணதாசன் வரிகள் ஐயா எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் இயற்கை இன்னும் நிலையக்கன் இந்த ஒரு பாடல் இந்த இரவு நிறுத்த இன்னும் அழகாக்கு வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே இசை மதுவில்.

0: எல்லாமே தமிழ்.
1: இயற்கை இன்னும் இளைய கனி அப்படின்ற ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் சாந்தி நிலக்கும் திரைப்படத்தில் இருந்து அந்த பாடல் வந்து கேட்கறதுக்கு மட்டும் அழகா பார்க்கறதுக்கு மட்டும் அழகா அது எல்லா வகையிலுமே அழகா இருக்கும். காஞ்சனாமாவா திரையில பார்க்கறது, அந்த ஹீரோ திரையில பார்க்கறது, அந்த பாடல், அந்த குரல், அந்த அந்த எடுக்கப்பட்ட அந்த இடம், அந்த இயற்கையான அந்த இடம் ரொம்ப ஃப்ளோவியா அப்படின்னு. இப்போ இந்த சென்னையில் இருக்க இப்போ இந்த கிளைமேட்டுக்கு அந்த பாட்டு அவ்வளோ அழகா இருந்துச்சுல. அந்த ஒரு பாட்டை பற்றி மட்டுமே நான் ஒரு மணி நேரம் பேசுவேங்க. ஆனால் அடுத்த பாடல் போடணும் இல்லையா? எஸ், அடுத்த பாடல் வந்து புதிய பூமி திரைப்படத்தில் இருந்து கொண்டு வந்திருக்கேன். மீண்டும் இந்த பாடலை வந்து பாடியது டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா அவர்கள். கண்ணதாசன் வரியில் எழுத விஸ்வநாதன், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்தார். புதிய பூமி திரைப்படத்திலிருந்து விழியே விழியே அப்படின்ற ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து என்ன இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கு எல்லாமே சமதுலே.
2: விழியே விழியே உனக்கு என்ன வேலை, விருந்துக்கு வரவா?

சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலாவோட குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில், கே வி மகாதேவனுடைய இசையில், மாட்டுக்காரன் வீலன் திரைப்படத்திலிருந்து அழகான பாடலை கேட்டு முடித்த இந்த நேரம் 10:24 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ ரீவைன்ல ரொம்ப அழகான பாடலாம் கேட்கறோம்ல. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்து பிளேலிஸ்டில் அன்னையும் பிதாவும் திரைப்படத்திலிருந்து பி சுஷீலா அவர்களோட குரலில் தான் வந்துட்டு இருக்கு. இசை எம் எஸ் விஸ்வநாதன். என்ன பாடல் அப்படின்றத கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுல.

எஸ்பிபி மற்றும் ஜானகியோட குரலில், வாலிவுட வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கன்னிப்பெண் திரைப்படத்தில் தான் இந்த ஒரு பாடல் கேட்டு முடித்தோம். கேட்டு முடித்த இந்த நேரம் 10:31 ஆச்சு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: ரெயின்போ ரீவைண்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் ரொம்ப அழகான பாடல்லாம் இந்த ஒரு மணி நேரம் கேட்டுட்ருக்கோம் இல்லையா. பிளேலிஸ்டில் ரொம்ப அழகான அடுத்த பாடல் தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன பாடல் தானே கேட்குறீங்க? நில் கவனி காதலி அப்படின்ற திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி, இல்லை பிபி ஸ்ரீனிவாஸ், அப்படி எஸ்பிபி திருப்பி போட்ட மாதிரி இருந்துச்சு, அம்மா திருப்பி சொல்லிட்டேன். பிவி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எல்லாரீஸ்வரி குரலில் ரெயின்போ ரீவைண்டில் எல்லாரீஸ்வரி அம்மாவோட குரலில் ஒரு பாடல் என எப்படி எஸ் வாலிவுட வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் எழுதி இசையமைத்த இந்த ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்கு. எங்கேயோ பார்த்த முகம், எங்கே பார்த்த முகம்னு கண்டுபிடிப்போமா? எஸ் தொடர்ந்து இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதூல.

எஸ் எங்கேயோ பார்த்த முகம் அப்படின்னு பாடலை கேட்டு முடித்த அந்த நேரம் 10:36 ஆயாச்சு. ஸ்டே டியூன்ஆ இருங்களேன், அடுத்த பாடல் வந்து உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடித்த பாடலாக இருக்கும்.

தான் இருக்கா அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சேன். எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 10:37 ஆயாச்சு. நான் அவங்க ஆர்ஜி சரஞ்சயராமன் தான் அவங்க இரவை இன்னும் இனிமையாக்கிட்டு இருக்கேன். சரி சரி, காக்க வைக்காதது என்ன பாட்டு அப்படின்னு தானே கேட்குறீங்க. ரொம்ப அழகான பாடல் தான். இது பாட்டை பற்றி எப்படி சொல்கிறது, நாகேஷ் அவர்கள் நடித்த ஒரு படம் எதிர்நீச்சல். ரொம்ப சஸ்பென்ஸ் அதுக்கு. எதிர்நீச்சல் திரைப்படத்தில் இருந்தான் பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷீலாவோட குரலில். பாலிவுட் வரிகளில் தாமரை கண்ணங்கள் இந்த பாட்டு தான். இந்த பாட்டை பார்த்ததுக்கப்புறம் வாவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வி குமாருடைய இசை. இது நான் கூட ரொம்ப நாளாக வந்து இது எம் எஸ் விஸ்வநாதன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லை, வி குமாருடைய இசை. வி குமாருடைய இசை கூட ரொம்ப சூப்பராக இருக்கும்ல. பாடலெலாம் கேட்டு ரொம்ப நாளாக ஆச்சுன்ற மாதிரி தான் இருக்குது. எஸ், அவருடைய பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு எழுந்திருங்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதல். இந்த பாட்டை கேட்கும்போது ரொம்ப இனிமையாக இருக்கும் பாருங்களேன். உங்களுடைய இரவு இன்னும் இனிமையாகும். தொடர்ந்து எழுந்திருங்கிறது.

டிஎம் சவுந்தரராஜன் குரலில், வாலிவுட் வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணன் என் காதலன் அப்படின்ற திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்டு முடிச்சிங்க. பாடல் கேட்டு முடித்த இந்த நேரம் 10:46 ஆயாச்சு.

எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்ருக்கீங்க. ரெயின்போ ரீபைனில் ரொம்ப ரொம்ப அழகான பாடலெலாம் நம்ம கேட்டுட்ருக்கோம் இல்லையா. எஸ் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் வந்து பி சுஷிலா மற்றும் ஏபி கோமலா ரெண்டு பேர் சேர்ந்து பாடியிருக்காங்க. இந்த பாடல் எழுதுனது வாலி. இந்த பாட்டுக்கு இசை வந்து எஸ் எம் சுப்பையா நாயுடு அவங்க தான் இந்த பாட்டுக்கு இசை அமைச்சிருக்காங்க. மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து தான் இந்த பாடல் வந்துட்டு இருக்குது. என்ன பாட்டு அப்படின்னு தானே கேட்குறீங்க. எனக்கும் புதுசாக இருக்குது, நானும் இப்போ தான் கேட்குறேன். எஸ் நீங்களும் அப்படி தொடர்ந்து இணைந்துருங்கள், கேட்டுட்டு வாங்க. இன்னும் சில பாடலோட நம்ம நிகழ்ச்சியை முடிக்க போகிறோம். எஸ் நிறைவு பகுதிக்கு நம்ம நெருங்கிட்டோம், கேட்டுகிட்டே இருங்க, தொடர்ந்து இணைந்துருங்கள். எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதூள்.

எஸ் இன்னைக்கு வந்து ஒரு நாள் கழிச்சு நான் பேசுறதுக்கு வந்திருந்தேன். எஸ் இந்த நாள் வந்து ரொம்ப அழகாக போச்சு. எப்பவுமே காலைல தானே வருவேன், இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்திருந்தேன். எப்படி இருக்க போது ஏது இருக்க போதுன்னு நினைச்சு உங்களுடைய அன்பான வரவேற்புலையும் உங்களோட வாழ்த்துக்கள்லையும் நாள் அவ்வளோ அருமையாக போச்சு. ஏன் இதெல்லாம் பேசுன்னு கேட்குறீங்களா? எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பகுதியாக எனக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டு ராஜ் பாட் ரங்கத்துறையிலிருந்து தான் வந்து பாடல் வந்துட்டே இருக்கேன். ஸோ இந்த ஒரு பாடல் வந்து நண்பர் கேட்டிருந்தாரா, ஸோ அண்ணா எங்கள் அண்ணா கேட்டிருந்தாரா, ஸோ அவருக்காக தான் இந்த பாடல் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பாடல் தான் வந்து இன்னையோட நிறைவு பாடலாக நான் இங்கேருந்து கிளம்புறேன். எஸ் இன்னொரு நாள் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜ்பாட் ரங்கதுரை திரைப்படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா அவட குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இந்த ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டுனிருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதூரம். நான் இப்போ கிளம்புறேன், இன்னொரு நாள் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:02 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4

கடந்து யோசிக்கும் பொழுது சில நினைவுகள் நமக்கு சுகத்தையும் சில நினைவுகள் நமக்கு சோகத்தையும் கொடுக்கும். சுகத்தை கொடுக்கக்கூடிய நினைவுகளை தொடர்ந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சோகத்தை கொடுக்கக்கூடிய நினைவுகளை கொஞ்சம் தூரமாக எடுத்து வச்சுட்டு வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் செய்யுங்க. நினைவுகள் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யமே இருக்காது. நல்ல நினைவுகளோட வாழ்க்கையை கொண்டாடுங்க. இன்றைக்கி மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக ஆஹா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. ஹரிஹரன் மற்றும் சித்ராவோட குரலில் இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

நேரம் 11:08:25. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, நெற்றி பொட்டம் மட்டும் வச்சு தங்க நகை இல்லாமல் கோடி கோடி பேரழகு உன்முகத்தில், செல்வம் என்னம்மா சொந்தம் சொல்லுமா, சொந்தம் பந்தமே அன்பு தானம்மா, அந்த அன்பு என்னும் சின்ன நூல் எடுத்து நீ என்னை கட்டி போட்டிருக்க கண்ணுக்குள்ள, செம்பருத்தி பூவை போல சின்ன சேலை நூலை போல சின்ன பொண்ணு என்ன சுற்றி வந்து வந்து போவாயோ, தென்றல் வருமா சேதி சொல்லுமா, பக்கம் வருமா இல்லை என்னை தொடுமா, என்னை தொட்டுவிட்டா இனி எப்பவுமே உன் பெயரை எழுதி என் நெஞ்சுக்குள் வச்சிருப்பேன், அந்த வானத்துக்கு ஒரு வெண்ணிலவு இந்த மேகத்துக்கு ஒரு பெண்ணிலவு, உன் பாட்டு சத்தம் இனி கேட்கும் வரை இந்த நீலக்குயில் பாடிக்கிட்டே இருக்கும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:14 35 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, வெள்ளிப்பனி மேகங்கள் செல்லும் ஊர்கோளங்கள் அவள் பாதத்தில் இணை சேருங்கள், அந்த மழை மேகங்கள் எந்த எதிர்காலங்கள் காதல் தீவுக்கு வழிகாட்டுங்கள், நெஞ்சில் அலைமோதும் கடல் போல ஓசை வந்து கரையேறும் அலைக்கென்ன ஆசை, இன்ப மயக்கம் என்ன சின்ன தயக்கம் என்ன, ஒரு புல்லாங்குழல் பாடும் தனிராகங்கள் உன் தேகத்தில் சுரம் பாடுமா, அந்த சுரம் பாடினால் தொட்டு சுகம் தீடினால் கன்னி மாடத்தில் குளிர்காலமா, நித்தம் 1 கோடி கனவோடு தூக்கம் புத்தம் புது பார்வை புரியாத ஏக்கம், இரத்த நாளங்களில் ஓடும் தாளங்களில் ஒரு தாளாட்டுதான் பாடுமோ, சின்ன மூக்குத்தி வரும் முதல் சந்திப்பு அந்த பாலாற்றில் நீராடவா, வெண்ணிலவே வெண்ணிலவே வெள்ளி கோலமா. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, காலமெல்லாம் காதல் வாழ்க, திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:21. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நேர்களும் இணைந்திருக்கிறாங்க. கிருஷ்ணன் நிகழ்ச்சியில் இணைந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அனந்தலக்ஷ்மி ஆவடியிலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. தித்திக்கும் இனிய இரவு வணக்கம். முதன் முதலில் பார்த்தேன், அருமையான தேர்வு, தொடர்ந்து வந்த பாடல்களும் அருமைன்னு சொல்லி டி நகர்லேருந்து ரங்கராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ஸ்ரீதேவி முனுராஜ் தருமபுரியிலேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. வேப்பம்பட்டிலேருந்து எஸ்பி கங்கா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. முதல் பாடல் அருமை அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார் இங்கிலாண்டிலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. காட்டுப்பாகத்திலிருந்து அந்தோணி ராஜ் ஆரம்ப பாடல்களே செவிகளுக்கு இனிமை சேர்க்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக எம்எஸ் ராம்குமார் பல்லடத்திலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. அயனாவரத்துலேருந்து அப்பு டெய்லர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி பேசும், மனதில் நிலைத்து மகிழ்ச்சி வீசும் மெல்லிசை பண்பலையின் வாசம், மயக்கும் நேயர்கள் தருவர் நேசம், மறக்க இயலாத பாடல்கள் எமக்கு பாசம், கேட்க மறந்தால் இரு செவிகளும் ஏசும். தங்கள் தொகுப்பில் நிகழ்ச்சி சிறப்புன்னு சொல்லி வீரராகவன் மாதவரத்துலேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. குரோம்பேட்டிலிருந்து பாலசுப்ரமணி இரவு 11:00 டிடிஹெச் மூலமாக ஏற்காட்டிலையும் நாங்கள் கேட்டுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீங்கள் எல்லாரும் நிகழ்ச்சியில் இணைந்து நம்முடைய பண்பலையிலிருந்து வரக்கூடிய இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க. உங்களுடைய கருத்துக்களை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் அப்படின்ற முகநூல் பக்கத்துலையும்

நீங்கள் பதிவு செய்யலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக, பூவிழி பார்வையில் மின்னல் காட்டினாள், ஆயிரம் ஆசைகள் என்னில் ஊட்டினாள், ஏனோ நெஞ்சை பூட்டினாள், இரவும் பகலும் என்னை வாட்டினாள், இதயம் அவள் பெயரில் மாற்றினாள், காதல் தீயை வந்து மூட்டினாள். நான் கேட்கும் பதில் இன்று வாராதா, நான் தூங்க மடியொன்று தாராதா, தாகங்கள் தாபங்கள் தீராதா, தாளங்கள் ராகங்கள் சேராதா, வழியோரம் விழி வைக்கிறேன், எனது இரவு அவள் கூந்தலில், எனது பகல்கள் அவள் பார்வையில், காலமெல்லாம் அவள் காதலில், கனவு களையவில்லை கண்களில், இதயம் துடிக்கவில்லை ஆசையில், வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில், கண்ணுக்குள் இமையாக இருக்கின்றாள், நெஞ்சுக்குள் இசையாக துடிக்கின்றாள், நாளைக்கு நான் காண வருவாளோ, பாலைக்கு தீ முற்றி போவாளோ, வழியோரம் விழி வைக்கிறேன். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:29 ஆகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உச்சந்தலையில் என எண்ணிக்கொண்டு உள்ளம் கால்வரை பின்னிக்கொண்டு மூகன கிளி நெசமா நெசந்தான் காயமா பாரம்மா. அல்லி மலர்வது இரவு நேரத்தில், மல்லி மலர்வது மாலை நேரத்தில், பெண்மை மலர்வது எந்த நேரத்தில், எங்கு கண்டுபிடிச்ச? கட்டை விரல் கொண்டு கோலம் போடுகையில், கண்ணின் கடைவிழி சாய்ந்து மூடுகையில், காலின் கொலுசுகள் தாளம் மாறுகையில், பெண்மை மலர்ந்து நிற்குமே. சரியா? நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:35. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எந்த உள்ளங்கைகளில் அவள் உயிரை வைத்தாள், ஒரே சொல்லில் மனசை தைத்தாள், சுட்டும் விழி பார்வையில் சுகம் வைத்தாள், நான் காதலின் கடலில் விழுந்து விட்டேன், நீ கரம் ஒன்று கொடுத்தாய் எழுந்து விட்டேன், அன்பே உன் ஒற்றை பார்வை அதைத்தானே யாசித்தேன், கிடையாதென்றால் கிளியே என் உயிர் போக யோசித்தேன், 4 ஆண்டு தூக்கம் கேட்டு இன்று உன்னை சந்தித்தேன், காற்றும் கடலும் நிலமும் கூட தீக்கூட தித்தித்தேன், மாணிக்க தேரே உனை மலர்கொண்டு பூசித்தேன், என்னை நான் கிள்ளி இது நிஜம்தானா சோதித்தேன், இது போதுமா, இது போதுமே, இனி கால்கள் வான் போகுமே, நான் கொண்ட ஆசையெல்லாம் 4 ஆண்டு ஆசைதான், உறங்கும் போதும் ஒளிக்கும் அடி உன் கொலுசின் ஓசைதான், நீ வீசும் பார்வையில்லை நெருப்பாற்றின் நெஞ்சம்தான், வலியின் கொடுமை முழிய அடி தமிழ் வார்த்தை கொஞ்சம்தான், இன்றேதான் பெண்ணே உன் முழு பார்வை நான் கண்டேன், கை தொட்ட நேரம் என் முதல் மூச்சம் நான் கொண்டேன், மகராணியே மலர்வாணியே இனி என் ஆவி உன் ஆவியே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக லவ் டுடே படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:41. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அலிநகர்லேருந்து எஸ் மகாதேவன் பெரம்பலூர்லேருந்து இணைந்திருக்கிறாரு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் முதன் முதலில் இருந்து மணிமேகலை, வெண்ணிலவே, என்னை தாளாட்ட வருவாளோ, நகுமோ எல்லா பாடல்களுமே அருமைன்னு சொல்லியிருக்கிறாரு. எம் எஸ் ராம்குமார் நன்றி சொல்லியிருக்காங்க. திருமணேசிலேருந்து அஸ்வினி நாகராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. இரவு நேரத்தில் கேட்கக்கூடிய பாடலை தந்தமைக்கு நன்றின்னு சொல்லி அனந்தலக்ஷ்மி ஆவடியிலிருந்து இணைந்திருக்கிறாங்க. காதலை தலைப்பில் சுமந்து வந்த படங்களிலிருந்து வரும் கானங்கள் வழங்கி கொண்டிருக்கும் தங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு மறுபடியும் சிவகுமார் சார் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. என்னை தாளாட்ட வருவாளா பாடல் மிக இனிமை. இரவு வேளை இசையில் இதயம் நனைகிறது. இமை மூடி கண்கள் உறங்க நினைத்தாலும் காதுகள் விழித்து கொண்டது. இடவிடாமல் கேட்கும் மனசு மயங்கும் பாடலை. கும்பகோணம் பண்பலையிலிருந்து நேசன், சுந்தர பெருமாள் ரெண்டு பேரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. பாலசுப்ரமணி ஏற்காடு பண்பலை, விவத் பாரதி தமிழ் பண்பலை டிடிஹெச் மூலமாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. நிச்சயம் உங்களுடைய

மனங்களையும் மனங்களையும் மகிழ்விக்கிற மாதிரியான பாடல்கள் தான் நம்முடைய நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து வரப்போகுது. நாம் நிகழ்ச்சியில் அடுத்தது கேட்கக்கூடிய பாடல், உள்ளங்கையில் வந்து தேன் விழுந்தா அதை உறிஞ்சி குடிப்பதில் தப்பு இருக்கா, வண்ண சிறுங்கொடி பூத்திருக்க வண்டு கண்ணை மூடிக்கொண்டால் அர்த்தம் உண்டா, வானத்தில் நிலா பூத்திருக்கு வண்டு தேன் எடுக்க ஒரு தெம்பு இருக்கா, மாட்டு கொம்பில் வந்து பால் கறக்க மனம் ஆசைப்பட்டா அதில் தோது இருக்கா, எறும்பு ஊற கல்லும் தேயும் இது தெரியாதா, கள்ள விடவும் உள்ள உறுதி இது புரியாதா, விடுகதை போட்டேன் ஒரு விட தெரியாதா, எண்ணெயும் தண்ணியும் ஒன்றா கலந்ததில்லை, நெல்லை போல கோரை இருக்கும் விளைஞ்சதில்லை, நட்டு வச்ச நாத்து பூமியை பிடிப்பதில்லை, வேறு விட்ட பிறகு மண்ணை பிரிவதில்லை, பாறையில் விதைச்ச விதை பலனுக்கு வருவதில்லை, பாறையில் செடி முளைக்கும் அதை ஏன் பார்த்ததில்லை, கல்லில் நார் உரிக்கும் கதையெங்கும் நடந்ததில்லை, கல்லில் செல செதுக்கும் கலை அது பொய்யும் இல்லை, இது விடுகதையா இல்லை விதியா என் தலை சுற்றி போச்சு, உண்மை நல்ல புரியும் அது தெரியும் இது மழுப்புற பேச்சு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:49:33 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் செழித்த அழகில் சிவந்து நிற்கும் செந்தேனே, என் கழுத்து வரையில் ஆசை வந்து நொந்தேனே, வெறித்த கண்ணால் கண்கள் விளங்கும் பெண்மானே, உன் கனத்த கூந்தலின் காட்டுக்குள்ளே காணாமல் நான் போனேனே, இருதயத்தின் உள்ளே உலை ஒன்று கொதிக்க எந்த மூடி போட்டு நான் என்னை மறைக்க, பறக்கும் வண்டுகள் பூவில் கூடும் கார்காலம், கணைக்கும் தவளை துணையை சேரும் கார்காலம், பிரிந்த குயிலும் பேடை தேடும் கார்காலம், பிரிந்திருக்கும் உயிரையெல்லாம் பிணைத்து வைக்கும் கார்காலம், நகம் கடிக்கும் பெண்ணே அடக்காதே ஆசை, நாகரீகம் பார்த்தால் நடக்காது பூசை, தங்கத்தாமரை மகளே வா அருகே, தத்தித்தாவது மனமே வா அழகே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:55 இப்போதான் நிகழ்ச்சிக்குள்ளே வந்த மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக காலம் ஓடிட்டே இருக்குது. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதில் ஆனந்தலக்ஷ்மி ஆவடியிலேருந்து தென்றலுக்கு தெரியுமா பாடல் தங்கத்தாமரை பாடல் இனிமைன்னு சொல்லியிருக்காங்க. தேனியிலேருந்து ஹரிராம் அவரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. புரசிவாக்கத்துலேருந்து சவுந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. பாலசுப்ரமணி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ஸோ நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை சொன்னவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு நான் இப்போது உங்ககிட்ட இருந்து விடைபெறலாம்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக, என் வீதியில் உன் காலடி, என் ராவெல்லாம் ஒலிக்கும், உன் இதயம் துடிக்கும், உன் ஆடையின் பொன்னூலில் என் ஜீவனும் துடிக்கும், நான் உன்னை துரத்தி அடிப்பதும் நீ எந்தன் தூக்கம் பறிப்பதும் சரியா முறையா, காதல் பிறந்தால் இதுதான் கதியா, தள்ளிப்போ இந்த பஞ்சும் நெஞ்சம் பத்தி கொள்ளும் வராதே, நான் ஒரு குமிழி நீ ஒரு காற்று தொடாதே, நீ ஒரு கிளி நான் உந்தன் கிளை செல்லாதே தண்ணி செல்லாதே, என் தூக்கத்தில் என் உதடுகள் உன் பேர் சொல்லி புலம்பும் ஊரே எழும்பும், என் கால்களின் பொன் கொலுசுகள் உன் பேர் சொல்லி ஒலிக்கும் உயிரை எடுக்கும், பூ போல இருந்த மனம் இன்று மூங்கில் போல் வெடிக்குதடி, இதயம் துடிக்கும் உடலின் வெளியே. நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் உங்களுக்காக ஹரிஹரன் மற்றும் ஆஷா போன்ஸ்லேவோட குரலில் ஒலிக்க இருக்கிறது. நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

என்னோடு வைத்திருந்தாய், கண்கள் என்று காத்திருந்தாய். ஐயா உன் வாசலிலே அடியெடுத்த நாள் முதலாய், கையோடு வைத்திருந்தாய் கண்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: What happened to her?
1: கணவன்

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சுனந்தா மற்றும் சுனலதாவின் குரலில் ஐங்கிரி நந்தினி ஸ்தோத்திரம் கேட்கலாம்.

நேரம் 5:15. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தென்னிசை பாடல் தொகுப்பிலிருந்து சோழமங்கலம் சகோதரிகளுடைய குரலில் ஸ்ரீ மூகாம்பிகை ஸ்தோத்திரம் கேட்கலாம்.

நேரம் 5:27:30. தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து பாம்பே சகோதரிகளுடைய குரலில் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி ஸ்தோத்திரம் கேட்கலாம்.